ஐஎம்எஃப்இன் துணை தலைமை நிர்வாகி கென்ஜி ஒகமுரா குறிப்பிட்டார். விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டம். இப்போட்டியை இணைந்து நடத்தும் கனடா அபார தொடக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. கத்தாருக்கு எதிராக களமிறங்கிய அவனி 6-0 என்னும் கோல்களில் வெற்றி பெற்றுள்ளது. அவனிக்கான கோல்களை சைக்கிள் லரி, நேதன் சலிபா உட்பட முகமது மானாய் ஆகியோர் அடித்தனர். ஜொனாதன் டேவிட் 3 கோல்கள் அடித்து ஹெட்ரிக் சாதனையை படைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: கோச்சடையான் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. எஸ்பிபி சாதனா சர்க்கம் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. மெதுவாகத்தானே ரஹ்மான் இசையில கேட்டுட்டு வந்தோம்.
1: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து தந்தையர் தினத்தை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாட போறோம்.
0: எப்போதுமே அம்மாவுடைய மனசுல இருக்கிறத பத்தி தான் பேசுவோம். அம்மா அப்படின்னா நிறைய கதைகள், 1000 கதைகள் நமக்கு இருக்கும். இந்த அப்பான்ற நபர், அப்பானா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர், ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாரு, அப்பா கொஞ்சம் கரண்டு முரடா இருப்பாரு அப்படின்ற முடிவுகள் நம்ம மனசுல அப்படி பதிஞ்சிருக்குல்ல.
1: அப்பாக்குள்ளயும் பல சேட்டைகள் ஒழுந்திருக்கு. சில சமயங்கள்ல எங்க அப்பா இருக்காரு தெரியுமா, ஐயோ
0: சரியான சேட்டை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம ஏற்படுத்திக்க போறோம்.
1: அந்த கதைகளை தான் இன்றைக்கு நீங்க அழைத்து பேச போறீங்க. உங்க அப்பாவை பற்றி நீங்க சொல்ல போறீங்க. குறிப்பா வீட்டுல இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணுவாரு, சேட்டை எல்லாம் பண்ணுவாரு. என்ன அப்படி சேட்டை பண்ண உங்களுக்கே தோணும்ல, அந்த சேட்டைகளை பத்தி நீங்க அழைத்து சொல்லலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: எங்க அப்பா இந்த வசனம் சொல்லியே எங்களை வந்து படுத்துவாரு. இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணவர் உங்களுக்கு தெரியுமா, பாக்குறதுக்கு தான் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட கதைகள்லாம் இருந்தா கூப்பிடுங்க. இந்த பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம்.

0: வாங்க மின்னல் FM உங்களோடு இன்றைக்கு தந்தையர் தினத்தை முன்கூட்டியே வரவேற்கக்கூடிய வகையில வணக்கம் மின்னல் அப்பா செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள் குறும்புத்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மோகன், இந்த தந்தையர் தினம் வருது இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அம்மா அப்படின்ற நபரோட நம்ம வந்து மனதளவுல ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களா இருப்போம் இல்லையா. ஆனா அப்பா கிட்ட நம்ம அந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் பேசுறது ரொம்ப குறைவு. ஆனா அம்மாவை விட அப்பா கிட்ட தான் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: பொதுவா அப்பாக்குன்னு சில பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அப்பா அதிகமா பேச மாட்டாரு, அவருடைய உணர்வுகளை ரொம்ப பெருசா காட்ட மாட்டாரு. அதனாலே வந்து நம்ம என்னன்னா சில பேர் வந்து அப்பா கூட நல்ல நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க. சில பேர் எல்லாம் அப்பா சொல்லுங்கப்பா எப்படிப்பா நல்லாப்பா அந்த மாதிரி பேசக்கூடியவா இருப்பாங்க.
0: இன்னும் சில பேர் இருப்பாங்க அப்பா அங்க வராருன்னு தெரிஞ்சா 10 அடி தூரம் தள்ளி இருப்பாங்க, அந்த மாதிரி சூழல் எல்லாம் இருக்கும்.
1: அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வேலைக்காக வெறி மாநிலத்துக்கெல்லாம் போறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அழைப்போம். அம்மாக்கு அழைச்சு நம்ம நிறைய கதெல்லாம் பேசுவோம், அப்படி பார்த்தோமா சாப்பிட்டோமா வீட்டுல என்ன சமைச்சிங்க அங்க மழையா அந்த மாதிரி கேட்போம். ஆனா அப்பா கிட்ட அந்த அளவுக்கு பேசுமான்னு கேட்டா, இப்போ என்ன வரைக்கும் நீங்க பேசுனீங்கன்னா பெருசா நான் அந்த அளவுக்கு பேசுறது இல்ல ரொம்ப குறைவான. அம்மா கிட்ட கதை கதையா பேசுவேன், அப்பா கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும்.
0: குரலை மாறுது எப்படி சொல்லுவீங்க
1: சொல்லுங்கப்பா.
0: சரி, தெரிஞ்சா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அப்பாவுடைய சேட்டைகள் குறும்புத்தனத்தை அதிகமா இங்க பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொலைக்காட்சியுடைய ரிமோட் இருக்கு இல்லையா,
1: ஆமா
0: வீட்டுல வந்து அப்பா கிட்ட தான் இருக்கும். அப்பா தான் அதிகமா ஒழிச்சு வச்சுட்டு போவாராம், காட்ட மாட்டாராம் எங்க இருக்குன்னு. அப்புறம் இந்த அலைவரிசையில இருந்தா இதுலதான் இருக்கணும் அப்படின்றதுல அப்பா ரொம்ப தெளிவா இருப்பாராம். அங்க அப்பாவுடைய குறும்புத்தனத்தை லேசா பார்க்க முடியுதுன்றாங்க.
1: அதனால நீங்க இன்னைக்கு என்ன அழைத்து சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா பண்ற சேட்டைகள் என்ன அப்படின்றத அழைத்து நீங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க.
0: வாங்க, இந்த தந்தையர் தினத்துக்கு நாங்க வந்து விளம்பரம் ஒண்ணு செஞ்சிருக்கிறோம், என்ன எப்படி வருதுன்னு கேக்கலாம்.
2: ஹலோ
3: ஹலோ பா.
2: ஆ சொல்லு.
3: சாப்பிட்டீங்களா?
2: ம், சாப்பிட்டாச்சு
3: பா. உன்ன சொல்லணும்.
2: ம்,
3: ரொம்ப நன்றி. நான் இங்க இருக்க காரணம் நீங்க தான்.
2: ஓகே, பை. சரி,
3: ஓகே ஓகே.
2: ம், சாப்பிட்டு போய்.
4: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
5: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.

0: தங்க மீன்கள் இந்த பாடல் எந்த அளவுக்கு எல்லாருடைய மனசிலையும் இடம்பெற்றது. இப்போ திரும்பி அப்படியே சில ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஊற்றெடுத்திருக்கும்.
1: உங்களுடைய அப்பா செய்யற சேட்டைகள் பற்றி நீங்க அழைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: நீங்க பேசுறவங்க எல்லாம் அப்பா பெயரோட தான் பேச போறீங்க.
1: ஆமா,
0: யார் வந்திருக்கான்னு பாப்போம்.
2: சுபாஷினி முனியாண்டி. ஆனா அப்பாவை நிறைய பேருக்கு விஸ்வலிங்கம் தான் தெரியும்.
0: ஓ, முனியாண்டி என்ற விஸ்வலிங்கம் உடைய சேட்டைகளை பற்றி சொல்லுங்க சுபா.
1: சேட்டைக்காரரா
2: அவரு? ஆமா, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க. ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் நாங்க சேட்டை பண்ணிட்டா கூட ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க்.
0: என்னது கொரிய பாஷையா?
2: சரி, அவங்க அந்த மாதிரி தான் பாக்குறதுக்கு. ஆனா அவங்க அப்படி தெரிய மாட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது, உங்களே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வொகாபுலரி தான் பாய்ப்பாங்க.
0: அவருக்குன்னு சில சொந்த சொற்கள் இருக்கு.
2: ஆமா ஆமா, அதுல இதுல ஒண்ணு, இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோமா அவங்க வந்து ஏசுவாங்கல்ல. ஆனா ஏச மாட்டாங்க, அங்க வந்து பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து கியாமியா வேலை பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே கூப்பிடுறதே வந்துட்டு எங்க சில நேரத்துல நாங்க ஏதோ ராங் பண்ணிட்டோமா அப்பா கூப்பிடுறதே வந்து கியாமியா இங்க வாங்க இங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க
0: நினைக்கிறேன்.
2: அதுதான் அப்பா
0: ஒரு ஒரு படத்துல கூட வரும், குடும்பத்துல யாராவது காணா போயிட்டு ஒரு பாட்டை பாடி எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது வெளியில காணா போயிட்டு கியாமியா கியாமியான்னு கூப்பிட்டு சேர்ந்துருக்கு தானே?
2: தெரிஞ்சிடும்.
0: இருங்க, மோகன் என்னமோ ஆர்வமா தேடி
1: இல்ல, கூகுள்ல கியாமியானா என்னன்னு நான் தான் தேடினேன். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கு.
0: என்ன மோகன்?
1: வாடிக்கையாளர்களை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய மொழி அப்படின்னு சொல்றாங்க. எந்த நாட்டு மொழி அப்படின்னு குறிப்பிடல. நீங்க நினைக்கிறவங்க பெரியலாம் இல்ல, இப்படி என்ன வார்த்தை இருக்கானா?
2: ரொம்ப நன்றி தேவிகன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வார்த்தையை கேக்குறேன். ரொம்ப நன்றி.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: கைரேகை, நம்ம கைரேகையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி நாள் ரேகைன்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாள் ரேகைக்கு எப்போ நடக்குன்னா, காலையில் நம்ம எந்திரிச்ச பிற்பாடு முதல் 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் வந்து நம்மளோட காலை ஜன்னல்னு சொல்லலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள் என்னென்னா, பிராணம், அது எந்திரிச்சோன்னா நம்ம வந்து சுய நினைவில் எடுக்கிற முதல் மூச்சாக இருக்கும். அந்த மூச்சு வந்து எங்கே போகணும்னா, நம்ம எந்திரிச்ச உடனே முதல் 20 நிமிஷத்துக்கு நம்ம ஆள் மனசும் திறந்த நிலையில் இருக்கும். அப்போ இந்த முதல் மூச்சு எடுக்கும் போது இந்த பிராணா நம்ம சுய நினைவுல இருந்து தாண்டி ஆள் மனசுல கூட போய் நிக்கும். அப்ப ஆள் மனசுல நிக்கும் போது நம்ம ஆழமா ஒரு அஸ்திவாரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த காலை ஜன்னல். இந்த காலை ஜன்னல்ல வந்து இதுக்கு வந்து நீங்க எப்படி செயல்படணும், இது வந்து மூணு விதமான விஷயம் பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன செயல்பட போறீங்க, என்ன செய்யறீங்கன்னு பொறுத்து தான் அந்த நாளோட தலையெழுத்தையே நடத்தும். அப்போ இதுக்கு பேர் தான் நாள் ரேகை. இதுல வந்து நீங்க ரொம்ப பேர் காலையில எந்திரிச்சோன்னு டிக்டாக் சோசியல் மீடியாலாம் பாக்குறது. அப்போ அந்த நாள் முழுக்க நீங்க வந்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் பாக்குவீங்க, செயலுக்கு வரமாட்டீங்க. ரெண்டாவது இமெயில், மின்னஞ்சலை பாப்பீங்க. மின்னஞ்சல் என்னன்னா, நான் வந்து பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும், ரியாக்ஷன். அப்போ இன்னைக்கு முழுக்க நீங்க வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் வாழ்வீங்க. ஆனா இன்னொரு சூழ்நிலை இருக்கு, அந்த 20 நிமிஷத்துல அமைதியான சூழ்நிலை இருக்கும். பிராணமா இருக்கிற மூச்சு காற்றை இழுத்து ஆள் மனசுக்கு பலத்தை சேர்க்கறது. காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாடி செஞ்சா ரொம்ப சிறப்பு. இது ஏன்னா நம்மளோட ஆக்சிஜன் நிலை வந்து ரொம்ப அதிக நிலையில இருக்கும் அந்த காலையில. அப்போ ஆள் மனசுக்குள்ள இந்த பிராணவாயு உள்ள அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட சிந்தனை ஆற்றல் அவ்வளோ அதிகமா மெருகூட்டி நிற்கும், சக்தி வலிமைப்படுத்தி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. நேற்று நாடு தழுவிய அளவில் 2025 STPM தேர்வை எழுதிய மாணவர்களுக்கான முடிவுகள் வெளியாகியிருந்தது.
1: ஆமா, STPM தேர்வு முடிவுகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வேலையில ரொம்ப பெருமையா ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறோம்.
0: 2024 ஒப்பிட்டு பார்க்கையில கடந்த ஆண்டு எழுதின மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேர்ச்சி விகிதத்துல CGPA 2.88 ஆக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2013 ஆண்டுக்கு பிறகு இதுவே மிகச்சிறந்த STPM தேர்ச்சி என்றும் தேசிய அளவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்ததாக STPM தேர்வு முடிவுகளை பெற்று நேற்றைய தினம் அவருடைய முடிவை கையில் எடுத்து அதே உற்சாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம்.
0: நம்ம கூட வசன் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். 4 A's பெற்றிருக்கிறாரு, கலைப்புலன் ஆட்சி மாணவர் இவர். அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்டிருக்கோம். வணக்கம் வசன், வாழ்த்துகள்.
2: வணக்கம் மேம், thank you so much.
0: அப்புறம் எப்படி இருக்கு 4 A's பிறகு?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்னு.
0: செம் 1 எல்லாம் எப்படி இருந்தது உங்க முடிவுகள்?
2: செம் 1 ஆக்சுவலி நான் நல்லா தான் பண்ணேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் சி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பேப்பர் நான் அதை உட்காந்துருந்தேன். சேம் கோஸ் டு செம் 2.
0: சரி, என்னென்ன பாடங்கள்ல வந்து நீங்க ஏக்கல் பெற்றிருக்கீங்க வசன்?
2: ஜரா, எக்கானமி, பங்காஜல் ஆம் பர்ணியகான்.
0: இப்போ நீங்க படிவம் 6 வரும்போது இந்த பாடங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே, அப்போ ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நான் இதுக்கு தான் படிக்க போறேன், நான் பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு தான் போகணும், மேல் படிப்புக்கு இதுக்கு தான் போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்க மனசுல இருந்த ஆசை என்ன? இப்ப அதை தேடிதான் போக போறீங்களா எப்படி?
2: ஆமா, நான் வந்த காரணமே நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. என் அதுதான் நான் இதுக்கப்புறமும் நான் படிக்க போறேன். நான் வந்து டீச்சர் ஆகிறேன், எக்கானமி டீச்சர் ஆகிறேன். சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கேன்.
0: சரி, இப்ப வசன் ஏதாவது ஒரு துணுக்கு, ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்க கொடுக்கணும், இந்த நேரத்துல படிக்கலாம், இல்ல நான் வந்து இதை வந்து பின்பற்றினேன், என்ன விஷயம் படிக்கிறதுக்காக நீங்க எதை வந்து செஞ்சீங்க?
2: ஓகே, நான் வந்து பர்சனலா நான் எவ்ரிடே படிப்பேன். நான் வந்துட்டு ஒரு வாரத்துல 7 நாள்னா 7 நாளுமே படிப்பேன். நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ண மாட்டேன். எவ்ரிடே அட்லீஸ்ட் 3 hours நான் படிப்பேன்.
0: ஓ, தனியா? இப்போ பள்ளி தவிர்த்து தனியாவும் நீங்க படிப்பீங்க?
2: ஆமா ஆமா, நான் அட்லீஸ்ட் 3 hours நான் படிப்பேன் தனியாவே. STPM அதுதான், நம்ம STPM நல்லா இருந்தா நம்ம STPM நல்லா இருப்போம்னு இல்ல, பட் STPM நம்ம டெய்லிக்கும் நம்ம படிச்சாதான் நம்மளால அதுல ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். அண்ட் ரெண்டாவது, நான் எப்போதுமே வந்துட்டு பாசிய க்வெஸ்சன்ஸ் தான் செய்வேன். நக்கர்த்தஸ் மோடல் ஹோம் ஒர்க் கூட நான் பேப்பர்ஸ் மட்டும் தான் செஞ்சிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்பதான்
0: என்ன மாதிரி பேட்டர்ன்ல என்ன மாதிரி பாணியில வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. உலகத்திலே ரொம்ப கடினமான தேர்வுகளுடைய பட்டியல STPM இருக்கு. அதனாலே சில பேர் அங்க வரும்போதே அப்பா வேண்டாம் அப்படின்னு போயிருவாங்க. எழுதி முடிச்சு முடிவுகள் எடுத்துட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? கஷ்டமா இருக்காயா?
2: உண்மையா சொன்ன ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நானே எதிர்பார்க்கல, நிறைய டைம் நானே வச்சு இதை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் ஸ்டில் என்னோட வாழ்க்கைக்காகவும் என்னோட பேரண்ட்ஸ்க்காகவும் நான் அதை செஞ்சது.
0: இந்த 1.5 வருஷம் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த பக்கமே நான் போல அப்படின்னா எது சொல்லுவீங்க?
2: என்னோட தூக்கம், நான் வெளியே போறதெல்லாம் லைக் நான் என் ஃபேமிலி கூட வெளியே போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போக மாட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணேன்.
0: முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த சின்ன வயசுல பெற்றோர்கள் பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நீங்க சொன்ன போது தெரிஞ்சது. ஏன் அவங்களுக்காக யோசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு? நான் நல்லா படிச்சாதான் அவங்கள பெருமை சேர்க்க முடியுமா, ஏன் அந்த யோசனை முத வந்து வந்துச்சு உங்களுக்கு?
2: ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு பிராலியன் ஸ்டூடெண்ட். ஓகே, பிராலியன் ஸ்டூடெண்ட், எனக்கு அவ்வளவு எனக்கு வந்துட்டு படிக்கலாம் வராது. சோ நான் அவங்களை எந்த வகையிலும் நான் அவங்களை ப்ரௌடா ஆக்குனதே கிடையாது. சோ என்னோட கோல் வந்துட்டு STPM அவங்கள ஸ்டேஜ்ல ஏறணும், அவங்கள ஸ்டேஜ்ல ஏத்தணும்.
0: அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நல்ல முடிவுகள் எடுத்திருக்கீங்க, அதுக்கு உங்க முயற்சிக்கு முதல்ல பாராட்டுகள். STPM முடிவு இந்த மாதிரி தான் இருந்ததா இல்ல எப்படி இருந்தது?
2: என்னோட STPM வந்துட்டு was not so good. நான் வந்து 3A தான் எனக்கு கிடைச்சிச்சு. 3A, 3B, 3C கிடைச்சிச்சு. சோ எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல.
0: என்னோட
2: சம் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க நான் எனி டைம் லைக் 12 மணிக்கா இருக்கட்டும் இல்ல 1 மணிக்கா இருக்கட்டும், தே வில் ஆன்சர் மை க்வெஸ்சன்ஸ். நான் எப்ப எது கேட்டாலுமே அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் அட்லீஸ்ட் ஒன்னா நாங்களாம் ஒன்னா தான் படிப்போம். இவங்க எல்லாருமே வேற வேற ஸ்டடிஸ்ல இருந்தாலுமே நாங்களாம் ஒன்னா தான் மீட் பண்ணி நாங்க ஸ்டடி பண்ணுவோம் டு மோட்டிவேட் ஈச் அதர். ஸோ இவங்க மூணு பேருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்.
0: ஞாயிற்றுக்கிழமை வந்து தந்தையர் தினம் கொண்டாட போறோம். அப்பாவுடைய சேட்டைகள் அப்படின்னு நம்ம நேர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். எப்படி அப்பா வந்து ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுவாரா வீட்டுல, இல்ல ரொம்ப அமைதியா அப்பானா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா?
2: எங்க அப்பா சேட்டை பண்ணுவாரு, எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பட் டிபெண்ட் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு அப்பா தான். ஆனா யா நிறைய பேர் சேட்டை பண்ணுவாரு.
1: என்ன மாதிரி சேட்டை பண்ணுவாரு சொல்ல முடியுமா?
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கு கீழே போடுவாரு, அதுக்கு அவருங்க
1: எழுப்பிட்டு
2: அவர் எழுப்ப மாட்டாரு. அவர் நேரம் கதவு திறப்பாரு, வந்து ஜாமாட்டப்பாரு, ஜாமாவுக்கு கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவிழத்து மேல வைப்பாரு, அதுல நான் எழுந்திருவேன். அங்க நாலு பேரு, I'm the last.
0: நாலு பேரும் உட்காந்து பேசிருக்கீங்களா? என்ன அப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு?
2: பேசிருக்கோம், நான் கேட்டிருக்கோம். அப்ப அவரு சொன்னாரு, இல்ல உங்களை எழுப்புறதுக்கு தான்,
1: வேற வழி இல்ல, இப்படிதான் பண்ணணும்னு இருப்பாரு.
2: ஆமா.
0: சரி, அப்பா பேர் என்ன வசன்?
2: கணபதி.
0: கணபதி. சரி, அப்பாவுக்கு எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. இந்த வருஷம் நினைக்கிறேன் தந்தையர் தினத்துக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இது. பாராட்டுகள், இன்னும் நிறைய வளர்ச்சி அடையணும் வசன்.
2: Thank you so much.

0: வசன் எஸ்டிபிஎம்ல 4 ஏக்கள் அவரை கொண்டாடியது. வணக்க பின்னல் சற்று முன்னர் நம்ம ஒண்ணு கேட்டிருந்தோம், அப்பாவுடைய குறும்புதனத்தை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்ட்டு.
1: அப்பா அப்படின்னாலே எப்போதும் கண்டிப்பு, இதை பத்தி ரொம்ப அதிகமா பேச மாட்டேன் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவருக்குள்ள அதிகமான சேட்டைகள் இருக்கிறது பிள்ளைங்களாக நமக்கு தான் தெரியும்.
0: அடுத்தது யாரு?
2: பரிமலா வெங்கடாசலம் பேசுறேன்.
0: பரிமலா வெங்கடாசலம், அப்பாவுடைய குறும்பு என்ன?
2: நேத்துதான் நடந்துச்சு. நேத்து வந்து என்னோட சன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தாரு. ஸ்கூல்ல வந்து எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க, அதை நான் அவர் சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், நீங்க ஸ்வீட்டே சாப்பிட மாட்டீங்க, ஏன் ஸ்வீட் சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நீங்க கொடுத்துருங்க யாருக்கிட்டயாச்சும், வேணாம் சாப்பிடக்கூடாதுன்னு. உடனே தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா வாயில வந்து போட்டாரு, எங்க அப்பா வாயில. உடனே தாத்தா வந்து சொல்றாரு, நெக்ஸ்ட் டைம் டீச்சர் வந்து ஸ்வீட் கொடுத்தா எனக்கு வந்து கொடுத்துறியா?
0: ஆனா நீங்க பொதுவா சாப்பிட விடுவீங்களா இல்லையா இனிப்பு அப்பாவை?
2: நாங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்லதான் வச்சிருப்போம், பிகாஸ் எங்க அப்பா அவரு கண்ட்ரோலா இருக்கணும் சாப்பாடு அப்படின்ட்டுன்னு. பட் இவரு வந்து என்ன செய்வாருனா, என்னோட சன் வந்து என்ன செய்வாருன்னா, அவருக்கு நம்ம என்னெல்லாம் குடுக்கறோமோ அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு
1: பையன திசை திருப்பி வச்சிருக்காரு.
2: கேக்ஸ், ஃப்ரைஸ் இந்த மாதிரி எல்லாம்,
0: இந்த கம்சிங் வாங்கல அந்த மாதிரி தாத்தாவும் பேரணும்.
2: எஸ் அப்ப நம்ம, அப்ப எங்க அம்மா வந்து அதை வந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க, நீங்க குடுக்க கூடாதுன்னு. அப்ப இவர் திரும்பி கேப்பாருல, அவர் சொல்லுவாரு, நீங்க பாட்டி கிட்ட முதல் பெர்மிஷன் கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் எங்க வீட்டுல என்ன இருக்கிற ஒரு பெரிய இதா இருக்கும். இன்னொன்னு வந்து அந்த ரிமோட் வந்து யூனிவர்சல், எப்போதும் வந்து ஒழிச்சு வச்சிருவாரு, ஏன்னா வந்து அவரு வந்து எடுத்து அவரோட சேனல் திருப்பிட கூடாதுன்னு.
1: ஓ, என்ன பாப்பாரு அதிகமா? நாடகமா?
2: அவரு வந்து மூவிஸ் தான் நிறைய பாப்பாரு, நாடகம்லாம் ரொம்ப இல்ல. மூவிஸ் ஆனா வந்து என்னன்னா, இதுல ஒரு 15 மினிட்ஸ் பாப்பாரு, அப்புறம் இன்னொரு சேனல்ல ஒரு 15 மினிட்ஸ். எதையும் முழுசா பாக்குறது இல்ல.
0: உங்க கைகள் எல்லாம் இருந்தா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்றதுனால முழு கட்டுக்கோப்பு அவர்கிட்டதான்.
2: நீங்களும்
0: இந்த மாதிரி எங்ககிட்ட கூப்பிட்டு பேசலாம், உங்கள் கதை கேட்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தின கொண்டாட்டம் இப்பவே நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்கள் கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான கொண்டாட்டமா அமையட்டோங்க.

0: மேனகா வரமலை. நானு
1: சொல்லுங்க, அப்பாவுடைய குறும்பு என்ன?
0: அண்ணே, எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு. அவருக்கு எப்படி ஈஸியா அத மனப்பாடம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஒரு ஒரு எழுத்துக்காட்டு நான் கொடுத்து
1: உதாரணத்துக்கு சொல்றீங்க.
0: உதாரணத்துக்கு எங்க இடத்துல வந்து ஒரு அங்கிள் வந்து சாப்பாடு கடை வச்சிருந்தாங்க.
1: சரி,
0: அவருக்கு வந்து ஒரு தடவை வந்து கழுத்துல வந்து கொஞ்சம் புண்ணுன்னு நினைக்கிறேன், ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அப்பதான் அவங்க கடை திறந்து புதுசு. இன்ன வரைக்கும் அந்த அங்கிளோட கடை நாங்க சொல்றது கழுத்து வெட்டி அங்கிள் கடை.
1: இந்த பெயர் கொடுத்தது அப்பா.
0: எங்க அப்பா
1: குறும்புக்காரர் வடமலை சார். ஆனா வெட்டு வாங்கின அவருக்கு தெரியுமா?
0: தெரியாது
1: மோகன். அவருக்கு புண்ணு இருந்திருக்கு மோகன். அவரு அறுவை சிகிச்சைக்கு போயிருக்காரு. என்ன மருத்துவர்கள்
0: சொல்ல மாட்டாரா
1: உடல் பருமன் அவரு?
0: ஆமா, அவர் கொஞ்சம் தொப்ப பெருசா இருக்கும்.
1: ஆனா இந்த குறும்பு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது.
0: யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் பண்ற சேட்டெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
1: இது ஒரு கூடுதல் கேள்வி. அப்பா மின்னல் ஃபேம்லாம் கேப்பாரா? முன்ன
0: கேப்பாரு.
1: சரி, நாங்க இப்படி பேசுறோம்ல, எங்களுக்கு எதாவது பேர் வச்சிருக்காரு? சொன்னீங்க அப்பா கிட்ட இந்த நேரம் ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: அப்பா இப்போதைக்கு இங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். நாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணாப்ல படிக்கிறதுக்கு.
1: இல்ல, மேல இருந்து அவர் பார்த்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும்.
0: அவங்களுக்கு இன்ன வரைக்கும் சாப்பாடு போறதா இருக்கட்டும் மாசத்துல ஒரு தடவை
1: அப்பாவுக்கு நன்றி.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உலக போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியா 15ஆம் நிலைக்கு முன்னேறியது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் வாயிலாக இழப்பீடு பெற போக்குவரத்து அமைச்சு பரிந்துரை. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். அமெரிக்க ஈரானுக்கு இடையில் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தம் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வந்து வட்டாரத்தில் அமைதி நிலவ வழிவகுக்கும் என பிரதமர் டெத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அவ்விரு நாடுகளும் 60 நாட்களில் இறுதி முடிவை எட்ட வேண்டும் என்றாலும் பேச்சுவார்த்தையில் நேர்மறையான மேம்பாடு நிகழும் என அவர் கூறினார். அமெரிக்க ஈரான் பேச்சில் இடைத்தரகராக செயல்படும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபிடமிருந்து பெறப்பட்ட நேரடி தகவலின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை வெளியிடப்பட்டதாக அவர் விளக்கினார். இதே கருத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் தம்முடனான சந்திப்பின் போது வெளியிட்டார் என டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் பேசிய பிரதமர், நிர்வாக மேம்பாட்டுக்கான பன்னாட்டுக் கழகம் IMD வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான உலக போட்டியாற்றல் தரவரிசையில் 15ஆம் இடத்துக்கு நாடு முன்னேறியுள்ளது என கூறினார். இந்த அடைவு நிலை மலேசியாவை 70 பொருளாதாரங்களில் அதிக போட்டியாற்றல் கொண்ட 15 நாடுகள் குழுவில் இடம்பெறச் செய்துள்ளது. இது செயல்திறனை வலுப்படுத்தவும் செயலாக்கத்தின் அளவை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்ந்து பலனளித்து வருவதற்கான சான்று என அவர் கூறினார். இந்த அடைவு நிலைக்கு பங்களித்த நாட்டின் அரசு ஊழியர்களுக்கும் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதாக ஆசியான் ரஷ்யா மாநாட்டுக்கு பின் டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் கூறினார். இதனிடையே நாடு நிலையற்ற அந்நிய செலாவணி அபாயத்தை குறைக்க வர்த்தக நாடுகளுடனான உள்ளூர் நாணய பயன்பாட்டினை தீவிரமாக ஆராயும் என நிதியமைச்சருமான டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாடு முன்னதாக சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் குறிப்பிடத்தக்க அளவில் வணிகம் செய்துள்ளது. அதோடு இந்தியாவும் தங்களது செலாவணி அல்லது பண்ட பரிமாற்றத்தில் ஈடுபட ஒப்புக்கொண்டுள்ளது என அவர் கூறினார். சீனா போன்ற நாடுகளுடனான உள்ளூர் நாணயத்தில் இருவழி பணம் செலுத்தும் ஏற்பாடுகளின் வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். இருவழி வர்த்தகத்தில் அது கடந்த ஆண்டை காட்டிலும் 22 முதல் 23 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் அவ்வெண்ணிக்கை 16 விழுக்காடாக பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை ஆசியானும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCOவும் எல்லை கடந்த குற்றங்களை எதிர்கொள்ளவும் ஆற்றல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் தங்கள் வளங்களை ஒன்றிணைக்க இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வார் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் அவ்விரு கூட்டமைப்புகளும் ஒத்துழைப்பை மேற்கொள்ள 2005 எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வாயிலாக வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளன. ஆகவே ஆசியானும் SCOவும் வரையறுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் அளவிடக்கூடிய மேம்பாட்டினை எட்டும் சில துறைகளில் கவனம் செலுத்தி இதனை மேலும் வலுப்படுத்தலாம் என டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்ந்து தேசிய புள்ளி விவர அமைப்பு NSS-ஐ வலுப்படுத்தி தரவு செயற்கை நுண்ணறிவு AI-ன் பயன்பாட்டை விரிவுபடுத்தும். 13ஆம் மலேசிய திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முடிவெடுக்கும் செயல்முறையின் முக்கிய தூண்களாக அவ்விரு கூறுகளும் அமையும் என துணை பிரதமர் டெத்துஸ்ரீ ஃபடீலா யூசுப் கூறினார். பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, புவி அரசியல் மாற்றம், இலக்கவியல் உருமாற்றம், காலநிலை மாற்றம், தொழில்நுட்பத்தின் துரித மேம்பாடு உட்பட்ட பன்னாட்டு சவால்களை எதிர்கொள்ள தரவு அடிப்படையிலான அணுகல் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நாட்டின் மீள்திறனை வலுப்படுத்தும் வேளை பொதுச்சேவை வழங்கலின் செயல்திறனை மேம்படுத்தும் தேசிய வியூக சொத்துகளாக தரவுகளும் புள்ளி விவரமும் திகழ்வதை டெத்துஸ்ரீ ஃபடீலா யூசுப் சுட்டிக்காட்டினார். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களின் குடும்பத்தினருக்கு நீதிமன்றம் நேரடியாக இழப்பீடு வழங்க வகை செய்யும் சாலை போக்குவரத்து சட்ட திருத்தத்தை போக்குவரத்து அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. தற்போது இதற்கு தனி வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்நிலையில் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல், போதையில் வாகனம் செலுத்துவதால் உயர் எண்ணிக்கையில் பதிவாகும் விபத்துகளை தொடர்ந்து இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். இதன் வாயிலாக தண்டனை வழங்கும்போது பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டினை நீதிபதி நிர்ணயிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
2: பொதுவாக வந்து 8 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை குடிப்பது மிகவும் நல்லது. மோர், இளநீர், எலுமிச்சை சாறு மற்றும் நீர் சத்து நிறைந்த பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகிய பழங்களை அதிகம் சாப்பிடுவதும் மிக நல்லது என்றே சொல்லலாம். காஃபி, டீ மற்றும் அதிக சர்க்கரை கலந்த பானங்கள் உங்கள் உடலை மேலும் வறட்சி அடைய செய்யும். இக்காலகட்டத்தில் இதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது.
0: அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான 60 நாள்கள் அமைதி உடன்பாடு நேற்று அதிகாரப்படியாக தொடங்கியது. இக்காலகட்டத்தில் நிலுவையிலுள்ள விவகாரங்கள் உள்ளிட்ட ஹார்மஸ் நீரிணையின் எதிர்காலம், அதற்கு கட்டணம் விதிப்பது அல்லது சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது ஆகியவை குறித்து பேசப்படும் என அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாடுகளில் அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரானிய உச்சநிலை தலைவரும் கையெழுத்திட்டுள்ளனர். அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள்களுக்குள் அனைத்து விவகாரங்களுக்கு தீர்வு காணுமா என்ற கேள்வியை பல ஆய்வாளர்கள் எழுப்பியுள்ளனர். சூடானின் வியோக நகரான எல் ஒபெய்டில் மேற்கொள்ளப்படும் கடுமையான தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்படி அந்நாட்டின் துணை ராணுவ படையிடம் ஐநா வலியுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பொதுமக்களின் பேரழிவுக்கான விளைவுகளை ஏற்படுத்தும் என அது எச்சரித்துள்ளது. அந்நகரைச் சுற்றி ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக ஐநாவின் தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் குறிப்பிட்டுள்ளார். இது சூடானை மற்றொரு முதன்மை பெரும் அளவிலான வன்முறைக்கு இட்டுச் செல்லும் என அவர் கூறியுள்ளார். அங்கு மேற்கொள்ளப்படும் திருகுர்தி ஏவுகணை தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களுக்கு எதிரான மீள்திறனை உருவாக்கும் சியாரலியோன் நாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் 211 மில்லியன் டாலர் கடனுதவியை பன்னாட்டு நிதியகம் அங்கீகரித்துள்ளது. இதற்கு முன் இந்த முனைப்பிற்கு 265.2 மில்லியன் டாலர் வழங்கப்பட்டது. மீள்திறன், நிலைத்தன்மை வசதிகளின் நிதி நிலையான இருப்பினை ஊக்குவிக்கும் என IMF-ன் துணை தலைமை நிர்வாகி கென்ஜி ஓகாமுரா குறிப்பிட்டார். இந்நிதி காலநிலை மாற்றத்தின் முதலீட்டு நிர்வாகம், அதனை எதிர்கொள்ளும் திறன், நிதி நிர்வாக நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் என்றார் அவர். 2025-ல் ஆப்பிரிக்காவை தாக்கிய அதீத வெப்பம் உள்ளிட்ட காலநிலை மாற்றம் சார்ந்த நீர்வுகள் 3000-க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ளதாக பன்னாட்டு வானிலை அமைப்பு WMO தெரிவித்துள்ளது. அதீத வெப்பம் அக்கண்டம் முழுவதுமுள்ள மக்களின் அனைத்து பொருளாதார துறைகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. அதுமட்டுமின்றி கடல் வெள்ள நீர் மட்டங்கள் அதிகரிப்புக்கு வித்திட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற கிளிமஞ்சாரோ மலை உட்பட பனி பாறைகளும் கரைந்துள்ளன. இவ்வேளை 1999 தொடங்கி 2025 வரை ஆப்பிரிக்க கடல்களின் நீரின் மட்டம் ஆண்டுக்கு சராசரியாக 3.6 மில்லிமீட்டர் உயர்ந்துள்ளன. இது பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக WMO குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். இப்போட்டியில் கனடா முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஜொனாதன் டேவிட் படைத்த ஹேட்ரிக் சாதனை அவனி 6 சுழியம் என்னும் கோல்களில் கத்தாரை பந்தாட வளமாக இருந்தது. அவனிக்கான இதர கோல்களை சால் லேரின், நாதன் சலீபா அடித்த வேளை கத்தாரின் மத்திய திடல் ஆட்டக்காரர் முகமத் மனாய் புகுத்திய சொந்த கோல் கனடாவின் 5வது கோலானது. தற்பொழுது பி குழு நிலையில் கனடாவும் சுவிட்சர்லாந்தும் முன்னணி வகிக்கின்றன. இதுவரை நடைபெற்ற தொடக்க ஆட்டங்களில் அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸிக்கு அடுத்து ஹேட்ரிக் சாதனை படைத்த இரண்டாவது வீரராக ஜொனாதன் விளங்குகிறார். இதனிடையே மெக்சிகோவிற்கும் கொரியாவிற்கும் இடையிலான ஆட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. உலக போட்டியாற்றல் தரவரிசையில் மலேசியா 15 நிலைக்கு முன்னேறியது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் வாயிலாக இழப்பீடு பெற போக்குவரத்து அமைச்சர் பரிந்துரை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க 9:13 உலக கிண்ண காட்பந்து போட்டியின் ஆட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. விடிய காலையில நடந்த ஆட்டத்தை பத்தி சொல்லியிருந்தோம். கனடாவும் கத்தாரும் வந்து களமிறங்கக்கூடிய ஆட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன நிலவரத்துல இருக்கு நண்பரே?
1: ஆமா, 6-0 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் வந்து ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு. 6 கோல்கள் வந்து கனடா வந்து புகுத்தி இருக்காங்க.
0: ஆனா ஜெர்மனி இன்னும் ஜெயிக்க முடியல, ஏன்னா அவங்க 7 கோல் எண்ணிக்கையில.
1: ஆமா, அந்த வரிசையில இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஆட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மெக்சிகோ மற்றும் சவுத் கொரியாவோட ஆட்டம் இப்போ 12 நிமிடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு.
0: சரிங்க, இப்போ உங்களுடைய ஆட்ட நிலவரம் அதுக்கப்புறம் விவரங்கள் எல்லாம் நீங்களும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, புள்ளிகள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: இது குறித்த ஆக கடைசி நிலவரங்கள் அவ்வப்போது ஆர்டிஎம் வழியாக நாங்க உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கோம். ஆர்டிஎம் கிளிக் வழியாகவும் நீங்க எல்லா ஆட்டங்களையும் பார்க்க முடியும்.
1: தொடர்ந்து 10 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாங்க, இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7219 19.
1: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க 9:25. ஊழியர் சேமநிதி வாரியத்துடைய ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறோம். KWSP இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தவங்க வீட்டுல ஒரு நபர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஊழியர் சேமநிதி வாரியத்துல கணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல பணம் இருக்கும்ல மோகன், அவங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. அந்த பணம் வந்து 3 நாட்களுக்குள்ள கோரப்படவில்லை என்றால் அது உங்களுக்கு சொந்தமாகாது அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. இது வந்த உடனே சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த EPF அலுவலகத்துக்கு கூப்பிட்டு, அப்படின்னா எப்படி 3 நாட்கள்னா இந்த மாதிரி
2: நேரம் ஆகும்ல,
1: இழப்பு நடந்துருச்சுன்னா அதெல்லாம் நாங்க சரிப்படுத்தி வர்றதுக்கே அந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கவே 3 நாட்கள் ஆயிரும் எப்படின்ட்டு. அப்ப ஊழியர் சேமநிதி வாரியம் இது பற்றிய ஒரு விவரத்தை கொடுத்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, இதை யாரு சொந்தமா வந்து பொருளையை கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய பணம் அங்கேதான் இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கோரப்படா அந்த தொகை இருக்கு இல்லையா, அந்த அடிப்படைக்குள்ள அது போயிருமே தவிர இப்படி இல்லவே இல்லை. நீங்க பயப்படவே வேண்டாம், வாரிசு நியமிக்கப்படுறது வாரிசு நியமிக்கப்படாதது இதை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர உடனே அதை போய் எழுதி போட்டு எடுக்கணும் அப்படின்ற முறைகள் எல்லாம் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு KWSP வந்து சொல்லி இருக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட.
2: அதனால எப்போதுமே நம்ம சொல்றது என்னன்னா, அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வரும்போது அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றத மீண்டும் நினைவுபடுத்துறோம். KWSP அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னு இதை பற்றி விவரங்கள் இருக்கும். ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். சில பேர் இது இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க
1: சரிங்க. இதெல்லாம் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காதீங்க. அதனுடைய உண்மை விவரம் என்ன அப்படின்னா, நீங்க போகலாம், ஆனா வருஷ கழிச்செல்லாம் போனீங்கன்னா அது கோரப்படா கணக்குக்குள்ள போயிரும். அதனால இதை கொஞ்சம் பார்த்து செயல்படுத்துங்க. 3 நாட்களுக்குள்ள அப்படின்றதுலாம் அது வந்து உண்மையான தகவலே
2: இல்லை, வதந்தி
1: வதந்தி. KWSP உடைய அகப்பக்கத்தை உடனே வளம் வாருங்கள். பி கண்ணால அப்படின்ற பாட்டு வந்துட்டு இருக்கு,
2: இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இது மிளகு விக்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026. ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே, தத்துவமே, அனுபவமே, பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக, திரண்டு வருக.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
4: என்ன விட்டு இருக்கிற கவசம்.

0: சந்தேஷுடைய குரல்ல வந்த பாடல் தான் மணி மகுடம். 9:36 வார இறுதி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு குட்டி சவால் மாதிரி கொடுத்திருக்காங்க. நாங்க ரெண்டு பேருமே எங்களுடைய அப்பாவை உங்களுக்கு வானொலியில இன்றைக்கு அறிமுகப்படுத்த போறோம்.
1: ஆமா, பல நாள் நாங்க பேசியிருக்கோம். தந்தையோட பேரை வந்து சொல்லும் போது அங்க ஒரு ஜீவன் வந்து பெருமைப்படுவாங்க. ஜீவனோட மனசு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றது எங்களுக்குமே ரொம்ப ஆர்வம் தான், எப்படி இருக்க போகுது அப்படின்னு.
0: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து மோகனுடைய அப்பா திரு முத்துக்குமரன் கிட்ட பேச போறோம்.
1: அதே மாதிரி நம்ம தெய்வீகனுடைய அப்பா தாமரை செல்வன் அவருடைய நம்ம பேச போறோம்.
0: என்ன விட நினைக்கிற அப்பா ரொம்ப பிரபலம் இந்த பாடலுக்கு பிறகு பேசுவோம்.

0: இவனுடைய இசையில் அவரை பாடியிருந்து பாடலானது. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. தந்தையர் தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதத்துடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் இது வந்து மறந்துடுவாங்க, ஏன்னா அன்னையர் தினம் வந்து மேலே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வரும். ஜூன் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுனவங்களும் இருக்கிறாங்க, வானொலிக்கு கூப்பிட்டு கேட்டவங்களும் இருக்காங்க. ஜூன் மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தான் தந்தையர் தினம்.
1: ஆமா, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அன்னை தந்தை ரெண்டு பேருடைய உழைப்பா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நம்ம பக்கம் இருந்து எப்போதும் சொல்லுவாங்க.
0: எப்போதுமே அம்மாவை பற்றி பேசும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் ரொம்ப இமோஷனல் ஆயிரும், மனசெல்லாம் அப்படி ஒரு மாதிரி நெகிழ்ந்து போகக்கூடிய தருணமா இருக்கும். அப்பாவை பற்றி நம்ம ரொம்ப பேச மாட்டோம், கண்டிப்பானவர். அப்பாவுடைய குறும்புகள் சொன்னாங்கல்ல, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு அப்பா பாருங்க. மின்னுக்கு வீட்டு அங்கிள் உயரமா இருக்காரு, பஞ்சாங்கு பேர் வச்சிருக்காரு. இன்னொரு அங்கிள் வந்து கொஞ்சம் பருமனா இருப்பாரு, கம்ம ஒண்ணு பேர் வச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: தந்தைக்குள்ளயும் நிறைய சேட்டைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது, சரி நம்ம தந்தை மாதிரிலாம் நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க.
0: மோகனதாசுடைய அப்பா முத்துக்குமரன் இருக்கிறாரு, அவருக்கு தான் தொடர்பு கொண்டு நம்ம வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ரிங் டோனுக்கான காரணம் என்ன? என்ன ஒரு பாட்டு மோகனது?
1: எங்களுக்குமே தெரியாது தெய்வீக, பாட்டு கூட கேட்பேன், ஏமா அவர் இப்படி எல்லாம் ரிங் டோன் வைக்கிறாரு அப்படின்னு. என்ன மொழின்னு கூட தெரியாது,
0: எனக்கு என்னமோ நேபாள மொழி மாதிரி இருக்கு. ஏன் மோகன் சொல்லுறவங்க யாராவது இருக்காங்களா? என்ன
1: பார்த்தா ஒரு ஹிந்தி பாடல், பாலிவுட் பாட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா புரியாத பாஷையில பாடல்ல
0: அவங்க சொந்தக்காரங்களா,
1: எங்க இருந்து எடுக்கிறாரே தெரியாது.
0: வாங்க மோகனுடைய அப்பா கிட்ட பேசின அந்த தருணத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆப்பா எங்க வெளியே இருக்கீங்களோ? அங்கிள் தேவிகன்
2: பேசுறேன்.
0: பெரியவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க,
2: ஏன்?
0: நல்லா இருக்கு அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? மோகன் சின்ன பிள்ளையில ரொம்ப அடிப்பீங்களா?
2: அடிப்புனா?
0: ஏன் அங்கிள் ரொம்ப சேட்டை பண்ணுவாரா? அப்படிலாம் இருந்துட்டு இப்ப மோகன் வந்துட்டு வானொலியில பேசின அந்த முதல் நாள் இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அழுதுங்களா? ஆமாவா? சரி, அப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு சொன்னாரு. இப்ப எப்படி அங்கிள், இப்ப எவ்வளவு பேசுவீங்க மோகன் கிட்ட? ரொம்ப பேசுவீங்களா இல்ல குறைவா தான் பேசுவீங்களா? மோகன் குரல் கேட்டாலே அழுதுருவீங்கன்னு, இப்போ நீங்க மோகன் டோன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: எல்லாமே சொல்றாங்க, நல்லா படிச்சு வச்சு இப்படி இருக்கான் பாரு, வராதியா?
0: மோகன் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணுமா?
1: அப்பா ரொம்ப நன்றிப்பா.
0: சொல்லு, தந்தையர் தின வாழ்த்து.
1: தந்தையர் தின வாழ்த்துக்கள்ப்பா.
2: வர
0: தந்தையர் தின வாழ்த்துக்கள் அங்கிள். நன்றி அங்கிள், நன்றி.
2: எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியா?
0: சரி அங்கிள், நீங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் வரேன் இடையில வீட்டுக்கு. என்ன சொல்லணும் மோகன்?
1: எல்லாருக்கிட்டும் எப்படி பேசுறேன், இவர்கிட்ட மட்டும் எனக்கு தெரியல, அது இவ்வளவுதான்.
0: என்ன சொல்ல சுத்திக்கிறோம்,
1: ரொம்ப நன்றி அப்பா, தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
0: நேரம் சொல்லி வாய்ப்பு இருக்குமா? இப்போ
1: சொல்லிடுறேன்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01079719119.
1: ஹலோ,

0: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமி தந்தையர் தின வாழ்த்து.
1: தந்தையர் தின வாழ்த்து உங்களுக்காக தொடர்ந்து அந்த நாள் முழுக்க நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் அப்பாவுக்கான வாழ்த்து சொல்ற தருணமா இருக்க போகுது.
2: சரி, பாடலுக்கு முன்புதான் என்னுடைய அப்பா கிட்ட பேசியிருந்தோம்.
1: சரி,
2: முத்துக்குமரன் அவர்கள் இப்போ அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி புந்தோங் பக்கமா போயிட்டு நம்முடைய அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு பேர் தான் தாமரை செல்வன் அவர்கள்ட்ட பேச போறோம்.
1: நீங்க இதுக்கு பிறகு பாருங்க அவருடைய குரலை கேளுங்க, வாங்க பேசலாம்.
3: அங்கிள்
2: வணக்கம். அங்கிள் மோகன் பேசுறேன்.
3: எங்கதான் போறீங்க
2: இருக்குல்ல?
3: இளம் வயசு
2: நினைக்கிறீங்க நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க, நிச்சயமா எல்லாம் சொல்லுவீங்க. எந்த அளவுக்கு பெருமையா நினைக்கிறீங்க நீங்க?
3: சில பேர் பாட்டு கேப்பாங்க, நீங்க தெய்வீகோட அப்பாவானே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு.
2: உங்க பேர் தான் அதிகமா சொல்றாரு, தெய்வீகன் தாமரை செல்வன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார்ல.
3: என்ன
2: செய்யறது, உலகம் அப்படி இருக்காங்க. இப்ப நம்ம பேசல தெய்வீகன் கேட்டு இருக்காரு, வாழ்த்து சொல்லுங்க தெய்வீகன். தந்தையர் தினம் வருது இல்ல அங்கிள், அதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அங்கிள்.
1: அவங்கள வானொலியில பேச வச்சதே இல்ல.
2: ஆர்டிஎம்க்கு அப்ப வந்தது இல்லையா?
1: உங்களுக்கு வந்தது இல்ல, ஆர்டிஎம்க்கு வந்திருக்காங்க, ஆனா வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் அடுத்தது என்னன்னா, அவரு நான் வானொலியில பேச வச்சதே இல்லையா, அவரு பேரு தான் சொல்றேன், ஆனா என்ன பேச வச்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு பேச வச்சாச்சு,
2: சந்தோஷம் இல்ல அங்கிள்.
3: சொல்ல வேண்டியது
2: ஒரே நிகழ்ச்சி சொல்றோம். ரொம்ப நன்றி அங்கிள், ரொம்ப நன்றி.
1: சரிப்பா, ஓகேப்பா, பாய், அப்புறம் பாப்போம். பாய் பாய். நான் சொல்லல, நான் சொன்னதா இல்லையா?
2: சொன்னீங்க தான், சொன்னீங்க.
1: தொடக்கத்திலே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ரோட்ல.
2: அப்பாவோட பேசும்போது இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் எப்படிப்பட்டது அப்படின்றத இன்றைக்கு நாங்களுமே எங்க அப்பா கிட்ட பேசும்போது அது நிறையவே கிடைச்சது.
1: சில நேரங்கள்ல நம்ம பக்கத்துல இருக்கும்போது நிறைய எல்லாம் பேச மாட்டோம், ரொம்ப குறைவா பேசுவோம். ஆனா அப்படிப்பட்ட தருணங்கள் மீண்டும் நமக்கு வராது. அதனால இருக்கும் போதே நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா இல்லாத போது நினைச்சு அதை நினைச்சு இருக்கிறவங்க நிறைய பேரு, நிறைய பேர் அதை நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, கேட்டிருக்கோம்.
2: இந்த பாடலோடு நாம ஒரு நம்ம வீட்டுக்கு போலாமா?
1: எல்லா தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
2: நான் உங்கள் மோகன். அடுத்து இளமை உல்லாசத்துல கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காரு.
1: அப்பா ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க, சேர்ந்தே கொண்டாடுவோம். காட்பந்தையும் அப்பாவையும் பிரிக்க முடியாது.
2: ஆமா,
1: அதனால ரெண்டையும் சேர்ந்து கொண்டாடி ஜெர்சி எல்லாம் வாங்கி கொடுத்து அசத்திருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டிற்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனம் பெட்ரோனாஸ் உள்ளிட்ட அரசாங்கத்தின் அணுகுமுறை வாயிலான மலேசியாவின் வெற்றி வெளிநாட்டில் முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை பல ஆண்டுகளாக மலேசியாவிற்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடையிலான இருவழி உறவினை வலுப்படுத்த உதவியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். துர்க்மெனிஸ்தான் வாழ் மலேசியர்களுடனான இரவு விருந்து உபசரிப்பில் பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார். இவ்வேளை துர்க்மெனிஸ்தான்கான 2nd இறுதி நாள் பயணமான இன்று டத்தோஸ்ரீ அன்வார் அந்நாட்டு அதிபர் சர்தார் பெர்டி முகமடோஃபுடன் சந்திப்பினை நடத்துவார். இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், கையெழுத்திடல் உள்ளிட்ட ஆவண பரிமாற்றங்களையும் அவ்விரு தலைவர்களும் பார்வையிடுவர். வர்த்தகம், முதலீடு, எண்ணெய், எரிவாயு, வேளாண், ஆற்றல், சுற்றுலா போன்ற துறைகளில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் கலந்துரையாடுவர். சிறார் மத்தியில் ஏற்படும் இரத்த சோகை குறைபாட்டினை கையாளுவதற்காக முறையாக ஆரம்ப கட்ட சோதனை அவசியமானது என மகளிர் சிறார் சமூக மேம்பாட்டு செயற்குழு JKP தலைவர் யோபியின் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள சிறாரில் மூவரில் ஒருவர் இரத்த சோகையால் பாதிக்கப்படுவதாக அவர் சொன்னார். இந்நிலையில் மக்கள் மத்தியில் இக்குறைபாடு குறித்த விழிப்புணர்வு குறைவாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானில் 3.5 ஆண்டுகளில் முதல் முறையாக மே மாதத்தில் அரிசி விலை குறைந்துள்ளது. முன்னதாக அந்நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. வெப்பம் காரணமாக எழுந்த விநியோக சிக்கல், பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஆகியவற்றினால் பீதியில் பொருட்களை வாங்குவதால் அரிசியின் விலை 2024-2025 ஆண்டுகளில் உயர்வாக பதிவானது. அமெரிக்கா ஹெஸ்புல்லா வணிக கட்டமைப்புடன் தொடர்புள்ளதாக நம்பப்படும் லெபனானின் 2 அதிகாரிகள் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது தடை விதித்துள்ளது. பெய்ரூட்டின் அமைதி நடவடிக்கைக்கு தடையாக உள்ள வேளை ஹெஸ்புல்லாவின் ஆயுத குறைப்பினை தாமதப்படுத்தியுள்ளதாக அத்தரப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என அமெரிக்க கருவூல அமைச்சர் ஸ்காட் பெர்சன் அறிக்கை வாயிலாக கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. தென்கொரியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் இவ்விரு அணிகளும் கோல் ஏதும் புகுத்தவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 3 மணி நேரத்திற்கு என் குரல் தான் கேட்க போறீங்க, வேற வழியே கிடையாது. சரி, இதற்கிடையில அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்கள், பிறகு 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்க போறீங்க. 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம் அங்கம், இன்றைக்கு உள்ளூர் பாடல்கள், உள்ளூர் கலைஞர்களை நம்ம கொண்டாட போறோம். அதனால தொடர்ந்து எங்கேயும் போயிடக்கூடாது. இந்த பக்கமா மின்னலம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

விது பிரதாப் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. தமிழ்ல கேட்டு இந்த பாடலை மலையாளத்துல கேட்கும் போது நல்லா இருந்ததுல. சரி, இப்போ அடுத்த கட்டமா என்னென்ன திரைப்படங்கள் வெளிவரப்போகுது மலையாள திரையுலகில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாய்ஸ் நெவர் காம்ப்ரமைஸ் அப்படின்ற திரைப்படம், ஐநோபதி, ஜிடிஎன், இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வெளிவர இருக்குங்க இந்த ஜூலை பிறகு ஆகஸ்ட் மாதம். அடுத்த பாடல் உங்களுக்காக பாரிஜாத பூக்கள் அப்படின்ற பாடல் எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: கயல் காஷ்மீரி மிளகாய் தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய் தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

அமிர்தா பாலா அல்போன்ஸ் ஜோசப் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த வார நாட்கள்ல தவிக்கிறது அப்படின்றது இந்த நெரிசல்ல சிக்கி தவிக்கிறதா மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா. இப்போ நெரிசலை கடந்து நல்லபடியா வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க நாங்க நம்புறோம். இல்லங்க இன்னமும் வந்து ஒரு சிலர் நெரிசலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். பாதுகாப்பா போங்க, மெதுவா போங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒன்னும் அவசரம் இல்லைங்க, ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு, இதற்கு பிறகு என்ன, அதனால மெதுவாவே போங்க. நம்முடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இதற்கிடையில வந்து போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓட்டுநரின் பார்வையை மறைக்க வைக்கும் போது சரி. இப்போ அந்த தகவலோட அடுத்த பாடல் சுபீன் டெஸ்லி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

நிவாஸ் அலிடா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தேன். ஃபீஃபா உலக கிண்ணம் இப்போ அடுத்த ஆட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை அதிகாலை வந்து யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியாவோட மோதுறாங்க, பிறகு ஸ்காட்லாண்ட் மொரோக்கோவோட மோதுறாங்க, பிறகு மிக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஆட்டம் அப்படின்னா அது பிரேசில் ஹைத்தியோட மோதவிருக்காங்க. இதற்கு தான் வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக சச்சின் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

மலேசிய பொது சேவை துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. மலேசிய சுகாதார அமைச்சின் கீழ் வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். எப்போ இறுதி நாள்? 23 June 2026 செவ்வாய்க்கிழமை 11:59 நீங்க விண்ணப்பிக்கணுங்க. அங்க நீங்க போனீங்கன்னா இன்னும் நிறைய விவரங்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம் sba.gov.my. இப்போ அடுத்து 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கணும் அப்படின்னா அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம், என்ன பாடல் யாருக்காக வேணும் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்லலாம். சொல்லியும்

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஈரான் அமெரிக்கா இடையேயான முதன்மை சிக்கல்கள் தீர்க்கப்படவில்லை என்றாலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தற்காலிக ஒப்பந்தம் நடப்புக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்குவதாக அறிவித்த நிலையில் தற்போது ஹார்மஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன. இருப்பினும் லெபனானில் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான போரை இஸ்ரேல் இன்னும் தொடர்வதால் அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இவ்வேளை கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு எண்ணெய் விலைகள் சரிந்தன. மேலும் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 ஏற்றுமதியை பாதித்துள்ளது. வெனிசுவேலாவில் ஜனநாயக ஆட்சி மாற்றத்திற்கான திட்டம் குறித்து விவாதிக்க அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினரை சந்தித்து பேசியுள்ளனர். தேசிய நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகோஸுக்கும் முன்னாள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டினோரா ஃபிகோராவுக்கும் இடையே இச்சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பு சுதந்திரமான திறந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான சிந்தனைமிக்க செயல்முறையின் முதல் படி என அமெரிக்க வெளியுறவு துறை செய்தி தொடர்பாளர் டாமி பிகோட் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் திடீரென பலமுறை துப்பாக்கி சத்தம் கேட்டுள்ளது. இச்சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. மேலும் இதன் தொடர்பில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. கடந்த வாரம் உலகக்கிண்ண காட்பந்து போட்டி தொடங்கியது முதல் ஏராளமான காட்பந்து ரசிகர்களை ஈர்த்து வரும் இப்பகுதியில் இச்சம்பவம் நடந்திருப்பதை நியூயார்க் நகர காவல்துறை NYPD உறுதிப்படுத்தியுள்ளது. ஜப்பானின் முக்கிய உணவுப் பொருளான அரிசியின் விலை கடந்த 3.5 ஆண்டுகளில் முதன்முறையாக சரிவடைந்துள்ளது என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2024-2025 ஆண்டுகளில் நிலவிய கடுமையான வெப்ப அலை நிலநடுக்க எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் பீதியில் அதிகமான அரிசியை வாங்கி குவித்தனர். இதனால் ஜப்பானில் அரிசி விநியோகம் பாதிக்கப்பட்டு அதன் விலை உயர்ந்தது. இதன் விளைவாக ஜப்பானிய அரசாங்கம் கடுமையான அரசியல் அழுத்தத்தை எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஷிகுரு இஷிபா பிரதமராக பதவியேற்ற ஓராண்டிற்குள்ளேயே பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மிக விலை உயர்ந்த கொஷிகாரி அரிசி வகையை தவிர்த்து இதர அரிசி வகைகள் கடந்த மே மாதத்தில் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் 5.4 விழுக்காடு சரிவடைந்துள்ளன. ஜப்பானில் 2022 பிறகு அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள முதல் வீழ்ச்சி இதுவாகும். கிழக்கு ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று தீவிரமடைந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200 கடந்துள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் CDC தெரிவித்துள்ளது. இத்தொற்று இத்தூரி, வடக்கு கீவு, தெற்கு கீவு ஆகிய வட்டாரங்களில் பரவி வருகிறது. இத்தூரி பகுதி இபோலா தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக CDC கூறியது. அதனைத் தொடர்ந்து அண்டை நாடான உகாண்டாவில் 2 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இத்தொற்று 19 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நைஜரின் தலைநகரான நயாமியில் உள்ள டியோரி ஹமானி பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் அருகிலுள்ள ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 11 பேரும் 2 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். நேற்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் விமான நிலைய முனையத்திற்குள் நுழைய முயன்றனர். ஆயினும் அக்கும்பலை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறைந்தது 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தற்காப்பு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. உலகக்கிண்ண காட்பந்தாட்டம் மேற்கு மெக்சிகோவில் நடைபெற்ற ஏ குழு ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்கொரியாவும் களமிறங்கின. பிற்பாதி ஆட்டத்தில் மெக்சிகோ 1 புகுத்தியது. இதனிடையே தசையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வரும் பிரேசில் நட்சத்திரம் நெய்மார் ஹெய்திக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டியில் களமிறங்க மாட்டார் என்று பிரேசில் காட்பந்து கூட்டமைப்பு CBF தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதத்தில் சாந்தோஸ் கிளப் அணிக்காக விளையாடிய போது நெய்மாரின் வலது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் போட்டிகளில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வருகிறார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

2026 உலக கிண்ண பெருவிழாவின் கோலாகலத்தில் உலகம் மூழ்கியிருக்கும் இந்த நேரத்தில் பன்னாட்டு அரசதந்திர அரங்கில் உலகின் புவிசார் அரசியல் போக்கை மறுவரையறை செய்யக்கூடிய மற்றொரு முக்கியமான விவகாரமும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. 110 நாள்களுக்கும் மேற்பட்டு நீடித்து வரும் நெடுநாள் பதற்றத்துக்கு முடிவு கட்டும் நோக்கில் நேற்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட 14 அம்ச வரைவு புரிந்துணர்வு உடன்பாட்டின் மீது உலகின் கவனம் இருந்தது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட நிலையில் அதன் செயலாக்கம் தொடர்பான தொடக்கநிலை பேச்சு இன்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டது ஒருபுறம் இருக்க அனைவரின் கவனத்தை ஈர்த்த கூறுகளும் உள்ளன. டிரம்ப் அந்த வரைவு புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டது வர்சாயல் அரண்மனையில். முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்த 1919 வர்சாயல் உடன்படிக்கை கையெழுத்தான இடமாக உலக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட இடம்தான் வர்சாயல் அரண்மனை. போரில் தோற்ற நாடு என்ற வகையில் ஜெர்மனி ஒரு காலத்தில் கடுமையான நிபந்தனைகளை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டதும் இதே அரண்மனையில். அந்த வரலாற்று சம்பவம் நடந்து 100 மேற்பட்ட காலத்திற்கு பிறகு வட்டார நிலைத்தன்மைக்கும் உலக பொருளாதார பாதுகாப்புக்கும் மிரட்டலாக இருந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு 14 லூயிஸ் மன்னர் வாழ்ந்த அந்த அரண்மனை மீண்டும் சாட்சியாக அமைந்துள்ளது. இது தற்செயலா எதிர்பாரா ஒன்றா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, ஈரானின் பொருளாதாரத்தை மீளமைக்கும் நோக்கில் குறைந்தது 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற உடன்பாடும் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் அடங்கியுள்ளது. இந்த பெரும் நிதி 20 போர்களுக்கு பிறகு ஐரோப்பாவில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார மீட்பு முயற்சிகளை பலரின் நினைவுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் இம்முறை அதன் நோக்கம் மாறுபட்டதாக உள்ளது. பொருளாதார நெருக்கடியையும் நீடித்த மோதலையும் எதிர்கொண்டுள்ள ஒரு நாட்டின் நிலைத்தன்மை மீட்டெடுக்கப்பட வேண்டும். சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை 60 நடைபெறும் கலந்தாய்வின் போது மேலும் முழுமையானதும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுமான இறுதி உடன்படிக்கையை உருவாக்கும் வாய்ப்பை அதிகமாக கொண்டுள்ளது. ஏனெனில் அடுத்த 5 அமெரிக்காவில் மத்திய தவணை தேர்தல் திட்டமிடப்பட்டுள்ளது. பில்லியன் கணக்கான டாலரை விழுங்கும் அந்த நெருக்கடி நீடித்து அது வாஷிங்டனின் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை எனில் டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி தனது பெரும்பான்மையை இழக்க நேரிடும். உண்மையில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலும் இந்த மோதலில் தோல்வியை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அதேவேளை தெஹ்ரானை அடிப்பணைய வைப்பதற்கான வழியை ஆராய முடியாமல் திணறி வருகின்றன. எனவே அமைதி உடன்படிக்கையை முன்வைப்பதே பாதுகாப்பான ஒரே வழி. மேற்காசியாவில் பெரும் மாற்றத்தின் தொடக்கத்தை உலகம் தற்போது காணக்கூடும் என்று பன்னாட்டு புவிசார் அரசியல் நிபுணர்கள் மேத்யூ கெய்னிக்கும் ஜோஷ் லிப்ஸ்கியும் கூறுகின்றனர். இருப்பினும் கையெழுத்திடப்பட்ட அந்த ஆவணம் வெறும் முதல்கட்ட நடவடிக்கையே ஆகும். இருதரப்பும் அந்த உடன்படிக்கையை களத்தில் செயல்படுத்தும் போதே உண்மையான வெற்றி மதிப்பிடப்பட வேண்டும். அரசியல் ஆய்வாளர்கள் பன்னாட்டு பார்வையாளர் ஆகியோரின் விளக்கங்கள் எதுவாக இருப்பினும் உலகளாவிய விநியோக நெருக்கடியால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உலக சமூகத்திற்கு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நிவாரணம் அளிக்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான சில முதன்மை சிக்கல்களை களைய இது வழிவகுத்துள்ளது. கலந்தாய்வு காலத்தில் ஈரான் மீதான சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை உலகின் முக்கிய ஆற்றல் தடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹார்மஸ் நீரிணையில் கடல் வர்த்தக போக்குவரத்தின் பாதுகாப்பிற்கு தெஹ்ரான் உத்தரவாதம் அளிக்கிறது. புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தில் இந்த முன்னேற்றம் உலகளாவிய எண்ணெய் விநியோக தடைகள் குறித்த அச்சங்களை தணிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இத்தகைய அச்சங்கள் முன்பு கணிக்கையலாத சந்தைத்தன்மையை உருவாக்கியதோடு உலக பொருளாதாரத்திற்கான இடர்களை அதிகரித்திருந்தன.
ஹார்மஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறப்பது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு மட்டுமின்றி அந்த வட்டாரம் முழுவதும் வர்த்தகம், ஆற்றல் ஆகிய பரிமாற்றங்களின் நிலைத்தன்மையை சார்ந்துள்ள உலக பொருளாதாரத்திற்கும் நன்மையளிக்கும். இருந்தும் இது நிலைக்குமா? மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலின் மற்றொரு தற்காலிக முடிவாக மட்டும் அமையுமா என்பதை உலகம் உற்று நோக்கும் நிலையில் உண்மையான சவால்கள் காத்திருக்கின்றன. எவ்வாறாயினும் தற்போதைக்கு கணிக்க இயலாத உலகளாவிய சூழலுக்கு நடுவே அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை உலகம் புதிய நம்பிக்கையாக பார்க்கிறது. மேலும் பதற்றத்தை கையாளும் ஆற்றல் அரசு தந்திரத்துக்கு உள்ளது என்ற நம்பிக்கையும் பிறந்துள்ளது. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளோடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம்ங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன பாட்டு உங்களுக்கு இப்போ கேட்கணும்னு தோணுது. குறிப்பா இந்த ஒரு நபருக்காக நான் அந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு, அதனால பாடல் கேட்கணும். இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நான் பாட்டு கேட்கிறேங்க, இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இளமை உல்லாசம் உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: அப்பா அப்பா,
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. மகன் கிட்ட இருக்கிற அந்த கண்டிப்பு மக கிட்ட இருக்காது.
0: அப்பா அதிர்ந்து போனார். என்னது, அவ்வளவு தூரமா? ஏமா, இங்குள்ள ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாற்ற முடியாதா?
1: இந்த வாரம் சனிக்கிழமை தந்தையர் தின சிறப்பு சிறுகதை 7:15.
0: அப்பா பா.

0: மேகலா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் சிரம்பன்ல இருந்து அழைக்கிறேன்.
0: மேகலா வந்து புன்னகையோட ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
1: இன்னைக்கு என் அண்ணனுடைய பிறந்த நாள், அவருக்காக தான் இந்த பாடலை நான் கேக்குறேன். அவர் பேரு கங்காதரன். கொடி வீரன் படத்துல இருந்து தங்கமே உன்னை.
0: மது பாலகிருஷ்ணன் பாடியிருப்பாங்க இல்லையா?
1: ஆமா.
0: யாரும் கேட்காத ஒரு வித்தியாசமான பாடல், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு.
1: ஆமா, அதனாலதான் நான் கேக்குறேன். என்ன இருக்கு இல்லையா?
0: மேகலா சரியான இடத்துக்கு தான் அழைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேகலா. அண்ணன் நிகழ்ச்சி கேட்க சொல்லுங்க.
1: கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம்ல.
0: கண்டிப்பா. நன்றி, நன்றி மேகலா.
1: நன்றி.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்ற சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: அர்ஜென்டினா கேம் நடந்துச்சுல, அதுல வந்து மெஸ்ஸி வந்து மூணு கோல் அடிச்சு ஹேட்ரிக் ஆனாரு. கேமே பாக்காதவங்க எல்லாம் அவர் அப்படி லாண்டாரு இப்படி லாண்டாரு புகழ்ந்தாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேம் பார்க்கும் போது அவருக்கு ஃபுல்லா பந்து அவர் குடுக்கும் போது அவர் கோல் அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குது.
4: சரி, இப்ப அவங்க எல்லாம் பேசுறாங்களே, கருத்து சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: பிரஷர் ஏறிடும். கேம் பாத்தீங்களா மோத? இல்ல பாக்கல, பாக்காம எப்படி பேசுறீங்க? அந்த ஒரு டென்ஷன் முதல்ல நான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட கால கேம் ஓடிக்கிட்டு இருக்குது. சோ எல்லா கேமும் விடாம பாத்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த பிளேயர் எப்படி விளையாடுறாங்க. ஒரு அளவுக்கு பாக்குறோம், நம்மளும் ஃபுட்பால் ஃபேன், ஃபுட்பால் ஆடுறோம் அப்படின்னு சொல்றப்ப. பட் ஆனா அது பாக்காம இப்படி தான் அந்த டீம் த்ரோ அடிச்சு இவன் டீம் இப்படி சொல்லும் போது நமக்கு எங்கேயோ இல்ல நான் கேம் பாருங்க அது அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த பிரஷர் வந்துடும்.
4: அப்படிப்பட்ட திடீர் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: தயவு செஞ்சு கொஞ்சம் கேம் பாருங்க,
4: பாத்துட்டு கருத்து சொல்லுங்க.
3: இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யமுனா பேசுறேன், வெண்தொங்கல நினைக்கிறேன்.
1: யமுனா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: என் ஹஸ்பண்ட்காக கேட்கலாம். அவர் பேரு விஜய். சோ என் ஹஸ்பண்ட் வந்துதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
1: உங்களுடைய நெருங்கிய தோழரும் அவர் தான்?
0: ஆமா, நாங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துதான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வெளிப்படையா இருக்கணும் எப்போதுமே. டிரான்ஸ்பரண்டா இருந்தா நம்மளுக்குள்ள பிரச்சனையே வராது.
1: உண்மைதான்.
0: ஆமா.
1: கணவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்க போறீங்களா, இல்ல உங்களுடைய காதலுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதை கேட்க போறீங்களா?
0: ஓ இல்ல, காதலுக்கு உள்ள பாட்டு இருந்தா நான் வந்து 4 மணி அப்புறம் தான் கேட்க முடியும். ஏன்னா 80s பாட்டு அதெல்லாம். நாங்க வந்து சும்மா ஜெனரலா ஒரு பாட்டு தேடி படத்துல இருந்து எந்த நந்தியே இருக்கும், அந்த வேர்டிங்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு இதா இருக்கணும்னு அந்த வேர்டிங்ஸ் அதுல வரும், நல்லா இருக்கும்.
1: உலகத்திலேயே கணவருக்காக நந்தியே பாடல் கேட்ட முதல் மனைவி நீங்க தாங்க. இந்த வரலாறு உங்களதான் சேரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அந்த ஜேர்னி உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ கல்யாணம் பண்ண போறவங்களுக்கும் சரி, இல்ல பண்ணவங்களுக்கும் சரி, நீங்க சொன்ன விஷயம் உபயோகமா இருந்திருக்கும். கண்டிப்பா
0: கண்டிப்பா கண்டிப்பா. எப்போதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸா இருங்க.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு
2: போய்களை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
3: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல ஃபேமிலி பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: முரளி சித்தியாவன் பேராவன் பேசுறேன்.
1: முரளி, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இன்னைக்கு என் மனைவி தேன்மொழிக்கு பிறந்த நாள். என் மனைவிக்கு இந்த படம்
1: வேற எதுவுமே கிடையாதா? இன்னைக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க அவங்களுக்கு?
0: இன்னைக்கு வந்துட்டு ஃபேமிலியோட கெண்டிங் ஹைலண்ட் போயிட்டு இருக்கோம்.
1: ஓ, குடும்பத்தோட தான் போயிட்டு இருக்கீங்களா?
0: ஆமா.
1: மனைவி பக்கத்துல தான் இருக்காங்களா?
0: ஆமா, பக்கத்துல இருக்காங்க.
1: சரி, அப்ப பக்கத்துல இருக்காங்கன்னா இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்றத நீங்க சொல்லிருங்க. தேன்மொழி, உங்களுக்காக தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம்.
0: தேன்மொழி, உங்களுக்காக தான் பன்னியாரம் படத்துல இருந்து உனக்காக பிறந்தேனே என்ன தராங்க, அந்த பாட்டு உங்களுக்காக நான் கேட்கிறேன்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல.
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கு?

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: என் பேரு கிருஷ்ணமாயா.
1: நான் கிஷன் தாமா பேசுறேன். சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சியா? நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இந்த தந்தையர் தினம் வருது இல்லையா, உலகத்துல வாழ்ற அனைத்து தந்தையருக்கும் நல்ல ஒரு தந்தைக்குள்ள பாட்டு போடுங்கயா.
1: கண்டிப்பா ஒரு நல்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம்.
0: நன்றியா, நன்றி.
1: அனைவருக்குமே தந்தையர் தின வாழ்த்துகள். அடுத்து 12 மணிக்கு பிறகு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்குங்க. இன்றைக்கு உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளை கொண்டாட போறோம். யார் வர போறாங்க அப்படின்றத 12 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இணைந்திருங்கள். இது இளமை உல்லாசம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சல மலேசிய மடானே மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடேல் 2026 தேசிய ஊடகவியலாளர் நாளை முன்னிட்டு பினாங்கிற்கு இன்று தொடங்கி 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அவர் பிற்பகல் 3:50 சபராங் ஜயாவில் 2:00 மலேசிய ஊடக பயிற்சி முகாம் திட்டத்தில் கலந்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து அம்மாநில யங் டி பர்துவா துன்ராம் லிங்கா தாலேபுடன் இரவு விருந்தில் கலந்து கொள்வார். பினாங்கு அரசால் 2015 தொடங்கப்பட்ட பினாங்கு எதிர்கால அறவாரியம் PFF 47.7 மில்லியன் ரிங்கின் மதிப்பில் சுமார் 863 பேருக்கு உபகார சம்பளங்களை வழங்கியுள்ளது. PFF சிறப்பு தேர்ச்சி பெற்ற தகுதியான மலேசிய மாணவர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் சவ் கொன்யோ தெரிவித்தார். அதோடு மாநிலத்தின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் திறமைகளை வளர்ப்பதிலும் தக்க வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றார் அவர். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிராத்தாபி தனாம்லாயு பிரஹாட் KTMB தெற்கு பகுதிக்கு கூடுதலாக மின் ரயில் சேவை ETS வழங்கவுள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று நண்பகல் 12 மணிக்கு தொடங்குகிறது. பயணிகள் இதனை KTMB மொபைல், கிட் ஸ்டைல் செயலி அல்லது KTMB வலைதளம் டிக்கெட் முகப்புகளில் வாங்கலாம். ஜிம்பாப்வே நாடாளுமன்றம் அதிபரின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் மக்களின் வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தால் அதிபரை தேர்ந்தெடுக்கும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. 258 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 216 பேர் இதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இருப்பினும் அதிபர் எமர்சன் கங்வாவின் கையொப்பத்திற்கு முன் இது நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பான அமெரிக்க ஈரான் உடன்பாட்டில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக சுவிட்சர்லாந்துக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை அமெரிக்க துணை அதிபர் JD Vance ஒத்திவைத்துள்ளார். இந்த பேச்சுக்கான தயார் நிலை எப்பொழுதும் எளிதாக இருந்ததில்லை. ஆகையால் இன்றிரவு துணை அதிபர் பயணத்தை மேற்கொள்ள மாட்டார் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். கூடிய விரைவில் இந்த கலந்துரையாடல் தொடங்கப்படும் என்றார் அவர். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்தாட்டம். நாக் அவுட் சுற்றுக்கு தேர்வான முதல் அணியாக உபசரணை நாடான மெக்சிகோ உள்ளது. குவாடலஹாரா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவ்வணி தென்கொரியாவை 1-0 எனும் கோல்களில் வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 50th நிமிடத்தில் அவ்வணிக்கான கோலை லூயிஸ் ரோமோ புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி தொடங்கியாச்சுங்க. இப்போ பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ளூர் கலைஞர்களின் அண்மைய படைப்புகள், அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றி நம்ம வந்து பேச போறோம். இந்த நிகழ்ச்சி வெறும் உள்ளூர் இசையை ரசிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளை கொண்டாடுறது தான் இந்த நிகழ்ச்சியின் முழுமையான நோக்கமும் கூட. தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உள்ளூர் பாடல்கள் மட்டும் இல்லாம இன்றைக்கு நேரடியான அறிவிப்பறைக்கு இரண்டு பேர் வந்திருக்காங்க. அப்பா மகன் நடிகர் ஷான் மற்றும் ஹரிஹரன் இங்க வந்திருக்காங்க. அப்பா மகனுடைய அந்த உரையாடலை கேட்கறதுக்கு நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்து ஆட்டுக்குட்டி பாடல், அந்த பாடல் வந்து வெளியீடு செய்திருக்கிற லோகேஷ் இயக்குனர் லோகேஷ் வந்து நம்ம பேச போறாரு. ஒரு பாடலுக்கு பிறகு அவரையும் நம்ம சந்திக்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

0: மண்டி நட்சத்திரம் நம் உள்ளூர் கலைஞர்களுக்கான நிகழ்ச்சிங்க. மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்துல இருந்த ஆட்டுக்குட்டி பாடல், அந்த பாடலை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக அதன் இயக்குனர் லோகேஷ் இப்ப நம்மோட அழைப்புல இருக்காரு. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் பிரதர்.
0: சரி, முதல்ல இந்த குற்றவாளி திரைப்படம், அதற்கு பிறகு வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப
1: வந்து ரெண்டு மியூசிக் வீடியோ செஞ்சிருக்கோம், பாக்காத பாக்காதன்னு சொல்லி. அது தவிர்த்து ஒரு ஷார்ட் பிலிம் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து கையில் இருக்கிறது. சோ விரைவில் வந்து வெளியாக்கப்பட இருக்கிறது.
0: கண்டிப்பா, எதுவா இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா மின்னல் எஃப்எம்ல சொல்லுங்க. உள்ளூர் படைப்புகளை கொண்டாட நாங்க காத்துட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, இந்த குற்றவாளி திரைப்படம், அதுல இந்த ஆட்டுக்குட்டி பாடல்,
1: குற்றவாளி படம் பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ் பண்ணுவாங்க ஒரு வில்லேஜ் ஸ்டோரி.
0: ஆமா,
1: சோ வில்லேஜ் ஸ்டோரியில வந்து கொஞ்சம் கிராமத்து ஸ்டைல்ல வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு வருவாங்க. அது பேஸ் பண்ணி ஒரு பாடல் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இந்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திரிலோச்சனன் தியாகராஜா மற்றும் டாக்டர் ருவிஷான்னு சொல்லுவாங்க தான் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து எம்சி சன் தமிழன், மியூசிக் வந்து சரவண் பேஸ், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து நம்மளோட ஃபில்ம் மேக்கர் கண்ணா எஃப்எம்கே ஸ்டுடியோ இப்போல இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இது பாட்டு வந்து ஆபிஷியலா வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து வீடு ப்ரொடக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க போயிட்டு அதுல தட்டி பாக்கலாம். இந்த பாடல் எல்லாமே வந்து வீடு ப்ரொடக்ஷன் இருக்கு.
0: முழுக்க முழுக்க வந்து கிராமிய சூழல்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும்.
1: ஆமாங்க.
0: இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேர்கள் இந்த பாடலை எங்க பாக்கலாம் அதை சொல்லுங்க.
1: இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு ஆட்டுக்குட்டின்னு கட்டினாலும் நம்ம வந்து கேட்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளோட சூப்பர் கம்போ ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல போயும் கேட்கலாம். அதே வேலையில மின்னல்ல வந்து கண்டிப்பா வந்து கிடைப்பதுக்கு அப்புறம் பிளே பண்ணுவீங்க, அதுலயும் கேட்கலாம்.
0: ஆமா, அதிகாரப்பூர்வமா அந்த பாடலை இப்ப நம்ம அடுத்தும் கேட்க போறோம். பாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது கேட்கும் போது.
1: இது வந்து கிராமத்து ஸ்டைல், கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த பாடல் கண்டிப்பா பிடிக்கும். சோ கிராமத்து ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து ஆதரவு கிடைக்கணும் நாங்க நம்புறோம். நம்ம மேஷா மக்கள் இருந்து
0: குறிப்பா நம் உள்ளூர் பாணியில.
1: ஆமா, நம்ம உள்ளூர் பாணியில
0: நம்ம மக்கள் நிச்சயமா நம்முடைய உள்ளூர் படைப்புக்கு ஆதரவு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த வேளையில அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களை மீண்டும் சீக்கிரத்தில் நாங்க சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இதே வழியில வந்து நம்மளோட மின்னல் எஃப்எம்க்கும் வந்து நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சோ மீண்டும் வர வர கலைஞர்கள் எல்லாமே வந்து மின்னல் எஃப்எம் வந்து வாய்ப்பு கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்.
0: நிச்சயமாக நண்பா. இப்ப தொடர்ந்து அடுத்து நம்ம பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.

0: மணி நட்சத்திரம் அங்கம் தொடங்கியாச்சுங்க. இன்றைக்கு முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்கள், பிறகு உள்ளூர் கலைஞர்கள் தான் நம்ம கொண்டாட போறோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்து தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி மலரப்போகுது. யார் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நடிகர் ஷான் மற்றும் ஹரிஹரன் நீங்க வந்திருக்காங்க, அப்பா மகன். இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். தொடக்கமா முதல்ல வணக்கத்தை சொல்லிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், மின்னலம் நேர்களே வணக்கம். நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்.
2: வணக்கம் கிஷன், நானும் நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். அங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா? இல்ல இதுக்கப்புறம் தான்
1: சரி.
0: இப்ப தெம்பா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்து தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியா வந்து மலரப்போது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி முதல்ல வந்து அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிக்காம மகன் இருந்து ஆரம்பிப்போம்.
2: சொல்லுங்க.
0: சரி, மகனாக ஹரிஹரன் அவர்கள் வந்து தந்தை கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு நல்ல வாழ்க்கை பாடம்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க?
2: ஓகே, முதல்ல மின்னல் எஃப்எம் எங்களை வந்து தந்தையர் தின நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு மகனாக அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்க வந்து கற்றுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கிட்ட இருந்தால், அப்பா அம்மா கிட்ட இருந்தான். ஸோ அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுருக்கேன். பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும், என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்பா ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நான் சில டைம் வந்து ரொம்ப சில வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். அப்போ வந்து அப்பா கிட்ட தான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆச்சுப்பா, இந்த மாதிரி ஆச்சுப்பான். அவர் நம்மளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும், அந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா அது பண்ணி அதை வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி காமிப்பார். அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இப்போ இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள்.
0: நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நகைச்சுவை கலைஞனா இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது.
2: ஒருத்தவங்களை
0: சிரிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஷான் அவர்கள்ட்ட வந்துடலாம். நீங்க இப்போ மகன்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு அறிவுரை என்னவா இருக்கும்?
1: எப்பவுமே ஒரு தந்தை வந்து சொல்றதுதான், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நீ வந்துட்டு ஒரு அவரோட கேரியர்ல வந்து அவர் வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கணும், இன்னொன்று வந்துட்டு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை பயணத்தை அவர் தொடரணும், இன்னொன்று எப்பயுமே பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பத்திரமா போயிட்டு வரணும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய கலைப்பயணமாக இருந்தாலும் சரி, அவரோட தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவர் வந்து வெற்றி பெறணும். எதாக இருந்தாலும் நீ வந்து வெற்றி பெறணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவேன். இப்போ சன்ட்ட
0: வழக்கமாக வந்து நம்ம பின்னாடி சொல்லி கேட்டிருப்போம், இப்போ முன்னாடியே சொல்ல வேண்டிய ஒரு சூழல். நேருக்கு நேராகவே சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் என்னதான் தேவை அப்படின்றது. ஒருவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை இன்னொருவர் அப்படியே வந்து நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன், நான் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேங்க அவரோட குணத்தை அப்படின்னா, நீங்கள் என்ன குணத்தை அப்பாட்டிருந்து எடுத்துக்குவீங்க?
2: அப்பாவோட குணமா?
0: ஆமாம்,
2: எல்லாருக்கூடையும் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஹம்பிளோட எல்லாருக்கும் சக, அதான் நான் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த குணம், அதை வந்து நான் எப்போவுமே நான் அதை என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: நீ நல்லா இருக்கேப்பா அப்பாவோட இந்த குணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை அடிக்கடி.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன்ல. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அப்பா ஒரு நகைச்சுவை நடிகர், அந்த ஒரு 20-30 வருஷமாக அப்பா வந்து இந்த கலைத்துறையில் இருக்காங்க. ஸோ வெளியே வந்து ரசிகர்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்க தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். கொஞ்ச நேரமாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஒரு பிஸியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு நல்ல குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கிட்ட,
0: தரமான குணம்.
2: ஆமாம்.
0: இப்போ நம்ம ஷான் அவர்கள், நீங்கள் மகன்கிட்டருந்து ஒரு குணத்தை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எந்த குணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க
1: நீங்கள்? அவர்கிட்ட இருந்துனாக்கா அவர் டிசிப்ளின், அவர் அந்த ஒரு கட்டுக்கோப்போட இருப்பார், எதாக இருந்தாலும் கரெக்டாக டீல் பண்ணுவார், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து அப் டு டேட்டாக இருக்கணும் அவருக்கு, அந்த மாதிரி ஒரு குணமுள்ளவர் அவர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் எடுத்துக்குவேன்.
0: இப்போ எப்படி நான் அவர் ஹரிஹரன் வந்து முகத்துக்கு நேராக புகழாதீங்க, நான் விரும்பிக்கிறேன். சரி, மேடையிலோ இல்லை படப்பிடிப்பு சமயத்திலோ சரி, வீட்டில் அந்த மாதிரி அந்த சமயத்தில் இல்லாதப்போ வீட்டில் நடந்த ஒரு நகைச்சுவையான சம்பவம் அது இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ ஒரு மேடையில் இல்லை படத்தில் நகைச்சுவை பண்ணி பார்த்துருப்பீங்க, நீங்களும் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் நகைச்சுவையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா என்ன சம்பவம் சொல்லுவீங்க நீங்கள்? இதை படத்திலே வைக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிற சம்பவத்தை கேட்குறேன்.
1: சொல்லுங்கப்பா. நான் சொல்லட்டுமா? இல்லை
0: அதாவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்கிருந்து வந்தாலும் எங்களுக்கு கண்டென்ட் தான்.
1: வீட்டில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா கலந்து பேசுவோம். எனக்கு 5 பிள்ளைங்க. ஸோ அவங்க கூட சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நகைச்சுவாக பேசிகிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் எது ரொம்ப ஞாபகமா இல்லை, ரொம்ப நாள்
2: மறக்க முடியாத விஷயம்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் வந்து உடனே நம்ம பேசிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நானும் அப்பாவும் தான் வந்து நானும் அப்பாவும் ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ வேலை பற்றியா இருந்தாலும் சரி, கலைத்துறை பற்றியா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேரும் எப்போ பேசுவோம்னா ராத்திரி தான் பேசுவோம்.
0: ஓ
2: ஆமாம், எல்லாரும் படுத்த பிறகு தான் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருப்போம்,
0: பேசப்படும்.
2: அப்போ தான் ரகசியமாக பேசிகிட்டு இருப்போம். அம்மா வந்து கீழே படுத்திருப்பாங்க, நாங்கள் மேலே ரூமில் படுத்துப்போம் நானும் அப்பாவும். அப்பா வந்து அம்மா கீழேருந்து சத்தம் வரும், என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு
1: அவங்க மாசோ பண்ணிடுவாங்க.
2: ஆமா, இப்போ மோஸ்ட்லி நாங்க ரெண்டு பேரும் வந்து
0: அவங்க தெரிஞ்சுக்கணும்ல.
2: ஆமா ஆமா ஆமா, ரகசியம் பேசுறது தனியா பேசுறது தான். ஆனா வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாது, அவங்க மண்டை வெடிச்சிடும். அதனால நார்மலா நாங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்து அந்த டைம்ல தான்.
0: இது வழக்கமா இந்த படத்துல பார்த்த ஒரு கதை மாதிரி இருக்கு. இந்த சிபிராஜ் வடிவேல் இருப்பாங்களே, சத்யராஜ் இவங்களாம் குஷ்புக்கு தெரியாம போய் சாப்பிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: கண்டிப்பா.

0: வழக்கமா வந்து வெளியிலிருந்து பாடல்களை ரசிச்சு கேட்கும் போதும் இப்ப உள்ள அறிவிப்பில கேட்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொன்ன பாடல் தானே அது.
1: ஆமா ஆமா, தேங்க்யூ கிஷன் இந்த பாடலை
0: ஒளிபரப்புறதுக்கு.
1: ஸ்டுடியோல கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சவுண்ட்ல.
0: வழக்கமா வெளியே கேட்கும் போது ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமே அப்படின்ற மாதிரி. ஷான் அவர்களுக்கு அது பழகி போன விஷயம் தான். நிறைய முறை இங்க வந்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்றத முதல்ல கேட்டுடலாம், கேட்ட பிறகு நம்ம பேசலாம்.
2: இந்த பிஎம் எங்க? பிஎம் என்ன கேடி? என்ன சார், முதல்ல வேற சட்டை போட்டிருந்தீங்க, இப்ப வேற சட்டை போட்டிருக்கீங்க.
3: ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதுக்காக குளிச்சுட்டு வந்தேன்.
2: சைக்கிள் கேப்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா?
4: ஆமா, சுத்த சோறு போடும்ல.
2: ஆமா, சுகாதாரம் சாம்பார் ஊத்தும்ல. சரி, இப்ப டைரக்ட் வர போறாரு. வந்துட்டாரு டைரக்டர், வந்துட்டாரு.
4: வந்துட்டாரு.
2: ஆமா சார், எங்க போயிட்டாரு? அண்ணா
3: நடிச்சிருக்கீங்க.
0: அந்த வசனத்தை பத்தி நாங்களும் கேட்க போறோம். இந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வந்துட்டு அதை அப்படியே வந்து பின்பற்றி நடிப்பாங்க, சில பேர் வந்து அப்பவே அங்க போய் என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்க என்னமோ பின்பற்றி பேசுற மாதிரி எனக்கு தோணல. சில விஷயங்கள் நீங்க அங்கேயே சொல்றது உண்டு தானே?
5: ஆமா ஆமா கிஷன், ஏன்னா இந்த நம்ம கொஞ்சம் நடிகை சார், இந்த படம் இது, இந்த படம் இப்ப நீங்க போட்டது.
0: ஆமா,
5: ஆனா அதுல நிறைய நகைச்சுவை கலைஞர் நடிச்சிருந்தோம். நானு, நண்டு ரமேஷ், அப்புறம் ஏமார் முருகேஷ் அண்ணன், பெருமாள் அண்ணன், அப்புறம் நம்ம தொக்கோ சத்யா அண்ணன், அவர் தான் ப்ரொடியூசர். அவர் வர நான் ஒரு ஏடியா இருப்பேன், அசிஸ்டன்ட் டைரக்டர். டைரக்டர் வந்து ரமேஷ். அப்படின்னா பாத்தீங்களா எப்படி இருக்கும்னு?
0: கண்டிப்பா.
5: என்னன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த கண்டென்ட் இருக்கும், டைலாக் கொடுத்துருவாங்க, பட் அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் என்ன நம்மளால டெலிவர் பண்ண முடியுமோ இம்ப்ரோவைஸ் பண்ணி அடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் நிறைய நடந்துச்சு. இதில் ஆப்பே ஆறுமுகம் நடிச்சிருந்தாங்க, நிறைய கலைஞர்கள் எல்லாம், நகைச்சுவை கலைஞர்கள், நம்ம சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு படம். இது இயக்குனர் வந்துட்டு MS கலை அவர்கள்.
0: அவர் சொன்னதுக்கு, அந்த சுத்தத்தை பத்தி சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க. ஆமா, சாம்பார் சுகாதாரம், சாம்பார்
5: சாம்பார் ஊத்தம், சாம்பார் ஊத்தம், அந்த மாதிரி
0: இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே
5: நிறைய நிறைய இருக்கும். நிறைய
0: காலகட்டங்கள்ல நிறைய திரைப்படங்கள், இப்போ கூட நொஸ்டால்ஜிக்கா இருக்கிற திரைப்படங்கள் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா?
5: ஆமா,
0: இந்த நகைச்சுவை திரைப்படங்கள் நிறைய இருந்தது, அதுல நீங்க பணியாற்றி இருக்கீங்க.
5: அதுல வந்து நான் கானாவின் ஹலோ யார் பேசுறது நம்ப மாட்டீங்க கிஷேன். அது வந்து 2000 ஆண்டில் எடுத்தது, 2000ல் எடுத்தது. இன்னைக்கு 2026 ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு அடையாளம் காட்டினாங்க, ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறனா இவர் தான், அது பாருங்க ஐயர் தானே, அந்த ஆத்துல இறக்கி விட்டாங்களே, அந்த இது இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டா பேசுவாங்க. ஸோ அது ஒரு ஹைலைட் எனக்கு. அந்த அந்த ஐயரா நடிச்சு ரமேஷும் கானாவும் என்னை ஆத்துல இறக்கி விடுவாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க?
0: பார்த்துருக்கோம், எப்படி இருக்கோங்க.
5: அதுதான் எனக்கு இது வரைக்கும் ஒரு என்ன
0: மறைவுக்கு
5: பிறகு எங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும், மனு ராமலிங்கம் சொன்னார், மூத்த கலைஞர், பண்பட்ட கலைஞர், இந்தியாவில் போய் படமும் எடுத்திருக்கிறாங்க, எங்கள் அப்பா தேவைகள்னு ஒரு படம். அவரோட மறைவுக்கு பிறகு தான் நான் இதை கலைத்துறையில் அறிமுகமானேன். வானவியல் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அகாடமியில் நான் வந்து இன்வால்வ் பண்ண படித்து கலைத்துறையை படிக்க போனேன். அங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இயக்குனர் குமார் தங்கி அங்கிள் வந்துட்டு என்னை செலக்ட் பண்ணி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் மூவி நான் நடித்தது டெலி மூவி. ஒரு எனக்கு அப்போ 29 வயசு, நான் வந்து அறிமுகமானது 60 வயசு ஒரு முதியவராக அறிமுகமான அதுக்கு முன்பு. அதுக்கு பிறகு வந்துட்டு மேடை நாடகத்துல அறிமுகமான திருப்பு முனை அப்படின்னு ஒரு மேடை நாடகம், அதுல வந்து ஒரு நகைச்சுவை கலைஞரா அறிமுகமான. அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள், டெலி மூவிஸ், சீரியல்ஸ், இதெல்லாம் வந்து நகைச்சுவை கலைஞராக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஆர்டிஎம் கலப்படம் அது மறக்கவே முடியாது. அது மூலியமா நிறைய கலைஞர்கள் உருவாகிருக்கிறோம், நகைச்சுவை கலைஞர்கள். அதுலேயே நான் ஷபாஸ் காமெடி குரூப்னு சொல்லி அதில் நானு கானா கோயமணி அண்ணன் நடிச்சுட்டு இருந்தோம். அப்படிதான் நான் கலைத்துறைக்கு வந்தேன் கிஷன்.
0: ஆத்தியம் வளர்த்த கலைஞர் அப்படி சொல்லி.
5: ஆமாம், ரொம்ப பெருமை. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், நம்ம ஜெக் நடராஜனோட ஷோ ஓடும், அதாவது பெஸ்தாடி பாலி. அதில் வந்துட்டு அண்ணன் வந்து நிறைய கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதில் நானும் ஒரு கலைஞன், ஏன்னா பெஸ்தாடி பாலில் நிறைய நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம்.
0: ஆமாம். இப்போ மகன் வந்து கலைத்துறையை தேர்வு செய்யும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல? இல்லை நீங்கள் தான் ஆர்வத்தை கொடுத்தீங்களா, இல்லை அவரே சொந்தமாக வந்தாரா?
5: இல்லை, ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு ஒரு அது ஒரு திறன் இருந்துச்சு, ஆற்றல். அவர் வந்து எங்க நானும் அவரும் வந்து முத ஒரு டெலிமூவி நடித்தோம், தீபாவளி பரிசா,
1: தீபாவளி
5: சின்ன சின்ன சின்ன தீபாவளி. அந்த தீபாவளியில் அவர் எனக்கு மகனாக நடித்தார். அப்போ அவருக்கு 6 வயசு,
0: 6 வயசுலேயே
5: அவர் வந்து கலைத்துறைக்கு வந்துட்டார். அப்புறம் அப்போ நடித்து அதை தான் நடித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் முத முதல் நாடகம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்துட்டு இந்த பாடல் துறையில் வந்து அவருக்கு கொஞ்சம் அனுபவம்னு சொல்ல முடியாது, அவர் அவருக்கு வந்து பாடிக்கிட்டே இருப்பார் வீட்டில் அந்த மாதிரி. அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு அந்த பாடல் துறையிலையும் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. எப்படின்னு சொன்னாக்கா, அந்த வருஷம் வந்து ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டார். பாட்டு போட்டிகிட்டு கலந்துருக்கும் போது 11 வயசு 11 வயசு இருக்கும். அதில் வந்துட்டு அவர் சாம்பியன் ஆனார், அவதார் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி முதல் போட்டியிலே அவர் சாம்பியன் ஆனார். அதிலிருந்து அவருக்கு வந்துட்டு இந்த கலை பாடல் துறையிலையும் சரி கலைத்துறையிலையும் அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஒரு அனுபவம் இப்போ வரைக்கும் செஞ்சிருக்காரு. இன்னும் தொடர்ந்து எனக்கு என்ன ஒரு ஆசைனா, என் மகன் ஹரிஹரன் வந்து இன்னும் ஒரு பெரிய கலைஞனாக இருக்கணும், ஆகணும். ஒரு பாடகனாகவும் சரி நடிகராகவும் சரி, அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கலைஞன் ஆகணுன்றது தான் என்னோடய விருப்பம்.
0: நிச்சயமா, பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்ல பாடகராகவும் வருவாரு, அப்பாவுடைய பேரை காப்பாத்துறதுக்கு நல்ல நடிகனாகவும் வந்துகிட்டு இருக்காரு, இனியும் நல்லா நடிக்க போறாரு.
5: இப்ப ஒரு புது படம் நடிச்சிருக்கிறாரு, அந்த படம் வந்துட்டு
0: அதை பத்தி நாங்க கேக்குறோம். இப்போ அடுத்த இருக்கு, ஹரிஹரனுக்கு வந்து அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம், அவர் நடிச்ச படத்திலேயே இதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமா இருந்துச்சுன்னு சொன்னா அது என்னவா இருக்கும், ஏன்?
1: ஓகே, ரெண்டு இருக்கு, நிறைய நாடகங்கள் அப்போ நடிச்சிருக்காங்க, படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது வந்து என்ன அப்படின்னா, முதல் அப்பா சொன்ன மாதிரி ஹலோ யார் பேசுறதுல வந்து ஐயர் நடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னா, அந்த கேரக்டர் வந்து அந்த ஐயர் பாஷையை வந்து அவ்வளோ சாதாரணமாக பேசிட முடியாது, அந்த எக்சன் வர்றது.
0: ஆமாம்,
1: ஸோ இப்போ நம்ம கூட பேச முடியாது. அது வந்து அதை பார்க்கும்போது சாதாரணமான ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்காரு, ஐயரே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு படம் நடித்தோம், செந்தில் வேல் காக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தோம். அது வந்து முருகன் படம். அப்பா வந்து அது வரைக்கும் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க, காமெடியனாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, டோட்டல் ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவருக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்கும் அந்த படத்தில். இவ்வளோ நாள் வந்து காமெடியாக பண்ணிக்கிட்டு இருந்தவர் வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கதாபாத்திரம்.
0: இப்போ இருவரும் சேர்ந்து நடித்த அந்த திரைப்படங்கள் சொல்லும்போது அதில் மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக, ஏன்னா தனித்தனியாக நடிக்கும் போது அது வேற, அப்பா கூட நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பயமாக இருந்துச்சா இல்லை நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி?
1: ஜாலியாக தான் இருந்துச்சு, ஏன்னா இந்த என்ன கலைத்துறைக்கு கூட்டிகிட்டு வந்ததே அப்பா தான். ஸோ முதல் ட்ராமாவே வந்து நான் சொன்ன அப்பா சொன்ன மாதிரி அப்பா கூட தான் நடித்தேன். ஸோ அந்த ஃபியர்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை அந்த டைமில். அந்த படம் நடிக்கிறப்ப எனக்கு 10 வயசு. ஸோ அதில் ஒரு மறக்க முடியாத விஷயம்னு சொல்கிறத விட, அந்த படத்தில் வந்து நான் ஒரு பாதி படம் தான் நடிச்சிருப்பேன்.
0: ஓ,
1: அதுக்கப்புறம் முழு படமும் நான் படுத்து தான் இருப்பேன்.
0: அதுதான் கதாபாத்திரம்.
1: அதான் கதாபாத்திரமே. என்னோட படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
0: சரி,
1: என்ன தூக்கிட்டு போகிறது, அந்த படத்தில் வந்து குன்சி அங்கிள் நடிச்சிருந்தாங்க. ஏன்னா முக்காவாசி அந்த படத்தில் தூக்கிட்டு போகிறது வந்து அப்பாவும் வந்து அப்பாவும் குன்சி அங்கிள் தான் என்னை தூக்கிட்டு போனாங்க.
5: அப்புறம் தனம்
1: வந்து அவங்க வந்து என்னோட அம்மாவை நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில். ஸோ அந்த படத்தில் மறக்க முடியாத அதுதான், ஒரு படத்தில் வந்து ஒரு கோட் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் வந்திருப்பேன் போல இருக்குது, அது டைலாக் பேசி நடிக்கிறது அந்த படத்தில். மற்றது ஃபுல்லாகவே நான் வந்து எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சீக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து படுத்து தான் இருப்பேன், என்னை கோயில் கோயிலாக கூட்டிகிட்டு போவாங்க.
5: ஆறு படை மாதிரி ஒவ்வொரு முருகன் டெம்பிளுக்காக போவோம்.
1: ஆமாம்,
5: அதுக்கப்புறம் தெளிஞ்சு வந்துடுவார்.
0: கடைசியில் 10 வயசில் இளைஞனாக இருக்கும் போது அப்பா கூட நடிச்சிருக்கீங்களா?
1: இளைஞனாக இருக்கிறப்ப 13-14 வயசில் ஒரு ஆர்த்தியம் தெளிமூவி ஒன்று பண்ணியிருந்தேன்.
5: ஆமாம், நானும் அரியர்னு நடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இடையில இன்னொன்று நடித்தோம், இப்போ அவர் ஒரு ஒரு அதாவது வாலிபன் ஆன பிறகு
0: ஒரு நடிச்சிருக்கீங்க.
5: ஆமாம்
0: சரி, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் வந்து கருத்துக்கள் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது திரைப்படங்களில் நடித்ததை பற்றி நீங்கள் பேசிப்பீங்களா?
5: ஆமாம் நிச்சயமாக, நான் அவருக்கு வந்து கொஞ்சம் பார்த்து சில நேரங்களில் வந்து டிப்ஸ் கொடுப்பேன், எப்படி செய்யணும், அப்படி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சுருக்கலாம். சில நேரங்களில் நம்ம நடிக்கும் போது நம்மளுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம படம் பார்க்கும்போது கூட பாருங்களேன், ஐசி இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சா நடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு தெரியும், நடிக்கும் போது தெரியாது.
0: ரசிகன் இடத்துல இருந்து
5: ரசிகர் எல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நான் அவருக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன், இப்படி செஞ்சிக்கன்னா நல்லா இருக்கு, அடுத்த தடவை கொஞ்சம் திருத்திக்க பார்த்து செய்ய அப்படின்ட்டு.
1: அதாவது வீட்டுக்கு வந்து சொல்றதை தவிர்த்து அந்த ஸ்பாட்லயே சில டைம் நடக்கும்,
0: அங்கேயே
1: சொல்லிடுவேன். அப்பா சொன்னாங்கல்ல நான் ஒரு பாட்டு போட்டியில கலந்துகிட்டேன்ட்டு, அந்த பாட்டு போட்டியில வந்து தனித்திறமை வெளிப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த தனித்திறமை வெளிப்படுத்துறதுல ஒரு செக்மெண்ட் இருக்கும், அதுல வந்து நடிக்கணும். அதுல வந்து டயலாக்ஸ் அந்த அந்த செக்மெண்ட் வந்து உருவாக்குனதே அப்பா தான். ஸோ அதுல வந்து நான் போய் நடிக்கிறப்ப எனக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரே பயம், சரியா பண்ணல. அது ரியர்சல் டைமில், ரியர்சல் டைமில் பண்ணிட்டு வெளியாகும் போது செம்ம தப்பு எனக்கு, என்ன பண்ணுற என்ன பண்ணுற, நீ டைலாக் மனப்பாடம் பண்ணலை, சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்டே அவ்வளோ தப்பு. ஆனால் வந்து அது வந்து நான் வந்து அந்த டைமில் வந்து அது ஒரு அப்பா ஏசுறதா எடுத்துக்காமல் அதை வந்து நான் ஸ்டில் அதை என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பண்ணி அதுக்கப்புறம் சில சுற்றுகள் இது பண்ணி நான் அந்த பாட்டு போட்டில்
5: ஜெயிச்சாரு. ஆக்சுவலி அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு.
1: ஆமாம் அதுதான், அது என்ன சொல்ல வரேன்னா, எதுவாக இருந்தாலும் அவர் உடனே பார்த்தார்னா என்னால் என்ன திருத்த முடியுமோ உடனே திருத்திடுவார்.
0: ஹரிஹரன் பேசும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்குவமுள்ள இளைஞன் பேசுறது அது தெரியுது. ஒரு தரமான இளைஞனை இந்த மண்ணுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. நாங்கள்
5: ரொம்ப நன்றி.
0: நல்ல தரமான கலைஞர்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம இன்னொரு நாடகத்தை நடத்த போகிறோம். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.
5: இங்கே நடிக்க போகிறோமா? சரி சரி.

0: ஷானா அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானாங்க. இது நான் கேட்ட பாடல் ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களும் கூட.
1: ஆமாம் ஆமாம், காதல் வேண்டவன் 2007 எடுத்த படம். இதோட இயக்குனர் வந்து பத்மநாதன். 24 மணி நேரத்தில் எடுத்த படம் அது. அதான் ஒரு சாதனை.
0: சாதனை படைத்த ஒரு திரைப்படத்தில் உங்களுடைய பங்கும் இருந்திருக்கு.
1: ஆமாம், அது அதில் நகைச்சுவை தான்.
0: நகைச்சுவை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நடிச்சு காட்ட போறோம். இப்போ
1: அப்படிங்களா?
0: அடுத்து வந்து என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஒரு காட்சியை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த காட்சியை நீங்க நடிச்சு காட்ட போறீங்க.
1: ஆமா.
0: ஆனா அதுலயுமே இன்னொரு சேலஞ்ச் இருக்கு.
1: அதுலயும் சேலஞ்சா? ஆமா, சேலஞ்ச் மேல சேலஞ்ச் போயிட்டு இருக்குதே.
0: சரி, என்னன்றா அந்த வசனத்தை சொல்லிடுறேன். என்ன வசனம் அப்படின்னா, நான் வந்து காதலிக்கிறேன், ஆனா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்குப்பா, எப்படி சொல்றதுன்றது தெரியல, ஆனா நான் காதலிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான். ஆனா இப்ப நீங்க சொன்ன உடனே என்ன நினைப்பீங்கன்னா, ஹரிதா வந்து நடிக்க போறாரு நினைப்பீங்க. கிடையாது. நீங்க அவருக்கு
1: ப்ரோபோஸ் பண்றேன், சொல்றேன்
0: மகனே, நீங்க தான் அப்பாவா அவரு இருக்காரு. கதாபாத்திரத்தை மாத்திக்க போறீங்க சரியா? இதுதான் இப்போ நடக்க போகுது. அழகா நடக்க
2: சொல்றேன்க்கா.
0: ஆமா, அவர் சொல்றாருப்பா, நான் காதலிக்கிறப்பா, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா அப்படின்றாரு. நீங்க அப்பாவா இருந்து என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பான அப்பாவா இருக்கிறதோ இல்ல நகைச்சுவையா ஜாலியா இருக்கிற அப்பாவா இருக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு. சரியா? எப்படி இருக்கு?
1: சூப்பர் சூப்பர்.
0: நடிச்சு காட்டுங்க பாப்போம்.
1: ஐயா அரியரன்.
2: பாப்பா ஐயா இல்ல பாப்பா,
0: அப்பா. அவர்தான் உங்க அப்பா. நீங்க அப்பாவே மறந்துட்டீங்க.
1: நான் அப்பா நினைச்சிட்டேன். அப்பா அப்பா முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா இது வந்துட்டு நீங்க ரிலாக்ஸா எடுத்துக்கணும்ப்பா. ஓகேவா? அதாவது நான் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா.
2: அதுதான்
1: கல்யாணம் பண்ணுவேன். ரொம்ப காதலிக்கிறேன்ப்பா.
2: அப்படியா? சரி, கல்யாணம் பண்ணிக்க. இதுல என்ன இருக்கு?
1: அப்படியா?
2: ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, காதல் பண்றீங்கன்னு சொல்றீங்க, காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றதுதானே சரி?
1: சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. எல்லா அப்பாவும் இப்படி இருந்துட்டா எல்லா காதல் பண்றவங்களுக்கும் வசதியா போயிரும்ல.
2: ஆமா, அந்த பிள்ளை யாருன்னு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, பார்த்து பேசி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம்.
1: வீட்டுக்கு கூட்டு வந்துருச்சாப்பா?
2: ஆமா,
0: அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட்டு வர
1: சொன்னாரு. பேசுறதுக்கு நீங்க பாக்கணுமாப்பா?
0: ஆமா
1: சரிப்பா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துட்டே எப்படின்னு சொல்லுங்க, நம்ம போய் பொண்ணு பாத்துருவோம்.
2: சரி,
1: ஓகே, தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ.
0: முடிஞ்சிருச்சு. அப்பாவா அவருடைய கதாபாத்திரத்தை, மகனா அவருடைய

0: சரி, இப்போ ஹரிஹரன் கிட்ட வந்துடலாம். ஹரிஹரன் பாத்தீங்கன்னா விருது பெற்ற ஆச்சியமின் புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளர். தேசம் விருதுகள் வந்து உங்களுக்கு 2024 கிடைச்சிருந்தது. நல்ல நடிகரும் கூட, நல்ல பாடகரும் கூட. இப்போ அப்பா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, ஒரு பாடலை எங்களுக்காக பாடணும் அப்படின்னா என்ன பாடல் வந்து பாட போறீங்க? எங்களுக்காக ஒரு பாடல், ஏன்னா வந்ததுல இருந்து ஒரு பாடல் பாட வைக்கலையேன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு.
1: கண்டிப்பா, இது இன்றைக்கு தந்தையர் தினம் அப்படின்றதுனால நம்ம மலேசிய பாடலே ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் நான் பாடுறேனே. ஓகேவா?
0: கண்டிப்பா.
2: இது எல்லா தந்தையர்களும்,
1: இது வந்து மின்னல் எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா தந்தைமார்களுக்கும் இந்த பாடலை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன்.

0: வாவ், நாங்களே கை தட்டிடுறோம் உங்களுக்கு. ரொம்ப நல்லா பாடுறீங்க கமல். கமல் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், கமல்ஹாசன் என்ன அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு வயசு தேவையே கிடையாது, எந்த வயசா இருந்தாலும் கத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு மனிதர் எத்தனை வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்றது. அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் உங்களால பண்ண முடியுதுல்ல, ஒரு நாடக கலைஞர், நம்ம நாடகத்துல வானொலி நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க, பிறகு செய்தி வாசிப்பாளர், பாடகர், நடிகர், இப்போ அடுத்த கட்டமா வந்து புகழ்பெற்ற இயக்குனர் கார்த்திக் சாமலன் அவருடைய திரைப்படத்தில் நடிக்க போறீங்க இல்லையா? எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு, எப்படி இருக்கு உங்களுக்கு அதை நினைக்கும் போது இப்போ?
1: ஓகே, இது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், அதுவும் வந்து ஒரு ஷாக்கான விஷயம் தான். இது வந்து எதிர்பாராம ஒரு நடந்த ஒரு மீட்டிங்ல நானும் கார்த்திக் அண்ணனும் பார்த்ததுல தான் வந்து இந்த இந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து நான் கார்த்திக் அண்ணனை மீட் பண்ணேன், போய் பார்த்தேன், அவர் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்ன தெரிஞ்சிச்சின்னு தெரியல, அவருக்கு ஒரு என்கிட்ட வந்து ஒரு ஓரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்து, சரி நீங்க வாங்கயா ஒரு கேரக்டர் இருக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி கேரக்டர் இருக்குன்னு முதல் கூப்பிடல, நான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
0: சரி,
1: அப்போ சரி ஓகேண்ணா நான் வந்து பார்க்குறவங்களேன்னு சொல்லிட்டு, நான் என்ன நினைச்சேன்னா நான் பாட்டு பாடினேன் அந்த வாட்ச் ஷோவில், மேபி அவரோட படத்தில் பாட்டு பாட வைக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் போய் பார்த்த பிறகுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்கியா, இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக், ஏன்னா நான் வந்து பாட்டு பாடுறது தான் நினச்சி போனேன், நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஷாக்காகவும் இருந்துச்சு. சரி ஓகே, அண்ணன் கூட வந்து இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுறேன் அவங்க கூட, எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த நேரத்தில் வந்து கார்த்திக் சாமலன் அண்ணனுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சி ஃபார் சிந்தா பாகம் ஒன்று வந்து தமிழ் மலேசியன் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு படம், நல்ல கலெக்ஷன் எடுத்த படம். பாகம் மிரண்டல நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு.
0: எங்களுக்கும் அதே பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. ஒரு புகழ்பெற்ற இயக்குனரோட நீங்க வேலை செய்யற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திப்பீங்க. அந்த படத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்களும் காத்துட்டு இருக்கோம், உங்களுடைய நடிப்பு அதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பாவா உங்களுக்கு எப்படி இருக்கு ஷான் அவர்கள், நீங்க சொல்லுங்க.
2: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப புரிவிப்பா இருக்குது. என்னன்னு சொன்னாக்க, மகன் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசை எனக்கு எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் பாருங்களேன். அதே மாதிரி எனக்கும் ஒரு கலைஞனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கோடு தான் போனார் அவர். ஸோ அது வாய்ப்பு கிடைத்து அதில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் கார்த்திக் சாமலனுக்கு இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மற்றும் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி.
0: நாங்களும் வந்து உங்களுக்கு நன்றியா சொல்லிக்கிறோம், இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு தந்தையர் தினத்துக்கு உங்களுக்கு நல்ல பரிச மகன் நேரிலே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வாய்ப்பு இருந்தா கூடிய விரைவில் மீண்டும் சந்திக்கலாம்.
2: கண்டிப்பா,
0: வாழ்த்துக்கள் ஷான்.
2: கண்டிப்பா, நிச்சயமாக நம்ம மலேசியால இருக்கும் அனைத்து தந்தைமார்களுக்கும், நம்ம கலைத்துறையில இருக்கும் கலை குடும்பத்தை சேர்ந்த நிறைய தந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தந்தைமார்களுக்கும் நிறைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ஓகே கிஷன், நன்றி. முதல்ல உங்களுக்கு நன்றி, எங்களை வந்து மின்னல் எஃப்எம்க்கு அழைச்சி தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு எங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மின்னல்

0: எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: இந்த அளவில் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன் அடுத்து இசை மிசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். விடைபெறுகின்றேன், நான் உங்கள் கிஷன்.

0: உலக அரங்கில் கூட்டு ஒத்துழைப்பின் வழி மலேசியாவின் வெற்றி உந்த செய்யப்பட வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். 2026 எஸ்பிஎம் மாணவர்களுக்கு உபகார சம்பளத்துக்கான 640 இடங்கள் ஜேபிஏ அறிவிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். வெளிநாடுகளில் மலேசியாவின் வெற்றி, அரசாங்கம் மற்றும் பெட்ரோனாஸ் போன்ற உள்நாட்டு பன்னாட்டு நிறுவனங்களின் கூட்டு ஒத்துழைப்பின் மூலம் முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த அணுகுமுறை கடந்த சில ஆண்டுகளாக மலேசியாவுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த துணை புரிந்துள்ளது. துர்க்மெனிஸ்தானில் நடைபெற்ற புலம்பெயர்ந்த மலேசியர்களுடனான சந்திப்பில் பிரதமர் இவ்வாறு கூறினார். துர்க்மெனிஸ்தான் அதிபர் செடார் பர்டே முகமடோவின் அழைப்பினை ஏற்று பிரதமர் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இவ்வேளை ஈராண்டுக்கு முன்பு துர்க்மெனிஸ்தான் அதிபர் மலேசியாவுக்கு மேற்கொண்ட பயணம் நட்பு, நம்பிக்கை, மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் அணுக்கமான உறவுகளுக்கு வழிவகுத்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபாடில் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு பினாங்கிற்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். பினாங்கு PICCA மாநாட்டு மையத்தில் நாளை நடைபெறும் 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் வகையில் அவரது பயணம் அமைந்துள்ளது. அவர் பிற்பகல் 3:50 செபராங்ஜயாவில் 2:00 மலேசிய ஊடக பயிற்சி முகாம் திட்டத்தில் கலந்து கொள்வார். நாளை இக்கொண்டாட்டத்தை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். அந்த கொண்டாட்டம் உயர்நெறிமிகு ஊடகம், நம்பகத்தன்மைக்கு அடிப்படை என்ற கருப்பொருளை மேலோங்க செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய வளர்ச்சியில் ஊடகங்களின் பங்கை போற்றும் வகையில் உள்ளூர் பன்னாட்டு ஊடக நிறுவனங்களின் பணியாளர்கள் உட்பட அதன் உயர் நிர்வாகத்தினரை ஒன்றிணைக்கும் தளமாக அந்த கொண்டாட்டம் உள்ளது. 2026 எஸ்பிஎம் மாணவர்களுக்கு உபகார சம்பளத்துக்கான 640 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொதுச்சேவைத்துறை JPA அறிவித்துள்ளது. நாட்டின் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது என்று JPA தெரிவித்துள்ளது. இது எதிர்காலத்தில் நாட்டின் முன்னேற்றத்தையும் போட்டித்தன்மையையும் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய உயர்திறன் கொண்ட மனித மூலதனத்தை உருவாக்க வேண்டும் என்ற மடானி அரசாங்கத்தின் பேரவா ஏற்ப அமைந்துள்ளது. நகரமயமாக்கல், பருவநிலை மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டு சிறந்த மற்றும் பயனுள்ள சேவை வழங்கலின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் KPKT தொடர்ந்து வலுப்படுத்தும். சுற்றுச்சூழல் தூய்மை, பொதுச்சந்தைகளின் வசதி, சாலைகள், வடிகால் அமைப்புகளின் நிலை, பொது இடங்களின் மேலாண்மை, நகர திட்டமிடல் போன்ற கூறுகள் சமூக நலனின் அடித்தளமாக உள்ளதாக துணை அமைச்சர் டத்தோ ஐமன் அத்திரா சாபு தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து கூறுகளும் நிர்வாக செயல்திறனையும் மக்களுக்கு அரசாங்க சேவைகள் வழங்கப்படுவதையும் பிரதிபலிக்கும் அன்றாட வாழ்க்கை சூழலமைப்பை உருவாக்குவதாக அவர் கூறினார். வேகமான நகரமயமாக்கல் காலகட்டத்தில் பொதுச்சேவைகள் தற்போதைய தேவைகளுக்கு பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய அனைத்து நிலையிலான அரசாங்கங்களும் விவேகமாகவும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிரேதாபி தானாம்லாயு நிறுவனம் KTMB தெற்கை நோக்கிய கூடுதல் ETS மின்சார ரயில் சேவைகளை வழங்குகிறது. ஜூலை 10 தொடங்கி 12 வரைக்குமான பயணங்களுக்கான டிக்கெட்டுகள் இன்று நண்பகல் 12 தொடங்கி விற்கப்படுவதாக KTMB முகநூலில் இடுகையிட்டுள்ளது. online.ktmb.com.my அகப்பக்கத்திலும் KTMB மொபைல் செயலியின் வழியாகவும் மக்கள் டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். இவ்வேளை அந்த சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஜூலை 11 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. 2015 தொடங்கப்பட்ட பினாங்கு எதிர்கால அறவாரியம் PFF 47.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் குறைந்தது 863 பேருக்கு உபகார சம்பளங்களை வழங்கியுள்ளது. PFF அறவாரியம் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற தகுதியான மலேசிய மாணவர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் சவ் கொன்யோ தெரிவித்தார். அதேவேளை மாநிலத்தின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் வகையில் திறன்களை வளர்ப்பதிலும் தக்க வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது என அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: ஈரானுடன் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து தெஹ்ரான் துறைமுகங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா நீக்கியுள்ளதாக அதன் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழங்கியுள்ள உத்தரவின் பேரில் ஈரானுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்காம் அதன் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த உடன்பாட்டில் உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கிய கடல்வழி தடமான ஈரான் ஓமானுக்கு இடையே அமைந்துள்ள ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் சுதந்திரமாக செல்வதை உத்தரவாதம் செய்யும் விதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் மருந்து விலை கொள்கைகள் இதர நடைமுறைகள் குறித்து அமெரிக்கா அதிகாரப்படி விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையால் அந்நாட்டிற்கு எதிராக புதிய வர்த்தக வரிகள் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தாக்க மருந்து தயாரிப்புகளுக்கு ஜெர்மனி தொடர்ந்து மிக குறைவான தொகையை செலுத்தி வருகிறது. இது அமெரிக்க வர்த்தகத்திற்கு நியாயமாக உள்ளதா என்பதை தீர்மானிக்கவே இந்த விசாரணை நடத்தப்படுவதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி US SDR அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கேஸ்டாமருக்கு எதிராக கட்சித் தலைமைக்கான போட்டி எதிர்பார்க்கப்படும் சூழலில் மெக்கோஃபில் தொகுதி இடைத்தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் மூத்த அரசியல்வாதி ஆண்டி பர்ன்ஹம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றி ஆளும் தொழிலாளர் கட்சி தன் பாதையை மாற்றி சீரமைத்துக் கொள்வதற்கான கடைசி வாய்ப்பு என அவர் கூறியுள்ளார். தேர்தல் பரப்புரையின் போது நூற்றுக்கணக்கான மக்கள் தம்மிடமிருந்து இதுகுறித்து பகிர்ந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். மக்களின் குரலை புறக்கணிக்காமல் கட்சியை சரியான பாதையில் சீரமைக்க வேண்டும் என்று பர்ன்ஹம் வலியுறுத்தினார். ஜிம்பாப்வே அதிபரின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுக்கு நீட்டிப்பதற்கான அரசியலமைப்பு சட்ட வரைவை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. அதில் அதிபரை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பதிலாக நாடாளுமன்றமே தேர்ந்தெடுக்கும் முறையும் இணைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள 258 உறுப்பினர்களில் 216 பேரின் ஒப்புதலுடன் இந்த நடவடிக்கை நிறைவேற்றப்பட்டது. இந்த புதிய சட்ட விதிகளின்படி 2028 நடைபெறவிருந்த அதிபர் தேர்தல் 2030 ஒத்திவைக்கப்படவுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள தொடக்கப் பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளி கட்டடத்தின் மேல் மாடி சன்னல் வழியே கரும்புகை வெளியேறியது. எனினும் அங்கிருந்து அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக பொதுத்துறை ஊடகம் NHK தெரிவித்துள்ளது. வட கீதா வட்டாரத்தில் அமைந்துள்ள அந்த பள்ளியில் பரவிய தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடும் காட்சிகள் தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. நிறைவாக விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து போட்டி. ஏ பிரிவு ஆட்டத்தில் தென்கொரியா மெக்சிகோவிடம் தோல்வியை தழுவியது. ஆட்டத்தின் 50 நிமிடத்தில் மெக்சிகோ அணியின் லூயிஸ் ரோமோ வெற்றி கோலை புகுத்தினார். இதற்கிடையில் இதே பிரிவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமம் கண்டது. நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்ற மெக்சிகோ அணி தற்போது 6 புள்ளிகளுடன் ஏ பிரிவின் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலக அரங்கில் கூட்டு ஒத்துழைப்பின் வழி மலேசியாவின் வெற்றி உந்தச் செய்யப்பட வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். 2026 SPM மாணவர்களுக்கு உபகார சம்பளத்துக்கான 640 இடங்கள் JPA அறிவிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இன்னும் சில பேர் இருப்பாங்க சாப்பிடறதுக்கு நேரம் இல்லைங்க அவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு. வேலையெல்லாம் ஒரு புறத்துல வச்சுட்டு சாப்பிட்றது தாங்க முக்கியம், அதுதான் ஆரோக்கியம், அதுதான் அது பிறகு வந்து மற்ற எல்லா வேலைகளும் நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா. ஆரோக்கியம் தானே எல்லாமே. சரி, இப்பொழுது தொடக்கம். இனிய பாடல்கள், விறுவிறுப்பான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதே வேளையில் நிறைய வேலைகளுக்கு இடையில கொஞ்சம் நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைச்சு பேசலாம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கு. என்ன தலைப்பு அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு பிறகு சொல்றேன், கேளுங்க.

சரி, நமது சுவாரஸ்யமான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்திரலாமா? அழைக்கிறதுக்கு அழைத்து பேசுறதுக்கு நீங்களும் தயாரா இருக்கீங்களா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன அப்படின்னு சொன்னா, பயணம் போது எல்லாமே திட்டம் போட்டு 1-2-3 அப்படின்னு எடுத்து வைக்க வேண்டியது, அந்த செக்லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, எடுத்து வைக்க வேண்டியது எல்லாத்தையும் வரிசையா எடுத்து வச்சிருவோம். ஆனா அந்த விமான நிலையம் போயிட பிறகு அங்க பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா கடப்புதல் இருக்காது, அதாவது பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்க மாட்டோம், அங்க பார்த்தா விசா வந்து காலாவதி ஆயிருக்கும், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கதாங்க இருப்போம், ஆனா அந்த நுழைவாயிலுடைய கதவை வந்து மாத்திருப்பாங்க, கேட் நம்பர்ஸ் வேறையா இருக்கும், அதனால ஓடி போறதுக்குள்ள விமானம் பறந்து போயிருக்கும். இப்படியான சம்பவங்கள் நினைக்கிறேன், இது வந்து முதல் முதலாக விமானத்தில் ஏறுகின்றவர்களுக்கு இந்த படபடப்பு, இந்த பயம், இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட இருந்திருக்கலாம். அடிக்கடி பயணம் பண்றவங்களுக்கு ஏறக்குறைய அவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதும் வந்திருக்கும். ஆனா சில சமயங்களில் இந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டது இருக்கின்றது. சரிங்க, கனவுகளோடு பயணப்படணும் அப்படின்னு நினைக்கின்ற நீங்கள், நினைத்த நீங்கள் அந்த முதல் முறையா பயணப்படும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நிச்சயமா நீங்க கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதை எப்படி எல்லாம் சமாளிச்சீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பொன்கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.

கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.

சித் ஸ்ரீராம் ஏடிகே கொண்டு வந்த பாடலை கேட்டோம். அப்பா, விமானம், பயணம், கடப்பிதழ் அப்படின்னு சொன்னதுதான். சுவாரஸ்யமான பல கதைகளை சொல்லிட்டே இருக்காங்க நம்ம நேயர்கள். என்னென்ன கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சொல்லுங்க மணிமேகலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்மா. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து தாய்லாந்துக்கு போயிருந்தோம். கடைகள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஏர்போர்ட்ல, அந்த கடையில வந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல வந்து எங்க ஃபிளைட், ஆக்சுவலி நாங்க ஏர்லியாவே போயிட்டோம் செக்இன் பண்றதுக்கு. செக்இன் பண்ணிட்டு ஒண்ணு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோட ஃப்ரெண்ட் என்ன செஞ்சாங்க, சரி உலக அளவு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிசினஸ பத்தி. நாங்க பிளேன்ல வந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் பினிஷ் ஆயிடுச்சு. அப்ப எந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, அதாவது ரெண்டு பேர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எங்களோட பேக் எல்லாத்தையும் புடிச்சு ரன் பண்ணி அந்த அந்த அந்த காட்சி வந்து ஒண்ணு மறக்க முடியாத ஒரு காட்சி.
2: கடைசியில ஏறிட்டீங்க அதானே?
1: நாங்க உள்ளுக்கு போனா கரெக்டா அந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் பண்ணுது.
2: அந்த நேரத்துல எல்லாரும் ஒட்டு மொத்தமா உங்களை பாத்துருப்பாங்க பாருங்க, ஒரு பார்வை.
1: ரெண்டு பேக்க வந்து அந்த ஃப்ரெண்டு நானும் ட்ராலிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நாங்க போற வேகம் வந்து உண்மையிலே அது மறக்க முடியாத ஒரு இது. நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த ஃப்ரெண்ட் இல்லை அவங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அந்த ஃபிளைட்டை பத்தி ட்ராவலிங் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, உடனே நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல உங்களுக்கு அழைச்சு அழைப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி எனக்கு.

பயணங்கள் எப்போதுமே நமக்கு வந்து சுவாரஸ்யமானது தான், பல அனுபவங்களையும் கொடுக்கக்கூடியது தான். கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் நாம் தவற விட்டுருவோம் இல்லையா. அப்படியாக நமக்கு நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை நேர்கள் நம்மோட பேசிக்கிட்டே இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்போம், அதற்கு பிறகு நேர்களுடைய கதைகளை நம்ம கேட்போம். ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் தான்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்க. யார் பேசுறீங்க?
0: நான் மனோ பேசுறேன், இங்க சன்வேல இருந்து.
1: சொல்லுங்க மனோ.
0: எனக்கு வந்து ஒரு வாட்டி நான் என்ன செய்யுங்க, தலவந்தால இருந்து ஒரு அஞ்சு கூட்டாளி கூட்டிட்டு போனேன்.
1: எங்க போனீங்க?
0: பேங்காக்கு. அங்க போயிட்டோமா, புக்கே கைத்தம் பாதையெல்லாம் பூந்தோம். எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் இருக்கு, என்னோட பாஸ்போர்ட் நான் கூட்டிட்டு போனேன். ஏன் பாஸ்போர்ட் கூட்டிட்டு போயிட்டேன், செக் பண்ணி பாக்கணும்
1: பாஸ்போர்ட் காணும் போயிட்டு.
0: அப்புறம் எல்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இது அலோ சால வந்து தங்கிட்டு அவங்க வர வரைக்கும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்தவனா எல்லாம் ஒன்னா வந்தோம்.
1: இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க நீங்க மனோ.
0: அப்புறம் என்ன செய்யுது, அப்புறம் வந்துட்டு தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சூட்கேஸ் பேக் எதுக்கும் திறந்து பாக்குறேன், பேக் உள்ளுக்கு இருக்கு.
1: அடுத்த பயணங்கள் எல்லாம் முதல்ல நீங்க தேடுறது எதுவா இருக்கும்?
0: கண்டிப்பா கடப்புதல்
1: தான். நன்றிங்க. வணக்கம்.
0: நன்றி நன்றி.
2: மாதவி பேசுறேன், புக்கி புருந்தோங்கல இருந்து.
1: சொல்லுங்க.
2: ஒரு வாட்டி வந்து நாங்க ஒரு 10 பேரு இந்தியா கேரளா போயிருந்தோம். நான் இன்சார்ஜ், எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன். அது வந்து நிறைய பேர் வந்து ஃபிளைட் ஏறாதவங்க, ஏறவே முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். அதுல என்னோட அக்காவும் தங்கச்சும் வந்திருந்தாங்க. அக்கா வந்து வாஷ்ரூம் போயிட்டாங்க. அப்ப அக்காவை கூப்பிடறதுக்காக டைம் ஆகுதுன்னு அக்காவை கூப்பிட நான் போயிருந்தேன். அக்கா வாஷ்ரூம்ல இருந்து வெளியாகி வந்துட்டாங்க. நான் வந்து அங்க அக்காவை தேடிக்கிட்டு இருக்கேன். பேர் விட்டு கூப்பிட்டு வரல, நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லேட் ஆயிருச்சு. ஓடி போய் அங்க சேர்றேன். அவர் சொல்றாரு, அந்த இன்சார்ஜ் பர்சன், டைம் ஆயிடுச்சு, ஒண்ணு செய்ய
1: முடியாதுன்னு சாத்திட்டாங்க.
2: பின்னாடி நிறைய பேர் ஓடி வர்றதை பார்த்து அவரு டக்குன்னு பாத்துட்டு, நீங்க மொத்தம் எத்தனை பேருன்னு, நாங்க 10 பேருன்னு. 10 பேருன்னு சொன்னதுமே டக்குன்னு என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டு அந்த பிளைட்டுக்கு கால் பண்ணிருக்காரு. நான் நினைக்கிறேன் டக்குன்னு என்ன பேசினாரு தெரியாது. பிளைட் எங்களுக்கு வெயிட் பண்ணிச்சு. நாங்க 10 பேரும் செக் இன் பண்ணி நாங்க உள்ளுக்கு போய் பிளைட்ல உட்காந்து எல்லாரும் எங்களை ஒரு அதிசய பிறவிய பாக்குற மாதிரி பார்த்தாங்க.
1: நல்ல வேலை பாருங்க.
2: ஒரு வாரம் சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு நாங்க வந்தோம்.
1: மறக்க முடியாத ஒரு விஷயம். நன்றிங்க அழைச்சு சொன்னதுக்கு.
2: தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மின்னலை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.

அப்ப இன்றைக்கு இசை விஷயம் நிகழ்ச்சியில எத்தனை அழைப்புகள், எத்தனை அனுபவங்கள், எத்தனை படபடப்பு அடேங்கப்பா. இப்படி இன்னமும் அழைப்பு ஓயலன்னா பாத்துக்கோங்களேன். சரி, சில நேரங்கள்ல வந்து அந்த இறுதி தருணம் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த ஒரு சில நொடிகள்ல இந்த மிரக்கல்னு சொல்லுவாங்களே, மேஜிக்னு சொல்லுவாங்களே, சில விஷயங்கள் எல்லாமே நடந்தா அப்படியே புரட்டி போட்டுரும் அத்தனை விஷயங்களையும். ஒரு நொடி தாமதமானால், ஒரு நிமிடம் தாமதமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அவ்வளவு திட்டங்களுமே காணாமலே போயிருக்கும். அதற்கு நாம வந்து மீண்டும் திரும்பி வந்திருக்கணும். பல இழப்புகள், பண இழப்புகள், இப்படி எத்தனையோ கடந்து அந்த ஒரு நிமிடத்துல அப்பா நம்ம போய் அங்க உட்காந்துட்டோம், விமானத்துல அமர்ந்துட்டோம் அப்படின்னும் போது அது ஒரு கொடுக்கின்ற பெரிய ஒரு திருப்தி இருக்க அப்பாடா அப்படிங்கிற ஒரு மன திருப்தி தான். இப்படி பயண அனுபவங்கள்ல பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்கும். ஆனாலும் கூட எப்போதுமே அந்த திட்டமிடல் அப்படிங்கிறதையும் மீண்டும் நாம நம்முடைய என்னென்ன எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் சரிபார்க்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இருக்கின்றது. சரி, இந்த வேளையில அழைத்து பேசிய அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில அடுத்த முறை பயணம் படும் போது இன்னும் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு பயணமும் நமக்கு பல அனுபவங்களை சொல்லும். அதே வேளையில நம்மையும் வந்து அப்பப்போ நிதானமாக்குகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம்.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் காவல்துறை தலைவர் தான்சி முகமது காலித் இஸ்மாயில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். தலைநகர் புக்கித்துங்கு அரண்மனையில் நடைபெற்ற இச்சந்திப்பில் நாட்டின் பாதுகாப்பு, பொது அமைதி தொடர்பான பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்படி முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து ஊராட்சி தரப்பினரும் பொது வசதிகளின் தூய்மையையும் பாதுகாப்பையும் பேணுவதில் செயல்திறனுடன் விளங்க வேண்டும். குறிப்பாக புத்ராஜயா போன்ற சுற்றுலா தலங்களாக விளங்கும் பகுதிகளில் உள்ள செயலாக்க தரப்பினர் அடிப்படை பராமரிப்பு அல்லது துப்புரவு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் எனயோ கூறினார். ஏற்றுமதி, இறக்குமதி ஆகிய இரண்டிலும் ஏற்பட்டுள்ள வலுவான வளர்ச்சியின் காரணமாக கடந்த மே மாதம் நாட்டின் ஒட்டுமொத்த வர்த்தகம் 29.8% அதிகரித்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 327.6 பில்லியன் ரிங்கேட்டாக உயர்ந்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டதோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் ரஷ்யா மாநாட்டின்போது அனைத்து நாடுகளும் பன்னாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பன்னாட்டு சட்டத்திற்கு இணங்க அமைதியான தீர்வை காண வேண்டும் என்றும் சிங்கப்பூரும் ஆசியானும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. இந்தோனேசியா தனது விடுமுறைக்கால இலவச உணவு திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. தலைநகரில் வீண் செலவினங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமைகளை அரசாங்கம் சீரமைக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. June 22 தொடங்கி July 13 வரை இலவச உணவுகளை விநியோகிக்க வேண்டாம் என்று தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு, மலேசிய சைக்கிளோட்டத்துறையில் ஏற்பட்டுள்ள எந்தவொரு விவகாரமும் சுமூகமான பேச்சுகளின் மூலம் தீர்க்கப்பட வேண்டுமென தேசிய தடகள சைக்கிளோட்ட வீரர் டத்தோ முகமது அசிசுல் அஸ்னி அவாங் தெரிவித்துள்ளார். தேசிய அணியின் தலைமை பயிற்றுநர் ஜான் பேஸ்லியின் சேவை இனி தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டால் அந்த விவகாரம் தொழில்முறை ரீதியில் தீர்க்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இப்பொழுது தொடக்கம் உங்களுக்கே தெரியும். பழம் பாடல்கள், இனிய பாடல்கள் உங்கள் காதுகளுக்காக தொகுத்து காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் தொடக்கமாக சங்கே முழங்கு அப்படிங்கிற பாடல் சிறுகாய் கோவிந்தராஜன் கொண்டு வருகின்றார்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பிபி ஸ்ரீனிவாஸ் பிசி சுலா கொண்டு வந்த பாடல் அது. 2:17 டிக்டாக் பக்கம் நாம் நேர்களோடு பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அதே வழியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பாடல் குறிப்பாக காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாடல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் தான் இல்லைங்களா? சரி, அடுத்து அன்பே வாத்திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

டிஎம்எஸ் பிசிசிலா கொண்டு வந்த பாடல், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்றது. நாம என்னென்ன பேச நினைக்கிறோமோ அதெல்லாம் மற்றவங்களும் பேச வேண்டும் அப்படிங்கிறது நமக்கும் ஆசை இல்லைங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பேசுகின்ற ஒரு விஷயம், அது புரிந்து கொள்வதற்கு கூட புரிந்து கொள்ளணும்னு நினைக்கும் போது தான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சரியாக புரிந்து கொள்பவர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிந்து கொள்ள சில நேரங்களில் இது எப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைத்தவும் கொள்வாங்க இல்லைங்களா? நம்மக்கிட்ட உறுதிப்படுத்தவும் மாட்டாங்க. சரி, இப்படியாக புரிதல் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய வயதுக்கு ஏற்பட்ட அந்த இடைவெளியோடு தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். 2025 இசையும் இசையும்ல பழைய பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஆமாங்க, ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணமும் நமக்கானது. அதனால ஏன் துன்பமும் சோகமும் அப்படின்னு அந்த பக்கம் போகணும், இன்பம் அமைதி மகிழ்ச்சி அப்படின்னு இந்த பக்கம் வந்துடலாம். ஆக இதுவரை உங்களுடைய நாள் கொஞ்சம் செழிப்பு இல்லாமல் கொஞ்சம் சோகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாட முடியவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனாலும் கூட சோகமாக இல்லாமல் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்து பார்ப்போம். எண்ணம் தான் எல்லாமே இல்லைங்களா. அடுத்து டிஎம்எஸ் கொண்டு வரக்கூடிய பாடல் அவரோடு மேஜர் சுந்தர்ராஜரும் பாடுகின்றார்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: பாய் பாய் என்ன பைய இய யாரோ கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே.
1: அந்த இரு குரல்கள் யாருடையது அப்படின்னு கணிக்க முடிஞ்சதா? சிலருக்கு எப்போதுமே கேட்டு பழகிய அவர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். எஸ் சி கிருஷ்ணன் அவரோடு ராஜலட்சுமி பாடலை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக டிஎம்எஸ் பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல்

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க, அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பிட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமாவுக்கு போடுவா அந்த ஜாமா திருவிழா மேல வைப்பாரு, அதுல நான் எஞ்சிருவேன்.
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளத்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டேய் பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்த்து.
4: யார் கூடவாவது பிரச்சனையா, ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஜோஹோர் நெக்ரி சம்மிலான் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த மாநிலங்களில் இன்றியமையாத பொருள்களின் கையிருப்பு போதுமானதாக இருக்கும் என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு உத்தரவாதம் வழங்கியுள்ளது. விநியோக தொடர் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆக்ககர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே கூறினார். ஸ்லாங்கூரில் அடிப்படை வசதி திட்டங்களை கையாளும் நிறுவனங்களின் பணப்புழக்கத்திற்கு உதவுவதற்காக மாநில அரசாங்கம் SA5 திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மாவட்ட ஊராட்சி தரப்பு நிலையிலான திட்டங்களும் இதில் அடங்கும். ஸ்லாங்கூர் மீள்தன்மையை வலுப்படுத்தும் 2 கட்ட தொகுப்பின் கீழ் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டாக்டர் அமருடன் ஷாரி தெரிவித்தார். மலேசியாவின் பணவீக்கம் கடந்த மாதம் 2.04% அதிகரித்துள்ளதோடு ஓராண்டுக்கு முன்பு 134.4 இருந்த குறியீட்டு புள்ளிகள் 137.1 உயர்ந்துள்ளது என்று மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. பயனீட்டாளர் விலை குறியீடுகள் அதிகரித்ததை அடுத்து இந்நிலை ஏற்பட்டதாக தலைமை புள்ளியியலாளர் டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் கூறினார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு உடன்படிக்கையை செயல்படுத்துவது குறித்த அட்டவணையிடப்பட்ட பேச்சு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஹாப்ஸ் மலைநாட்டிற்கான பயணம் ரத்து செய்யப்பட்ட சில மணி நேரத்திற்கு பின்னர் சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் இதனை அறிவித்தது. வடகொரியாவின் அணுசக்தி திட்டம் மீது விதிக்கப்பட்ட தடைகளும் அழுத்தங்களும் பயனற்றவை என்று தனது அமெரிக்க சகா டொனால்டு டிரம்பிடம் கூறியதாக தென்கொரிய அதிபர் லீ ஜியுங் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சநிலை கூட்டத்தில் டிரம்புடன் பேச்சு நடத்திய பின்னர் நாடு திரும்பிய லீ ஊடகத்தாரிடம் பேசினார். ஃபிஃபா 2026 உலகக்கிண்ணம் ஏ குழு 2 ஆட்டத்தில் மெக்சிகோவிடம் 1-0 என நூல்நிலையில் தோற்றது குறித்து வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று தென்கொரிய தலைமை பயிற்றுநர் ஹாங் யொங் பூ தனது அணியினரை வலியுறுத்தியுள்ளார். அந்த முடிவு ஏமாற்றம் அளித்தாலும் ஆட்டக்காரர்கள் திட்டமிட்டபடி ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியதாக அவர் மனநிறைவு தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் தொடர்ந்து இருக்கீங்களா? நம்மோடு பயணப்பட்டுட்டே இருக்கீங்களா? பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்களா? மகிழ்ச்சி. சரி, அடுத்து இனிய பாடல்கள் இருக்கின்றன. அதே வேளையில் எப்போதுமே நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுவது தான், 19ஆம் தேதி ஜூன் மாதம் யாருக்கெல்லாம் பிறந்தநாள்? உங்களுக்கு பிறந்தநாளா? இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்து உங்களை வந்து சேரட்டும். இன்னும் அழைத்து வாழ்த்துக்களை சொல்லலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக சொல்லிடுங்க. கொஞ்சம் வேலையாக இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கைபேசி எடுத்து ஒரு செய்தி அனுப்பிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கூப்பிடலாம், அப்புறம் செய்தி அனுப்பலாம் அப்படின்னா அப்படியே மறந்துடுவோம் இல்லையா? அப்புறம் நாளைக்கு ஆகிடும், அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால உடனடியா செய்திருங்க, வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்த்துக்காக யாருக்கு தெரியும் காத்துட்டு இருக்கலாம்.

கார்த்திக் பாம்பே ஜெயஸ்ரீ அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். 3:21 நேர்மை பொழுது. சரிங்க, பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதே வேளையில் தந்தையர் தினத்தை முன்னிட்டு பல திட்டங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத யோசித்து கொண்டே இருப்பீங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வது அப்படின்றது தெரியாமலே இருக்கும். ஏன்னா அந்த பெற்றோர் வந்து, குறிப்பாக அந்த தந்தை வந்து ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பார். இதெல்லாம் தேவையா அப்படி கேட்பாரு. அப்புறம் சிலருக்கு இன்னும் கூட வயதாகி விட்டாலும் கூட பயம் கலந்த ஒரு மரியாதை அந்த தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே தான் இன்னமும் இருக்காங்க. இந்த தலைமுறை ஒரு நண்பர்களை போல இருக்காங்க. ஆனால் அந்த தலைமுறை இடைவெளியில் இன்னும் கூட தன்னுடைய தந்தையை கைப்பிடிக்காதவர்கள், கரம் பற்றாதவர்கள், கட்டி அணைக்காதவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த தூரமான அந்த இடைவெளி இருக்கத்தான் செய்கின்றது. அதில் ஒரு மரியாதையும் இருக்குது, அன்பும் இருக்குது. ஆனாலும் கூட வயது கடந்த பிறகு அந்த தந்தைகளுக்கு வந்து இவ்வளோ கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டாம் தான் போல அப்படின்னு தோணியிருக்கும். இப்பொழுது அவங்களோட பேர குழந்தைகளை பார்ப்பதற்கோ அல்லது அடுத்த தலைமுறை தன்னுடைய மகனை பார்ப்பதற்கோ, சரி எது எப்படி இருந்தாலுமே அன்பு தான் எல்லாமே. நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கண்டிப்பாக எல்லாம் கடந்து கொஞ்சம் தளர்வில் அன்பை கொடுக்கலாம்.

கார்த்திக் ஹரிணி கொண்டு வந்து பாடலை கேட்டோம். அழைப்பாயா அழைப்பா, ஏன்னா பலரும் நம்முடைய அழைப்புக்காக காத்துட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம வந்து நேரத்தை இல்லை அப்படியே கருதாம வேலை வேலை வேலை அப்படியே இருந்துட்டு அழைக்கவும் தவறிடுவோம், பேசவும் தவறிடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் அல்லது ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் யாருக்கிட்ட இன்னும் பேசாமல் இருக்கீங்களோ அழைச்ச ஒரு வார்த்தை பேசிருங்க, அதுக்காவது நேரத்தையும் ஒதுக்கிறீங்க.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பிற்கினிய நேயர்களே, உலகில் வாழும் அனைத்து படைப்பினங்களுக்கும் அன்பும் இரக்கமும் இருக்கிறது. மனிதர்கள் முதல் பறவைகள், மிருகங்கள், சிறு எறும்பு வரை அனைத்து படைப்புகளும் தங்களுக்குள் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஜீவன்களாகத்தான் இருக்கிறது. இரத்த உறவு, திருமண உறவு, நட்பு இவைகள் மூலம், கல்வியின் மூலம் இப்படி அன்புக்கான காரணம் வேறுபடலாம், அன்பின் அளவு வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லோரிடத்திலும் அன்பு இருக்கிறது. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பு கிடைத்துவிடும், சிலருக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் உலகில் யாருடைய அன்பு நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீனுடைய அன்பு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இவ்வுலகில் மனிதர்களின் அன்பை பெறுவதை விட படைத்தவனின் அன்பை பெறுவது மிக மிக முக்கியமானது, பாக்கியமானது. உலகத்தில் எதையெதையோ இன்பம் என்று நினைக்கிறோம், மகிழ்ச்சி என்று கருதுகிறோம். ஆனால் அல்லாஹுவின் அன்பை விட மிகப்பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் இந்த உலகில் வேறேதும் இல்லை. அல்லாஹுவின் அன்பை தவிர வேறு எதையும் நாங்கள் இன்பமாக பார்க்கவில்லை என்று யஹ்யா பின் அபூ கசி ரஹமத்துல்லாலே அவர்கள் கூறுகிறார்கள். அன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹுவின் அன்பு கிடைத்துவிட்டால் அதைவிட பாக்கியம் உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது. அவனுடைய அன்பை பெற்றுவிட்டால் உலகத்தில் எல்லாம் கிடைத்துவிடும். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே விரைவில் அவர் நேசிக்கிறார். பின்பு வானத்திலே மற்ற மலக்குமார்களை அழைத்து, இறைவன் இந்த மனிதரை நேசிக்கிறான், எனவே நீங்கள் நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். வானத்தில் உள்ளவர்கள் அவரை நேசிக்கிறார்கள், பூமியில் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியானை கோபம் கொண்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மனிதரை கோபம் கொண்டு விட்டேன், நீங்களும் அவர் மீது கோபம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதர் மீது கோபம் கொள்கிறார்கள். அவர்கள் பிற மலக்குகளை அழைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த மனிதரின் மீது கோபம் கொள்கிறான், எனவே நானும் கோபம் கொண்டு விட்டேன், நீங்களும் கோபம் கொள்ளுங்கள் என்று மற்ற மலக்குகளிடத்திலும் சொல்கிறார்கள். மற்ற மலக்குகளும் அவர்களின் மீது கோபம் கொள்கிறார்கள். பின்பு பூமியிலே அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தப்படுகிறது. அல்லாஹுவின் அன்பை ஒருவர் பெற்றுவிட்டாரா என்பதற்கான அளவுகோல் இதுதான். சமூகம் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ஒருவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டால், அவர் அல்லாஹுவின் அன்பை பெற்றுவிட்டார் என்று பொருள். சமூகம் ஒருவரை வெறுக்க ஆரம்பித்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் அவர் அல்லாஹுவின் அன்பை விட்டும் தூரமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான், உம் மீது என் பிரியத்தை நான் போட்டு விட்டேன் என்று அல் குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகிறான். அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே அவர்களின் மீது பிரியம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது எனக்கு கண் குளிர்ச்சியான குழந்தை என்றார்கள். தன் ஆட்சிக்கும் தன் உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்து கொண்டிருந்த ஃபிரௌன் கூட அந்த குழந்தையை பார்த்தவுடன் ஏற்றுக்கொண்டான். மிஸ்ரில் இருந்தவர்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக வந்த செவிலி தாய்மார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என அத்தனை பேரும் விரும்பினார்கள். காரணம், அவர்களை அல்லாஹ் நேசித்தான். ஆகவே அல்லாஹுவின் நேசத்தை பெற்றவர்களுக்கு உலகத்தாருடைய அன்பு நிச்சயம் கிடைத்துவிடும். ஒருவருக்கு அல்லாஹுவின் அன்பு கிடைத்துவிட்டால் அவரின் உயர்வு என்ன என்பதை பின்வரும் ஹதீஸே குதிசி விவரிக்கிறது. இறைத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. என் அடியான் கூடுதலான நஃபினான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக, அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் பற்றுகிற கையாக, அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக ஹதீஸே குதுசியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி கூறுகிறான். பெருமக்களே, நாம் அல்லாவின் செவியாக, அவன் பார்வையாக அவன் மாறிவிடுகிறான் என்பதற்கான பொருள், அல்லாஹுவின் விருப்பத்திற்கேற்ப அவனது செவியும் அவனது பார்வையும் அவனது கரமும் மாறிவிடுகிறது. அதாவது அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் கேட்கிறார், அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் பார்க்கிறார், அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் கரத்தால் செய்கிறார், அல்லாஹ் விரும்பும் இடத்தை நோக்கித்தான் அவர் செல்கிறார். முழுக்க முழுக்க அவர் எண்ணமும் செயல்பாடுகளும் இறைவனுக்கு பொருத்தமானதாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிடுகிற காரணத்தினால்தான் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவரே தன் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறான். தன் நேசத்தை பெற்றவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படும் வெகுமதிதான் இவை. அன்பிற்கினிய நேர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.

அன்பிற்கினியவர்களே, நம்ரூத் மன்னன் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிய உத்தரவிட்டான். அவர்களை அதில் போடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வானவர்கள் வருகை புரிந்து, உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கேட்டபோது, இல்லை இல்லை, என் தேவை அல்லாஹ்விடத்தில்தான். என்னை இந்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய இறைவனே என்னை காப்பாற்றுவான், உங்கள் உதவி வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளிடத்திலே கூறிவிட்டார்கள். யாராவது நமக்கு உதவிக்கரம் நீட்ட வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உயிர் போகும் அந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு மிக பொருத்தமான அத்தனை மலக்குமார்களும் வந்து கேட்டபோதும் கூட, இறைவன் உதவிதான் எனக்கு வேண்டும், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற வலிமையும் மனப்பக்குவமும் துணிச்சலும் அவர்களுக்கு இருந்தது என்றால், இறைவன் மீது அவர்களுக்கு இருந்த அபாரமான நம்பிக்கையையும் தவக்கலையும் நமக்கு காட்டுகிறது. அதே சமயத்தில் இந்த நிகழ்வு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இறைவன் ஒருவரை தன் நேசத்திற்குரியவராக ஆக்கிவிட்டால் அவர் எத்தனை பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அவருக்கு தன் உதவிக்கரத்தை நீட்டுகிறான் என்பது இந்நிகழ்வு சொல்லுகிற அழுத்தமான செய்தி. அன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹுனுடைய உதவி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் பிரியப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய எல்லா நிலைகளும் அல்லாஹுடைய பிரியத்திற்குட்பட்டதாக, அல்லாஹுனுடைய திருத்தூதருடைய பொருத்தத்திற்குட்பட்டதாக இருக்க வேண்டும். நபியினுடைய பிரியமும் அல்லாஹுடைய பொருத்தமும் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்திலும் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நம்முடைய வாழ்வு மிக செம்மையா இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் எதை செய்தாலும் அல்லாஹுடைய பிரியம் வேண்டியே செய்வார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் போதும் அப்படித்தான். நாம் நம்முடைய வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் இவை அனைத்தும் அல்லாஹுவை முன்னிறுத்தி, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பிரியத்திற்காக நான் செய்கிறேன் என்று நாம் நம்முடைய வியாபாரத்தை தொடங்க வேண்டும். இதே போன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி பிள்ளைகள் அத்துணை பேரையும் நாம் அல்லாஹுக்காகவே நேசிக்கிறோம், அல்லாஹுடைய நேசம் வேண்டும், அல்லாஹுடைய பிரியம் வேண்டும் என்றுதான் நாம் நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் நாம் உறவாட வேண்டும். இதற்கு மாறாக மாற்று கருத்து, அதாவது நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்திலே கோபப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக நான் கோபப்பட்டேன். காரணம், அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களிலே நம்மளுடைய குடும்பத்தார்களோ, நம்முடைய சுற்றுப்புறத்தார்களோ, நம்மளுடைய நண்பர்களோ ஈடுபடும் போது இது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தும், இது அல்லாஹ்விற்கு பிரியத்தை ஏற்படுத்தாது என்று அந்த செயல்களுக்கு தவறாக இருந்தால் அதனை நாம் தட்டி கேட்க வேண்டும். அல்லாஹுடைய பிரியம் மட்டும்தான் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொண்டு எல்லா நிலையிலும் அல்லாஹுனுடைய பிரியத்தை முன்னிறுத்தி நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்களே, ஒரு மனிதன் நம்மிடத்திலே உதவி தேடி வருகிறார். எப்படி கேட்கிறார்? அல்லாஹ்விற்காக இந்த உதவி எனக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று கேட்டு வரும்போது, இது அவராக கேட்கவில்லை, அவருடைய கல்பிலே அல்லாஹ் உள்ளத்திலே போட்டு இந்நாளிடத்திலே சென்று உனக்கு தேவையான ஒரு சில உதவிகளை நீ தேடி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் அனுப்புகிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ் அவர்களுடைய கல்விலை போட்டதனுடைய காரணம் என்ன? என்னுடைய அடியான் என் மீது உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறானா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக பிறரின் மூலமாக ஒரு உதவியை கேட்க சொல்லி அவர் கேட்ட உதவிக்கு நாம் உதவி செய்கிறோமா என்பதை அல்லாஹ் அந்த மனிதரை அனுப்பி நம்மை பார்க்கிறான். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவின் மீது பிரியம்

0: கூறுகிறோம். அல்லாஹுவின் மீது பாசம் கொள்கிறோம் என்பதை அந்த உதவியின் மூலம் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். எனவே பெருமக்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் மீது அன்பு கொண்டு அல்லாஹுவின் மீது பாசம் கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை பேத்துக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
4: ஹலோ.
5: ஹலோ பா.
4: ஆ சொல்லு.
5: சாப்பிட்டீங்களா?
6: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல். இவர் குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மின்னல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
7: இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோமா? சரி, அன்பு வணக்கத்தோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். நாளைக்கு நாம இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் சந்திக்க போகின்றோம். அடுத்து தீரா இசையில உங்களை இனிமையான பாடல்களோடு சந்திக்க காத்திருக்காங்க புவனா வீரமோகன். தொடர்ந்து இணைந்திருங்கள், நாளை நாம சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பினாங்கு PICCA அட் அரேனா பட்டவட் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 ரியோ பி ஹவானாவை முன்னிட்டு அதற்கான இறுதி ஏற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. புகழ்பெற்ற மலேசிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் இன்றிரவு தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா கொண்டாட்டம் தொடங்கவிருக்கிறது. அதில் தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் கலந்து கொள்ளவிருக்கிறார். மடானி பள்ளி தத்தெடுப்பு முனைப்பின் கீழ் பெரா குவாலகங்சாரில் உள்ள பெடாங்கரிங் பள்ளிக்கு தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் 100,000 ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. அப்பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்போதைய கல்வி வளர்ச்சிக்கு இணையாக புறநகர் மாணவர்களும் தரமான கல்வி வசதிகளை பெறுவதை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறியது. எண்ணெய் நகரமான அபர்டனில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊராட்சி தேர்தலில் கான்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 50 ஆண்டுகளில் முதன்முறையாக வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற இடத்திற்கான இடைத்தேர்தல் போட்டியில் அக்கட்சியின் ஸ்காட்லாந்து கிளை வெற்றி பெற்றுள்ளது. இந்த முடிவு அந்த கட்சிக்கு உத்வேகமாக அமைந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை 6 மாதங்களுக்கு பதிலாக முதல் முறையாக 12 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. ஐரோப்பிய மன்ற தலைவர் அந்தோனியோ கோஸ்தாவின் செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்தார். 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் மோஸ்கோவுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிஃபா 2026 உலகக்கிண்ணம். 5 முறை உலக வெற்றியாளரான பிரேசில் இக்குழுவில் நடைபெறும் ஹெய்த்தியுடனான ஆட்டத்தில் இதற்கு முன்னர் மொரோக்கோவுடன் கண்ட சமநிலையிலிருந்து எழுச்சி பெற கங்கணம் கட்டியுள்ளது. முதல் ஆட்டத்தில் தனது அணி சிறப்பாக செயல்பட தவறியதை பிரேசில் தற்காப்பு ஆட்டக்காரர் கேப்ரியல் மகேஸ் ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் உலகக்கிண்ண காட்பந்தாட்டங்களை காணவரும் ரசிகர்கள் சர்ச்சைக்குரிய ஃபீஃபாவின் புதிய உத்தியான நீர் அருந்தும் ஹைட்ரேஷன் இடைவெளி குறித்த அதிருப்தியை அதிக அளவில் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த இடைவெளி தவறாக பயன்படுத்தப்படுவதாக பார்வையாளர்கள் பலர் நம்புகின்றனர். தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு அது கூடுதல் விளம்பர வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக சிலர் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மின்னலின் தீரா இசையில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாலை மணி 4:03 ஆயிருச்சு, 20:08 வரைக்கும் அப்புறம் 4 மணி நேரத்திற்கு தீரா இசை அழகான பயணம் தொடங்கியாச்சு. இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா 80, 90, 2000 பாடல்கள் இப்படி எல்லாமே உங்களுக்காக கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, பலருக்கு ரொம்ப பிடித்தமான கிழமையாகவும் பார்க்கப்படுது. வார இறுதி நாள் பக்கமே இருக்கிறதுனால அது உங்க மனசு எப்படி இருந்தாலும் பாடல் பக்கம் கொஞ்சம் திருப்புங்க, ரொம்ப ரொம்ப அமைதியா அழகாகும். சரிங்களா, வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். இது தீரா இசை.

திரையில நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக போட்டி அங்கம் ஆரம்பிக்க போகுதுங்க. என்ன போட்டி அங்கம் அப்படின்றத வழக்கம் போல திரையை கேட்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியாத பாடல்கள், நம்ம விட்ட பாடல்கள், மறந்த பாடல்கள் நினைவுபடுத்துறவங்க எப்போது நேயர்கள். இந்த பாடல் ஏன் எத்தனை நாளா வரல அப்படின்னு கேட்கறவங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் பாடல் வரியிலிருந்து, பாடலுடைய பின்னணியிலிருந்து, பாடல் வரலாறையும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பேசுறோமோ இல்லையோ, ஒரு பாடல் உங்களுக்காக, ஒரு பாடல்ல சின்ன பகுதி ஒளியரும், அந்த பகுதியுடைய அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடலாம், ஆடலாம், எப்படி வேணாலும் சொல்லியும் காட்டலாம். ஆக நீங்க தயாரா அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பலருக்கு வேலை முடிஞ்சிருக்கலாம், பல வந்து இன்னும் அலுவலகத்துல இருந்து சத்தமே குறைவா வச்சு கேட்டுட்டு இருக்கலாம். நானும் பாடணும்னு நினைக்கணும், சத்தம் போடாம நீங்க பேசலாம். மெதுவா பேசினப்ப நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அலுவலகத்துல இருந்து எங்களால பேச முடியல அப்படின்னு நினைச்சா கூட நீங்க மெதுவா சத்தமே போடாம அப்படியே பேசினா கூட நாங்க கேட்க தயாரா இருக்கோம். அழைக்கலாம், உங்களுக்காக போட்டி எங்கும் இப்ப ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கு.

0: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
1: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
2: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரத்து மேல வைப்பாரு. அதுல நான்
3: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங் ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு, எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: மின்னல் FM தந்தை தின வாழ்த்து.
4: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
5: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

0: இது போட்டியங்கம் அப்படின்னாலே ரொம்ப ஆர்வத்தோட எங்க கிட்ட அழைத்து பேசிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இரண்டு போட்டியங்கம் இருக்கு. முதல் போட்டி யார் அழைச்சிருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: ஹலோ வணக்கம், இருங்க இருங்க.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேர் நாகம்மா.
0: நாகம்மா, முதல்ல பேசுறது யாரு?
2: முதல்ல பேசுறது என் கணவர்.
0: ஏன் அவர் பேச மாட்டாரா? ஒரு வாய்ப்பு குடுக்கறோம், ஆனா தெளிவா கிடைச்சா பிரச்சனையே இல்ல, சரிங்களா? அவர் கூட உங்களுக்கு உதவி செய்யலாம் பாட்டு என்னன்னு
2: கண்டுபிடிக்கிறதுக்கு.
0: சரியா? ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற பாடலுங்க, ஆனா அந்த வரி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு பகுதியை இப்ப உங்களுக்காக ஒளிபரப்புறோம், கேக்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடலாம், பிரச்சனையே இல்ல, சரிங்களா?

0: ஹலோ.
1: ஆ
0: ஆ ஓகே.
1: அடுத்து வரி
0: என்னது? வந்துரு வர்ற சிஸ்டர்.
1: சரி, திரும்பி ஒரு தடவை கேட்கலாமா?
0: போடுங்க போடுங்க.

0: ரொம்ப பிரபலமான பகுதிங்க இந்த பாட்டுல. இந்த வரி வரிகள் நிறைய பேருக்கு தெரியும், அழைக்கிறோமே பேசுறமே. இருபது
1: நிலவுகள் நகமெங்கும் மொழிவிடும்.
0: இருங்க தட்டி கேக்கலாமா பதில் சரியானே?

0: அவ்வளவு சீக்கிரம் கூகுள் பண்ணிட்டாரா என்ன? இப்படி ஒத்துக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். அதாவது நீங்க வரிகளை திறந்து கூகுள் பண்ணி சொன்னாலும் அழகாவும் இருந்துச்சு அதை கேக்குறதுக்கு. முயற்சிக்கு பெரிய விஷயங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு.
1: அதனால
0: கூகுள் பண்ண கூடாதுதான். பரிசா உங்களுக்கு பரிசு என்ன குடுக்கறது அன்ப தவிர, ஆனாலும் இந்த பாடல் உங்களுக்கு நாங்க குடுக்கறோம் ரெண்டு பேத்துக்கும், சரிங்களா? பயணம் பண்றீங்கன்னு தெரியுது, பாதுகாப்பா பயணம் செஞ்சுட்டு போங்க.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

தீரா இசை இது. சரி, தீரா இசைக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு போஸ்டர்லாம் செஞ்சு பதிவு பண்ணுவோம். இன்றைக்கு யார் என் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அவங்கள பார்க்கவே. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் உலகக்கிண்ண காற்பாத்தாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. சரி, அது சார்ந்த மூன்று ஜாம்பவான்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறாங்க. உங்களுக்காக பாட்டு தேடி கொடுக்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அது என்ன தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்க மின்னல நம்முடைய சமூக வலைத்தளங்களை வலம் வர மறந்துடாதீங்க. அப்புறம் இன்றைக்கு வழக்க போல வெள்ளிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொல்லும் பொழுது விளையாட்டு சம்பந்தமாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு உணவகம் குறித்து ஒருத்தர் பேச போறாரு, அவர் வியாபாரம் குறித்து பேசுறாரு. 6 மணிக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பேசிதான் ஆகணுங்க, உங்க மனசை திறந்து பேச போறீங்க. 7 மணிக்கு பிறகு உங்களுக்காக பாட்டு கடையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இன்றைய தீரா இசையில் இணை இடம்பெறவிருக்கின்றன. ஆக அடுத்து உங்களுக்காக SPB மற்றும் S ஜானகி கொண்டு வரும் பாடல்

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தீராயசியில போட்டி அங்க போய்கிட்டு இருக்கு இல்லையா, பாடல்ல ஒரு பகுதியை ஒளிபரப்புவோம், அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பாடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேயர், சரி அடுத்து போட்டியாளர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நிஷா கேல்ல இருந்து பேசுறேன்.
0: சரி நிஷா, உங்களுக்கு வந்து பாடல்கள் வரினா அப்படி சாதாரண விஷயமா என்ன?
1: தெரிந்த பாடலா இருந்தா சாதாரண விஷயம், தெரிய பாடல்னா ராகத்துல பாடலாம் நினைக்கிறேன்.
0: அப்படின்றீங்க. ஆனா உங்களுக்கு வந்த பாடல் பாத்தீங்கன்னா அப்போ இந்த 90-ஆம் ஆண்டு காலகட்டம், அப்ப 2000-ஆம் ஆண்டு காலகட்டம், இப்ப புதுசா கூட பாருங்களேன், ஒரு பாடகி பாட போறாங்க மேடையில அப்படின்னா இந்த பாடல் எடுத்து பாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற பாடல். பயங்கரமா பேசுறீங்களே, சொல்லணுமேனான அப்படிதான் தோணுது உங்களுக்கு? சரி, உங்களுக்காக அந்த பாடல் என்ன அப்படின்றத ஒரு பகுதி, அடுத்த பகுதி என்ன நீங்க பாடி காட்டணும், கேக்கலாம்.
1: கேக்கலாம்.

0: சரியா பண்ணீங்களா?
1: சரியான பாடம் இருக்கீங்க.
0: சுலபமா இல்லையா இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு?
1: இந்த பாட்டு சுலபமான பாட்டு.
0: சரி, வாழ்த்துக்கள். சரியா பாடி இருக்கீங்க. அந்த பாடல் அடுத்து கேட்கலாம் உங்களுக்காக, சரிங்களா?
1: சரி, நன்றி, வணக்கம்.
0: யாருக்காக அந்த பாடல் கேட்க விரும்புறீங்க நீங்க?
1: இந்த மின்னலக்கம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் விரும்பி கேட்கிறேன். மற்றும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் எனக்காக இருக்காங்க, அவங்களுக்காகவும் கேட்கலாம். அவங்க என்னோட தோழி தான். அவங்க பேரு மலர்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: தலைநகரில் அங்காடி கடைகளின் வசதிகளை மேம்படுத்த 200 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தல்கள், அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேற்று வெளியான 2025 எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜெட் அமிடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக பெரா பாகாண்டாத்தோ மாவட்ட மாணவர்கள் 3.25 மொத்த திரட்டு புள்ளி CGPA பெற்றுள்ளனர். மேலும் 100 விழுக்காடு முழு தேர்ச்சி விழுக்காட்டை பதிவு செய்து பெரா மாநிலத்திலேயே பாகாண்டாத்தோ சிறந்த மாவட்டமாக உருவெடுத்து குறித்து பெருமிதம் கொள்வதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். குவாலலம்பூர் மாநகர மன்றம் DBKL தலைநகரில் உள்ள 287 இடங்களில் உள்ள அங்காடி கடைகளின் வசதிகளை மறுசீரமைக்கவும் மேம்படுத்தவும் 200 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. லெஸ்தாரி நியாகா அட் குவாலலம்பூர் எனும் இந்த திட்டத்தின் கீழ் 11,000 மேற்பட்ட சிறு வணிகர்களும் அங்காடி கடைக்காரர்களும் பயனடைவர் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ கூறினார். மேலும் அவர்கள் பாதுகாப்பாகவும் ஒழுங்கு அமைக்கப்பட்ட சூழலில் வணிகம் செய்வதையும் இது உறுதி செய்யும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே DBKL இந்த திட்டத்தை பல இடங்களில் செயல்படுத்த உள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் பலதரப்பட்ட தரப்பின் கோரிக்கைகளையும் DBKL பரிசீலிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். பொதுமக்களின் நம்பிக்கையே நீதித்துறையின் மிகச்சிறந்த சொத்து. அது உயர்நெறி, பொறுப்புக்கூறல், நிலையான செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து பேணப்பட வேண்டுமென தலைமை நீதிபதி துன்வன் அஹமத் ஃபரீத் வான்சாலி தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி துன்சாக்கி அஸ்மியின் ஆளுமையையும் மரபையும் நினைவு கூர்ந்த அவர், நீதித்துறை தலைவர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென குறிப்பிட்டார். மேலும் தலைமைத்துவ பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் தங்களின் மதிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று துன்வன் அஹமத் கேட்டுக்கொண்டார். ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய இரண்டிலும் ஏற்பட்டுள்ள வலுவான வளர்ச்சியின் காரணமாக கடந்த மே மாதம் நாட்டின் ஒட்டுமொத்த வர்த்தகம் 29.8 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 327.6 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் நாட்டின் வர்த்தக உபரி 5,214.0 விழுக்காடாக வளர்ச்சி கண்டு 40.4 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக அத்துறை கூறியது. இதனிடையே 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மலேசியா அதன் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஒட்டுமொத்த வர்த்தக மதிப்பாக 1.5 டிரில்லியன் ரிங்கிட்டை பதிவு செய்துள்ளது. இது 2014 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒட்டுமொத்த வர்த்தக மதிப்பான 1.4 டிரில்லியன் ரிங்கிட்டை விட அதிகமாகும் என்பதை டாக்டர் முகமது உசேர் சுட்டிக்காட்டினார். ஜொஹோர் நெஹ்ரு செம்பிலான் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள வேளை இன்றியமையா பொருள்களின் விநியோகம் சீராகவும் போதுமானதாகவும் உள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் KPDN தெரிவித்துள்ளது. இரு மாநிலங்களிலும் மக்களின் தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதை தொடர்ந்து விநியோகச் சங்கிலி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆக்ககரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சல்லே கூறினார். இவ்வேளை ஜொஹோரில் ஜூலை 11 நாளும் நெஹ்ரு செம்பிலானில் ஆகஸ்ட் 1 நாளும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகவும் வலிமையான குறைக்கடத்தி சூழியல் அமைப்பை மலேசியா கொண்டுள்ளது. இது முதன்மை தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான முக்கிய இடமாக விளங்குவதாக முதலீட்டு வர்த்தக தொழில்துணை அமைச்சர் சிம் ஜேசின் கூறினார். ஜப்பான், தென்கொரியா, சீனா, தைவான், அமெரிக்கா ஆகியவை அந்த முதன்மை தொழில்நுட்ப நிறுவனங்களுள் அடங்கும் என அவர் தெரிவித்தார். விநியோகிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், மூலப்பொருள் வழங்குநர்கள், இயந்திர உற்பத்தியாளர்கள், அத்துடன் உயர்நிலை ஒருங்கிணைப்பு, சோதனை திறன்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்ட முழுமையான குறைக்கடத்தி மதிப்பு சங்கிலியையும் மலேசியா உள்ளடக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் உளவியல் நல்வாழ்வை வலுப்படுத்த பொதுச் சேவைத்துறை JPA 2026-2030 மனிதவள உளவியல் சேவை வியூக திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் 12 உத்திகள், 22 திட்டங்கள் மற்றும் 48 முதன்மை அடைவுநிலை குறியீடு KPI உள்ளடக்கியுள்ளது. அரசு ஊழியர்கள் தங்களின் மனநல சிக்கல்கள் குறித்த எதிர்மறை சிந்தனைகளை புறக்கணித்து தங்களின் மனக்குறைகளை தொழில்முறை நிபுணர்களின் வழிகாட்டுதலோடு கையாள வேண்டும். இவ்வாறு பொதுச் சேவைத்துறை தலைமை இயக்குநர் வான் அஹ்மா டஹ்லான் இத்திட்டத்தின் அறிமுக விழாவில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு என்பது அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் நல்வாழ்வில் இருந்துதான் தொடங்குகிறது. எனவே மனநிலை மிக கடுமையான பாதிப்பை எட்டுவதற்கு முன்பாகவே அதற்கு உரிய சிகிச்சை பெற இந்த புதிய திட்டத்தை JPA அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
5: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
6: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
7: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
8: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
1: மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் JD1 சுவிட்சர்லாந்துக்கான பயணத்தை ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜெனிவாவில் அந்த உடன்பாடு கையெழுத்திடப்படவிருந்தது. மேலும் அமெரிக்கா, ஈரான், கத்தார், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்ததாக சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரில் ஜூன் 9 நாள் மூண்ட கலவரத்தில் குறைந்தது 24 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கை முடங்கியுள்ளது. மேலும் அந்த மோதலில் பலர் காயமுற்றனர். அங்கு ஜூலை 27 நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அகதிகளுக்கு 12 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மோதல் வெடித்தது. காஷ்மீரிலிருந்து இடம்பெயர்ந்த அகதிகள் தற்போது பாகிஸ்தானில் வசித்து வருவதாக காவல்துறை தலைவர் லியாகட் அலி மாலிக் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீதான தனது பொருளாதார தடைகளை முந்தைய 6 காலத்துடன் ஒப்பிடுகையில் முதல் முறையாக 12 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளதாக அதன் தலைவர் அந்தோனியோ கோஸ்தா கூறினார். 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் மோஸ்கோ மீது பல தடைகளை விதித்துள்ளது. இத்தடைகள் குறிப்பாக பன்னாட்டு சந்தைகளில் புதைப்படிவ எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் ரஷ்யா பெறும் வருவாயை இலக்காக கொண்டதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக் கிண்ணம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சி குழு நிலை ஆட்டத்தில் மொரோக்கோவுடன் 1-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் சமம் கண்டதை உடனடியாக மறக்கும்படி பிரேசில் தற்காப்பு விளையாட்டாளர் கேப்ரியல் மகேஸ் தனது அணியினரை வலியுறுத்தியுள்ளார். நாளை ஹேத்திக்கு எதிரான போட்டியில் பிரேசில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இவ்வேளை வட அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கிண்ண போட்டியின் போது ஈரான் அணி மீது பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஃபீஃபாவிடம் புகார் அளிக்க உள்ளதாக ஈரான் காட்பந்து கூட்டமைப்பு தெரிவித்தது. லாஸ் ஏஞ்சலஸில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெல்ஜியத்துக்கு எதிராக நடைபெறவிருந்த போட்டியில் பங்கேற்க ஈரான் அணி முன்னதாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருந்தது. பின்னர் அப்பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக ஊடக தொடர்பாளர் கூறினார். தலைநகரில் அங்காடி கடைகளின் வசதிகளை மேம்படுத்த 200 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தல்கள், அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

5 ஆயிருச்சு, இப்பதான் நிறைய பேருக்கு வேலை முடிந்திருக்கலாம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கலாம். ஏன் இரவு நேர வேலைக்கு நிறைய பேர் போய்கிட்டு இருப்பீங்க, அங்க எங்க இருந்தாலும் மின்னலோடு இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தேசிய விளையாட்டு வீரர் ஓட்டக்காரர் ரன்னர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய அனுபவம் இந்த விளையாட்டு துறையில் அவர் ஈடுபட்டதை பத்தி எல்லாம் நம்மளோட பேச போறாரு. தவனீஸ்வரன் அவர் சந்திக்க போறோம். இதற்கிடையிலே விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஃபீஃபா உலக கிண கால்பந்தாட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வரலாறு பூர்வமான விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்த்த ஆட்டங்கள், எதிர்பார்க்காத ஆட்டங்கள், அதையும் தாண்டி இந்த முறை பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவும் கனடாவும் ஹெட்ரிக் மேல ஹெட்ரிக் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் நம்ம இன்னும் பேச போறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தவணிஸ்வர பேசுறேன். மனிஷரன் செல்வி பரிகரனரா தான் இருக்கேன். 2017 தான் முத முத நான் சீகேம் போனேன். 3 gold 1 silver எடுத்தேன். அப்புறம் துபாய்க்கு போனேன், 2 gold எடுத்தேன். அப்புறம் பினைங் ஸ்லைங் ஒர்க்கடா சபா சர்வா எல்லாத்திலையும் கோல்டு எடுத்தேன். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டதான் இன்னைக்கும் நினைச்சு நிற்கும். கஷ்டப்படல அப்படின்னா இன்னைக்குமே நம்மளுக்கு நினைச்சு நிற்காது. அதனால இப்போ உள்ள யங்கர்ஸ்க்கு நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கும் ஸ்போர்ட்ஸை விட்டுறாதீங்க. ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமே. இப்போ உள்ள ஸ்கூல ரெண்டா ஸ்கூலாமுங்க பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு விட்டுறாதீங்க. முத வாட்டி ஸ்போர்ட்ஸ் இது பண்ணோன்னு தோத்துட்டு இதுக்கப்புறம் முடியாது, இதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போல இன்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடியும். உங்களால் முடியாது எதுவுமே இல்லை, சரிங்களா? கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு பாருங்க, கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பீங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருங்க. இந்த வேலையில் வந்து நான் வந்து கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் நிறையா வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் வெளிநாட்டுக்கு போனேன், துபாய்க்கு போனேன், சபா சர்வா தைலண்டுக்கெலாம் போயிருக்கேன். நிறையா வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னோடய இந்த வேலையில் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணனுக்கு, அப்புறம் கோச்சஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸை விட்டுறாதீங்க, அதுதான் நம்மளுக்கு நிரந்தரம். நன்றி, வணக்கம்.

இறைசியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி எல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எத்தனை பேர் தூக்கத்தோட போயிட்டு வருவாங்க, எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க முடியுது. சரி, இப்போ அந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த 2026 உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு நிலையம் RTM. ஆக இதனுடைய ஒளிபரப்புகள் எல்லாமே RTM கிளிக்ல உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், RTM கிளிக்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்க உங்க கைபேசியிலேயே சரி, வீட்டில் விவேக டிவி இருந்தா கூட நீங்க பதிவு பண்ணிக்கலாம். நீங்க மின்னல FM நீங்க வீட்ல இருந்து கேட்கணும் அப்படின்னாலே RTM கிளிக்கின் மூலமாக நீங்க தாராளமா கேட்கலாம். சரி, இந்த முறை 2026 FIFA கால்பந்து போட்டி பாத்தீங்கன்னா கடந்த முறை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போன முறையெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன எதிர்பாராத மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி எந்த ஆட்டமும் இல்லையே அப்படின்ற மாதிரி கொடுத்தது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரே வியப்ப கொடுக்குது. முதல்ல அர்ஜென்டினா முதல் ஆட்டத்திலே ஹெட்ரிக் நம்மளுடைய மெஸ்ஸி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கனடா கத்தாரோடைய ஆட்டத்துல பாத்தீங்கன்னா கத்தார் உலக கிண்ணத்தை ஏற்று நடத்திய ஒரு நாடு. அந்த நாடும் கனடாவும் மோதும் போது பாத்தீங்கன்னா 6-0 என்ற கோல் கணக்குல கத்தாரை வீழ்த்தி கனடா வந்து 6 புகுத்தி இருக்காங்க. இதுல என்னன்னா 3 வந்து டேவிட் புகுத்தி இருக்கிறாரு, அவரும் ஹெட்ரிக் கொடுத்திருக்கிறாரு. ஆக இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல அர்ஜென்டினா வாய்ப்பு இருக்கு உலக கிண்ணம் அப்படின்னு நினைக்கும் போது கனடாவுக்கும் வாய்ப்பு இருக்கோ, நம்ம தான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்க தோணுது. இன்னும் பல அதிசயங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம் நமக்கு உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில. சரி, சனிக்கிழமை நிறைய பேர் ஓய்வுல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம். ஆக 4 போட்டிகள் இந்த முறை இருக்குது. விடிய காலையில 3 USA ஆஸ்திரேலியாவை சந்திக்கவிருக்கின்றது. அதுக்கப்புறம் காலையில 6 ஸ்காட்லாந்து மொரோக்கோவை சந்திக்கவிருக்கின்றது. அதுக்கப்புறம் 8:30 பிரேசில் ஹெய்டியை சந்திக்க போகுது. அதுக்கப்புறம் காலை 11:00 துருக்கியை பராகுவேவை சந்திக்க போறாங்க. பராகுவை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இவங்கெல்லாம் ஒரு ஜாம்பவானா இருந்த ஒரு ஆட்டக்காரர்கள் கொண்ட குழு இது. ஆக எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆக சனிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு, குறிப்பா காற்பந்து ரசிகர்களுக்கு, நாளை ரொம்ப ரொம்ப பரபரப்பான நாளுங்க. எனக்கு யாரும் அழைச்சிடாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடிக்கடி இந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி குறித்து உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஐட்டம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
1: சுவையிலே முட்டந்தான் நம்பிக்கையின் மறுபெயரான் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
2: லிங்கம்ஸ் உங்களுக்கு எது பிடிக்கும்
3: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்.
4: சரியாங்க, தீராயிசில திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீரா ஒவ்வொரு இந்த நேரத்துல 5:40 5:35 மணி வாக்குல நம்மளுடைய வியாபாரங்கள்ல ஈடுபட்டு வரோம், நம்ம இந்தியர்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். இதை சந்திக்கும் போதுதான் தெரியுது எத்தனையோ பேர் எத்தனை துறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து உணவகம் வைத்து நடத்தக்கூடிய ஒருத்தவரை தான் சந்திக்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அவர் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு உணவகம் வைத்திருந்தா இந்திய உணவுனா இந்திய உணவு தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகை உணவுகளும் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கேட்டரிங் சேவையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்து வரும் பாடலுக்கு பிறகு அவரை நம்ம சந்திக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம், என் பேர் திவாகரன். நான் வந்து விஸ்மாலி பவாலில் வந்து கெஃபே மாதிரி வச்சுருக்கேன். என்னோட கான்செப்ட் சாப்பாடு வந்து இந்தியன் பட் வித் ஃபியூஷன், மல்லி சைனீஸ் ஸோ ஆல் கைண்ட் ஃபுட் அந்த மாதிரி கான்செப்டில். இட்ஸ் லைக் எ மிக்ஸ் ரைஸ் ஃபுட். ஸோ ஓப்பன் மண்டே டு ஃப்ரைடே ஃப்ரம் 11 AM டு 2:30. ஸோ ஃபார் லஞ்ச் அவர்ஸ், ஏன்னா அது கமர்ஷியல் ஏரியால வி ஓன்லி ஓப்பன் அன்டில் 3:30 AM மண்டே டு ஃப்ரைடே. பப்ளிக் ஆல்ரெடி வி ஆர் க்ளோஸ். மெனூஸ் வந்து நார்மலாக கடையில் செய்கிறது வந்து எல்லா மெனுவும் இருக்கும், மெயின்லி இந்தியன் பட் மல்லி சைனீஸ் சம் வெஸ்டர்ன் டிஷ் கூட மிக்ஸ் பண்ணி செய்வோம். டெய்லி ஒரு 80 to 20 ஐட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே எனக்கு வர கஸ்டமர் மிக்ஸ் கஸ்டமர்னால மல்லி அண்ட் சைனீஸ் தான் மெயின். ஸோ அவங்க தகுந்த மாதிரி சைனீஸ் இருக்கும், மல்லி ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ சோஃபா நல்ல ஃபீட்பேக் வருது, கஸ்டமர் வந்தவங்க திருப்பியும் வராங்க. எவ்ரி தேர்ஸ்டே வந்து கீரை கறி இந்த நெத்திலி வருவாள்னுவாங்க, ட்ரை சம்பால் மிக்ஸ், அது மட்டும் டெய்லி இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே வித் கருவால் கறி ஆன் தேர்ஸ்டேஸ். ஃப்ரைடே ஸ்பெஷல் சம்டைம் பிரியாணி, நஸ்லமா பண்ண ஸ்பெஷல், டிபெண்ட்ஸ் ஆன் மெனூஸில். கடைக்கு வந்தால் ஃப்ரம் பிஜே வந்து லேண்ட்மார்க் வந்து மெயின் லேண்ட் லேண்ட்மார்க்லாம் பசார் இருக்குல்ல, பிஜே பசார்லேருந்து அங்கேருந்து ஒரு 5 minutes தான். இன்னும் கிட்ட சொல்லணும்னா கான்டினென்டல் இருக்கும், இஸ் அது ஆப்போசிட்டில் தான் அந்த விஸ்மாலி பவால் இருக்கு. அதே தான் தட் நாங்களும் கெட்ரிங் சர்வீஸும் செய்கிறோம். ஸோ கெட்ரிங் வந்து இட்ஸ் நாட் இந்தியன் கஸ்டமைஸ் மெனு, ஃபிக்ஸ் மெனு இல்லை, வி கஸ்டமைஸ்டு மெனு. உங்களுக்கு எது வேணுமோ மல்லி இந்தியன் சைனீஸ் வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் செய்கிறோம். அட் த சேம் டைம் நாங்களும் முறுக்கு அச்சு முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டமும் வி டு இட். தீபாவளி சீசனில் அது எனி டைம் பால் கோடா இருந்தாக்கா நாங்கள் அதுவும் செய்கிறோம். என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம், நம்பர் வந்து 0172504540. திருப்பி சொல்கிறேன், 0172504540. வாய்ப்பு கொடுத்த மீனாளுக்கு ரொம்ப நன்றி.

0: விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுகேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பாக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபுளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1909 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: பல இடங்களில் கடுமையான மழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக போக்குவரத்து நிலவரங்களை தகவல் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக வங்சா மாஜுலிருந்து தமன் மலாவத்தி, அதுக்கப்புறம் சத்யா வங்சாலிருந்து இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கு, வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் ஜலான் கந்திங் கிளாங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூனிதார்லேருந்து MRR2 செல்லக்கூடிய சாலையில் கடுமையான மழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றது. ஜலான் பத்து கேவ்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து கேவ்ஸ்லேருந்து கோம்பாலேருந்து பத்து கேவ்ஸ் செல்லக்கூடிய சாலையில் அந்த கிரீன் வுட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன, கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்குது, அங்கேயும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. அதனையடுத்து பல இடங்களில் தலைநகரிலேயும் முக்கியமான இடங்களில் நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது மழையின் காரணமாக. இப்போது கூட நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கலாம், பாதுகாப்பாக உங்கள் பயணத்தை தொடருங்கள்.
2: போக்குவரத்து தகவல்.

இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பாப்பார் மாவட்டத்தில் குடிநீர் விநியோக சிக்கலுக்கு தீர்வு காண அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் விநியோக நிலைப்படுத்தல் திட்டத்தின் அண்மைய நிலவரத்தை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முகமது அலி நேரில் பார்வையிட்டார். அந்த திட்டம் குறித்து நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிலவும் நிர்வாக நிதி முறைகேடுகளை கையாள 2013 அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கான ஸ்ரஸ்தா நிர்வாக சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் கட்டட ஆணையரின் அதிகாரங்களை விரிவுபடுத்த இயலும் என SPRM தெரிவித்துள்ளது. அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையம் UNHCR அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மலேசியாவில் எவ்வித சட்ட விலக்கு வழங்கப்படவில்லை என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். முறையான UNHCR அட்டை வைத்திருப்பவர்கள் ஆவணங்கள் இல்லாதது தொடர்பில் கைது செய்யப்படுவதில்லை. எனினும் நாட்டின் சட்டங்களை மீறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவில் உள்ள செமுரு எரிமலை வெடித்ததாக எரிமலை கண்காணிப்பு அதிகாரி கூறினார். அந்த எரிமலை 1000 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகையை கக்கியது. இதன் விளைவாக அங்கு 3rd நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தோனேசியா மத்திய ஜகர்த்தாவை சுற்றியுள்ள 5 இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை 4263 உறுப்பினர்களை இறக்கியுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், மாணவர்கள், இளையோர் ஈடுபடுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமையை அரசாங்கம் சீரமைக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை எகிப்து வெளியுறவு அமைச்சர் பஷார் அப்துல்லாத்தி தனது பாகிஸ்தான், சவுதி அரேபிய, துருக்கி சகாக்களை எலமேனில் வரவேற்பார். அந்த அமைச்சர்களுடன் குவாட் பாதுகாப்பு கலந்துரையாடலை அப்துல்லாத்தி நடத்துவார் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க ஈரான் உடன்பாடு குறித்த பேச்சு ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து இந்த சந்திப்பு நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மினலின் தீரா இசை. இது வெள்ளிக்கிழமை 6:03 ஆயிருச்சு. இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசுறதை விட நீங்க தான் பேசணும், அதுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில சொல்ல போனா இந்த வெள்ளிக்கிழமை ஆனா மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. 6 மணிக்கு யாரும் அழைக்கிறது இல்லைங்க, 4 மணிக்கே அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து வானொலியில பேசணும்னு ஆசைக்காக எல்லாம் அழைக்கல, நம்மை நாம் பேசுறதை கேட்கறதுக்கு அங்க ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு தான், அதுக்காக தான் நிறைய பேர் அதை சொல்லிட்டு வைக்கும் போது ஒரு அழுகை ஒரு நிம்மதியோட நிறைய பேர் வந்து தொலைபேசியை வைக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் தனிமையில இருக்கும், எத்தனை பேர் மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அவ்வளோ பாரத்தை கவலைய வெறுப்ப எவ்வளவு விஷயங்களை நம்ம மனசுல சுமந்துகிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில முடிந்த அளவுக்கு உங்களுடைய அழைப்புகளை எடுக்க நாங்க காத்துக்கிட்டு தான் இருக்கோம். மனம் விட்டு பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு பலவீனம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். ஆக நீங்க மனம் விட்டு பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3:22 2:33 5:33 4:68 முக்கியமான விஷயம் இங்க நீங்க அழைத்து நான் இங்கிருந்து அழைக்கிறேன், என் பேரு இது, இல்ல உங்களுடைய வாழ்க்கை கதையில சம்பந்தப்பட்டவங்க பேரை சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு தொலைபேசியை வைக்கும் போது உங்க மனசு லேசாவது இல்ல, ஒரு நிம்மதி இருக்குதுல்ல, அப்பா கொட்டி தீத்துட்டோம் அப்படின்னு ஒரு தோணுதில்ல, அது போதும் எங்களுக்கு. உங்கள் அழைப்புக்காக இங்க நாங்க காத்து

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன், மதியம் உணவாச்சு. சோ இதோட இரவு உணவு இதுக்கு மேலதான் சாப்பிடணும்.
0: வேலையா இன்னைக்கு?
1: இன்னைக்கு நான் பேச போறதும் என்னோட தந்தைய பத்தி தான். இது வந்து எனக்கு ஒரு உறுத்தலாவும் ஒரு ஒரு பெரிய பாரமாவும் ஒரு கவலையாவும் இருக்கு. நான் ரொம்ப நாள் வந்து நான் குள்ளேதான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து எங்கயும் சொல்ல முடியாம, ஏன்னா சொன்னாக்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அவருக்கு வயசாச்சு அப்படியெல்லாம் பல காரணம் சொல்றாங்க. ஆனா அவர் வயசு இளமையா இருக்கும் போது நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, என்னன்னாக்கா தினந்தோறும் வீட்டுல சண்டை. அவருக்கு வந்து நிறைய வந்து வெளியே நான் வந்து ரொம்ப வெளிப்படையாவே என்ன சொல்லணும்னாக்கா, சொன்னாதான் வந்து என்னுடைய அந்த ஆதங்கம் வந்து தீரும். அவருக்கு வந்து நிறைய வந்து பெண்களோட தொடர்பு இருந்துச்சு, அதனால வந்து தினமும் வந்து எங்க அம்மா கூட சண்டை. அந்த ஒரு சிறு வயது வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு.
0: அதாவது எல்லா தந்தை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையும் இல்லையா?
1: ஆமா.
0: சரி,
1: அப்ப எங்க அம்மா வந்து தினம் தினம் ஒரு கொடுமையை அனுபவிச்சு இறந்தே போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அவங்க. சோ என்ன ஆச்சுன்னா, நாங்க அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு திருமணம் ஆகல, யாருக்குமே திருமணம் ஆகல. சோ அப்ப இறந்துட்டோன்னே நாங்க என்ன நினைச்சோம்னா,
0: உடம்பு சரியில்லாம இறந்தாங்களா என்ன?
1: ஆமா, உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நாங்க தினம் தினம் பார்த்தது என்னன்னு சொன்னாக்கா வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை.
0: சரி,
1: சோ இப்ப எனக்கு 41 வயசாச்சு, நினைச்சாலும் இப்ப பேசும்போது எனக்கு கலங்குது.
0: புரியுது, புரியுது சார்.
1: ஒரு தந்தையர் தினமா வந்து எல்லாரும் வந்து இந்த பாடலுக்கு எல்லாம் போடுறீங்க, மின்னல்ல அன்புள்ள அப்பா அப்பான்னு. ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் அந்த பாசம் இல்ல. அவரு இன்னமும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு 67 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப திருமணம் பண்ணிருக்காரு. ஆனா அந்த திருமணம் பண்ணது வந்து என்ன போய் வெளியே சொல்றாருன்னா, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க என்ன பாக்கல, அதனாலதான் திருமணம். அவங்களுக்கு திருமணம் பண்றதுனா பண்ணிட்டோம், அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. இப்ப என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நானும் நல்ல ஒரு அந்தஸ்து ஒரு நல்ல வேலையில இருக்கேன், என்னுடைய அண்ணனும் நல்ல ஒரு நிலைமையில இருக்காரு, என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: ஆனாலும் சார், உங்களுடைய கதைகளை கேட்கும் போது உண்மைதான், இது வந்து நிதர்சனம், இதுதான் உண்மை. அதாவது அம்மா அப்பா அப்படின்னு சொல்றோம், எல்லாரோட வாழ்க்கையிலயும் அன்ப பொழிந்து பிள்ளைகளை பாதுகாத்து பொத்தி வச்சு வளர்க்கிற தந்தை தாயை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு யோசிக்க முடியாத, இவங்க வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருந்ததா அப்படின்னு நினைக்க முடியாத பல பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த சூழல்ல நீங்களும் இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும், உங்க அப்பா செய்த அந்த தவறை என் வாழ்க்கையில செய்யவே கூடாதுன்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க இப்போ?
1: நிச்சயமா நான் என் மகன்கிட்ட சொல்லுவேன், நானு இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல தந்தையா இருப்பேன், என்னைக்குமே உனக்கு ஒரு நண்பனா இருப்பேன். அவருக்கு சிறு வயசு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல.
0: அதையும் தாண்டி உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கிறீங்களா?
1: கண்டிப்பா நான் நல்ல கணவனா இருக்கேன்.
0: கண்ணால வளரும் போது பார்த்த அந்த தவறுகள், அந்த சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல படிப்பினை கொடுத்துருக்கும் இல்லையா சார்?
1: நிச்சயமா என் மனைவிக்கும் எனக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆர்குமெண்ட் சில நேரம் இருக்கும். ஆனா என்னைக்கும் நாங்க வந்து என்னோட குழந்தை மண்ணுக்கு அதை செஞ்சதே கிடையாது. அவங்களுக்கும் என் வாழ்க்கையில நடந்த கதை நிறைய விஷயம் தெரியும், நிறைய விஷயம் நிறைய இருக்கு, சொல்லணும்னு நேரம் பத்தாது. கொடுமைகள் அந்த அளவுக்கு வந்து நிறைய இருக்கு. அப்ப அந்த இதெல்லாம் வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி என் மனைவி ரொம்ப புரிந்துணர்வு. அவங்க வந்து இத பத்தி கேட்க மாட்டாங்க.
0: அப்பாவோட இருந்து ஒரு பிள்ளைகளா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஆனாலும் ஒரு நல்ல தந்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ, அது ரொம்ப பெருமையா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. என் மகன் சின்ன வயசுதான் இருந்தாலும் அவர் வந்து விவரம் தெரியற அளவு வரைக்கும் இருந்தாலும் சரி, இதே தவறு வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு தினமும் என்னோட தினமும் நான் காலை மாலையில நான் சாமி கும்பிடும் போதும் அதான் இருப்போம். ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட நான் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவனமா இருப்பேன். ஏன்னா எனக்கு இருக்கிறதும் ஆண் குழந்தை தான் முதல்ல.
0: ஆனாலும் ஒன்றுதான் உண்மை, நல்ல விஷயங்கள் கவனிக்கப்படும் இறைவனால், அது மட்டும் ஒண்ணு. தவறுகளை பார்த்தீங்க, அந்த தவறு நடக்காம இருக்க உங்க பிள்ளைகள் ரொம்ப அழகா வளர்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
1: நிச்சயமா நன்றி. எங்க அம்மாவும் என் கூட இருந்து என்னைக்குமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, மேல எங்களை உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல செல்வ வளத்தோடையும் எல்லாமே நல்லபடியா வச்சிருக்காங்க.
0: நல்லதே நடக்கட்டும் சார்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தந்தையர் தினம், இன்னைக்கு என்னுடைய மனசு கொஞ்சம் லேசா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் சார், கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்குது. சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த தந்தையர் தினத்தை, ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைக்கும் போது.
1: மின்னலுக்கு ரொம்ப நன்றி, என் கதையை இவ்வளவு நேரம் காது கொடுத்து கேட்டது உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சி இன்னும் 24 மணி நேரம் நீங்க காது கொடுத்து போய் கேட்கும் போது நாங்க நீங்க பேசுறத கேட்கணும்ல,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி சார், உடம்பு பாத்துக்கங்க.
1: நன்றி.
0: பொதுவாகவே பெண்களுடைய உணர்வுகள் தான் பாடல்களா கேட்கப்படும், பெண்களுடைய உணர்வுகள் தான் அதிகமா பேசப்படும். ஒரு தந்தையோட உணர்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வித்தியாசப்பட்டது. ஒரு நல்ல தந்தை கிட்ட சற்று முன்பு நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி நிறைய தந்தைமார்கள் ரொம்ப பொறுப்போடு பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் சேர்ந்து ஒரு தந்தையோட உணர்வு உண்மையிலேயே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அழகான பாடல் வந்து கேட்கலாம்.

0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக இரண்டு வருக.
2: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம். கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தீனா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேயர்கள் அழைத்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயரை நம்ம சந்திப்போம். பேர் சொல்ல வேண்டாம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா?
2: சாப்பிட்டீங்களா? என்ன பேச போறீங்க?
3: என் கூட பிறந்தவங்க 8 பேரு.
2: சரி,
3: 8 பேரும்ல வந்து எல்லாமே சுயமா கல்யாணம் பண்ணி தனித்தனியா தேடிக்கு போய் சொந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் போன வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஓவர் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாம இருக்கிறது, இவங்கதான் வந்து உதவி செய்யறது அவங்க ஹஸ்பண்டுக்கு, இவங்க தான் வேலைக்கு போ, அவங்க வேலைக்கு போனாலும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க சந்தைய போட்டு அடிக்கிறது. இந்த மாதிரி இருக்கப்ப ஒரு 2 இயர்ஸா வந்து அவங்க வந்து எப்படின்னா மனநல பாதி.
2: யாரு? உங்க சகோதரி?
3: ஆமா, என் சகோதரி.
2: சரி.
3: மனநல பாதிக்கப்பட்டு அவங்க வந்து சொந்தமா பேசுறது, சொந்தமா சிரிக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல ஒரு கேரிங் அவங்கள பண்ண கிடையாது. ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ஒரு கேரிங் பண்ணலாம். அக்கா தான் வந்து இதெல்லாமே செஞ்சாங்க. அக்காவும் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு பாக்குறது எல்லாமே. ஒரு அப்புறம் இந்த அப்படி சொல்லுவாங்க, குணப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி மருத்துவ அப்படி சொல்லுவாங்க. சித்த வயசு மூலியமா கூட அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கூட போயிட்டாங்க. போய் பார்த்து அவங்களுக்கு கூடவே அவங்க ஆகல.
2: இப்போ இப்படி இருக்காங்க.
3: இப்ப இன்னும் மோசமா இருக்காங்க. அவங்க இப்பதான் ரீசெண்டா தங்கச்சி போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்கள வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா அவங்க மாமியாரை வந்து இவங்க அடிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி, ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு வீட்டுல, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி எதுவுமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மா அடிக்க போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து தங்கச்சி வந்து அடிக்க போயிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரிங்க, அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க.
2: சரி, உங்க கணவர் வீட்டுல வந்து யாரும் அவங்கள மனநல மருத்துவரை பாக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற, அவங்கள சரியா பாத்துக்கணும் அப்படின்ற எந்த முயற்சியும் எடுக்கலீங்களா?
3: எந்த முயற்சியுமே எடுக்கலக்கா. அம்மா வேணும், அம்மா ஒட்டு இருக்க முடியாத இருந்த பிள்ளைங்க இப்ப அன்னைக்கு தங்கச்சி கூட்டிட்டு வர போறப்ப அவங்களோட சன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பரவாயில்ல அம்மாவை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு பைத்தியகர ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு பார்த்தி அவர் பாய்ச்சி தங்கச்சி என்ன சொன்னோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்க அப்பா வளங்க வேலைக்கு போக மாட்டாரு, சும்மா கை காசுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு நாள் போல ஒரு நாள் சாப்பிடறதுக்கு மட்டும் பாக்குறாரு. நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடறத பத்தி அவர் யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருப்போம் அந்த 3 பிள்ளைங்க எப்படி நம்ம அங்க நம்பி விடுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா பிள்ளைங்க நம்ம கிட்ட வர மாட்டேதுங்க. நாங்க அங்கேயே இருக்கோம்.
2: இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நீங்க?
3: தங்கச்சி வந்து கூட்டிட்டு வந்துட்டோம், நம்ம வீட்டுலதான்
2: கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப அவங்க அவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க?
3: அதுதான் எனக்கே தெரியல என்ன பண்றதுன்னு. எங்களுக்கே தெரியல. ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டோம். அந்த கேங் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கான இதெல்லாமே சொன்னா அவங்க வந்து மருந்து கொடுத்தாங்க. இந்த மருந்து
2: சாப்பிட்டு அடுத்தது ஃபாலோ அப் பண்ணீங்களா இல்லையா?
3: ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க கியூர் ஆகல. அவங்களுக்கு அன்டா அந்த டைம் டாக்டர் கொடுக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனா டாக்டர் கேக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து அவரோட ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என்ன வந்து ரொம்ப இது பண்றாரு அப்படி சொல்லுவாங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த வாழ்க்கையில கூட அவங்க ரொம்ப வந்து பல பல வீடியோங்களை பார்த்து வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப அவாதமா இருக்கிறது, அதெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல.
2: ஓ சரி, இது மனநல மருத்துவர் ஷோமஸ் என்ன சொல்றாரு அப்படின்றத கேப்போம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க அதுக்கேத்த மாதிரி, இப்போ நீங்க மனநல ஆலோசகரை பாத்துட்டீங்க, ஜிஹெச்க்கு போயிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனா அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சரிங்களா? கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நல்லா தெளிவா முடிவு பண்ணுங்க. சரிங்களா? உங்க எண்கள் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தனியா பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தவங்களுடைய கதையை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா, எப்போதும் கடவுளை குறை சொல்லுவோம், ஏன் கடவுளையே எனக்கு மட்டும் இப்படி ஒட்டு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் கோயிலுக்கு போவோம், முதல்ல போனோடனே எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவா உனக்கு நன்றின்னு முதல்ல சொல்லுவோம். ஏன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது நமக்கு மிக அழகான வாழ்க்கையை தான் கடவுள் கொடுத்திருக்காரு. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுவோம். அந்த மாதிரி ஒரு அடைப்புல காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு.
0: சரி, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து ஒரு சித்தப்பா இறந்துட்டாரு போன வாரம்.
0: சரி,
1: அவரை பத்தி சொல்லணும்னு
0: சொன்னாக்கா,
1: சித்தப்பா வந்து ரொம்ப முடியாம இருந்தாரு. அப்ப அவர் இறக்க போறாருன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் பார்த்தேன், அவரை போய் பார்க்கும்போது நல்லா இருந்தாரு. நல்லா இருக்கேன்மா, நான் நல்லா இருக்கேன், எதுவும் சாப்பிடுறீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவரை போய் பார்த்து திருப்தியில நான் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே மனசு எனக்கு திருப்தியா இருந்துச்சு. அந்த பின்னரல் போகும்போது ஏன்னு சொன்னாக்கா, அவரோட தம்பி வந்து இதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப அவர் நல்லா இருக்காரு, அவர் போய் யாரும் பார்க்க வேண்டாம், ஓகேதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போய் பார்க்கறதுக்குள்ளார அவர் ரொம்ப அவர் இறந்துட்டாரு. சோ அது என்னை ரொம்ப பாதிச்சுச்சு. ஏன்னா ரொம்ப அன்பான ஒரு சித்தப்பா இவங்க ரெண்டு பேருமே. இத்தனைக்கும் வந்து அவங்க ரத்த வழி கூட இல்லை. சின்னம்மா அம்மாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணனாலதான் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு. அப்ப இன்றைக்கு அவரோட கருமாதி. அப்ப அவங்களுக்காக நான் அந்த அன்பு அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். ஐயோ, அதெல்லாம் விலை மதிக்க முடியாது. அதை நினைச்சாலே எனக்கு அந்த என்னோட 13 வயது ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அந்த பாட்டி வீட்டுல போய் இருப்போம், அந்த சித்தப்பா வருவாங்க, என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்க, சாப்பாடு ஜாமான் அதெல்லாம். அதெல்லாம் இப்ப அந்த ஃபாதர்ஸ் டே வருது. நான் நினைக்கிறேன், என் அப்பாவும் இறந்துட்டாரு, சித்தப்பாவும் இல்ல, என் கணவரும் இல்ல. அதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு துக்கம் இருந்தாலும், இதுதான் இந்த சித்தப்பாவோட இறப்பு வந்து, சித்தப்பா கூட இல்ல, அவர் பெரியப்பா வர்றாங்க, சித்தப்பாவே கூப்பிடுவோம். அந்த ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அவர் இருக்கும் போதே நம்ம போய் பார்த்தோம், அவர் நம்மள பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி பேசலாமான்னு நினைச்சேன்.
0: இல்லங்க, இல்ல, அதாவது சில பேர் இறந்தும் வாழ்றாங்க அப்படின்றாங்கல்ல, இந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகள்ல தான் இறப்பும் பிறப்பும் உலகத்துல ரொம்ப பழமையானது. அது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, இன்னமும் அவரை நினைச்சு பார்க்கும் போது ஒரு நல்ல நினைவு உங்களுக்கு வருது. நல்ல மனிதர்னு இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பாங்க. ஆக சில நேரங்களை வாழ்க்கை ரொம்ப எதுவுமே இல்லாத எல்லாம இருக்கிற நேரம் இது போன்றவர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப துணையா இருப்பாங்க. அந்த நினைவுகள் இல்ல,
1: அவருடைய
0: ஆத்மா சாந்தி அடையணும். நல்லபடியா நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நன்றிங்க.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9721-119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: தீரா இசையில் அடுத்தது நம்ம வந்து மனநல ஆலோசகர் ஷோமஸ் குமார் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் ஷோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா.
0: வணக்கம் ஷோமஸ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஷோமஸ். நிறைய கதைகள் இன்றைக்கு மூன்று நேர்களை நம்ம சந்திச்சோம்ல, அப்ப மூன்று பேருடைய சந்திப்பை கேட்டீங்களா?
1: தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான்
0: இருக்க. ரொம்ப நன்றி ஷோமஸ், ஒவ்வொரு முறையும் அழைத்து நேர்கள் பேசுறத கேட்கறதுக்கும் அவங்களுடைய அவங்களுக்கான விஷயங்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ரொம்ப முக்கியமா மூன்று பேருடைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். முதலாவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய தந்தை, அவர் கூட இருந்த அந்த கசப்பான அனுபவங்களை சொன்னார். அவர் சொல்லும் பொழுதே தெரிந்த அந்த சைல்ட்ஹுட் த்ரோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க ஷோமஸ் முதல்ல?
1: ஆமா போனா, ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், எல்லா வாழ்க்கையிலயும் வந்துட்டு எப்போதும் இனிப்பாவே இருக்காது. சில விஷயத்துல வந்துட்டு இந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்ப இவங்க வந்துட்டு அவர் சொன்ன விதத்துல வந்து என்ன எனக்கு தோணுச்சுனாக்க வந்து மேபி இன்னும் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். பட் சுருக்கமா இங்க என்ன இருக்குனாக்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ட்ரௌமா வந்து இருக்கும். அதாவது அவர் கோத்ரூ பண்ணது அவர் வாழ்க்கையில, இப்ப அதெல்லாம் நடக்க கூடாம இருக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. அவங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பேசுற, ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆள் மனசுல அந்த ஒரு காயம் வந்து இன்னும் வடுவோட இருக்கு, அது வந்து ஆறல. சோ இது வந்து என்ன செய்யணும்னா, முக்கியமா ஒரு நல்ல ஒரு கவுன்சிலரை பார்த்து அவருக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட்ல வந்து என்ன நடந்துச்சோ இதெல்லாத்தையும் வந்து பேசுறது நல்லது. அவர் வந்து மனம் விட்டு பேசினா அங்க வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். இல்லாட்டினா இவரோட வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்துட்டு இவர் வந்து நல்ல ஒரு தகப்பனா இருக்காரு, அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல, இவர் வந்து நல்லபடியா இருக்காரு. பட் என்னன்னா எப்பயும் வந்து அந்த ஒரு நம்ம சொல்லுவோம்ல ஒரு கோஷத்தோட ஒரு வாட்பாடுன்னு சொல்லுவோம், எப்போதும் வந்துட்டு அந்த ஒரு கோஷத்தோட இருப்பாரு. நம்ம வந்து அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதுனால அவரோட அந்த ட்ரௌமா வந்துட்டு அங்கதான் இருக்கும். அப்ப அந்த ட்ரௌமா வந்து போக்குறதுக்கு வந்து சைல்ட்ஹுட் ட்ரௌமா போக்குறதுக்கு வந்துட்டு

0: இருக்க மாட்டாங்க. சோ அவர் அதை செய்யலாம்
1: கண்டிப்பா. சரி, அதனை அடுத்து இரண்டாவது ஒருத்தவங்க அவங்களுடைய சகோதரியை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுடைய மனவியல் ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜிஹெச் வரைக்கும் போனோம், மருத்துவம் ஃபாலோ அப்லாம் பண்றேன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் அவங்க சொன்னது, அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு வந்தது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஷோமாஸ்? அது ரொம்ப முக்கியமா நீங்க சொல்லணும்.
0: ஆமா போன, இவங்களும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ட்ரௌமாவா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நபர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்துட்டு சிகிச்சை பெற்ற வந்துட்டு ஸ்டீல் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு. மக்கள் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, வந்துட்டு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ, அதாவது மென்டல் ஹெல்த் டிசீஸ் நம்ம கூட சொல்லுவோம், இது வந்துட்டு ஒரு நாள்ல நல்லா போற விஷயம் இல்ல. காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி இல்ல. மனதளவுல ஒருத்தவங்க பாதிச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்துக்கிற ஒரு பக்கம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எவ்வளவு நாள் இதை வந்து கோட்ரூ பண்றாங்கன்னு தெரியல. முதல் விஷயம், மெடிக்கேஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க மெடிக்கேஷன் சாப்பிடுறாங்க எதுவுமே மாற்றம் இல்லை அப்படின்னு. மாற்றம் இல்லாட்டினா டாக்டர் கிட்ட பேசினாக்கா, சைக்காட்ரிஸ்ட்ல பேசினாக்கா, அவங்க மெடிக்கேஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, திரும்பி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மெடிக்கேஷன் கொடுப்பாங்கன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி விஷயத்துல. ரெண்டாவது முக்கியமா அவங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பா இதை ஃபாலோ அப் பண்றதை தவிர்த்து அவங்க வந்து ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை வந்து இந்த ஒரு நபருக்கு வந்து உண்டாக்கி கொடுக்கணும். இந்த ட்ரௌமா எல்லாம் இவங்க கோட்ரு பண்றதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, அவங்க வேலை செஞ்சாங்கன்னா சரி இப்ப நம்ம அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் அனுப்பலாம், புது விஷயத்த கத்து கொடுக்கலாம். அவங்க வந்து திரும்பியும் வந்துட்டு அந்த ட்ரௌமால இருந்து, அந்த ட்ரௌமா இருந்துச்சுனாக்க கண்டிப்பா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். கண்டிப்பா இப்ப பாக்குற ஆண்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பா இருக்கலாம், பயமா இருக்கலாம். சோ இப்ப வந்து அவங்களுக்கு வந்து தேவை வந்து அந்த நம்பிக்கை வந்து கொண்டுட்டு வரணும். எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. முக்கியமா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சரி சமுதாயத்துக்கிட்ட இருந்தும் சரி. இதை வந்து அவங்க ட்ரை பண்ணி பாக்கலாம்.
1: ஆக அவங்க வந்து தொடர்ந்து மருத்துவரை போய் சந்திக்கணும், அதே நேரத்துல அவங்க சூழல் கொஞ்சம் அவங்க மாற்றணும் இல்லையா? இப்ப அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, அந்த வீட்டுல சூழல் கண்டிப்பா இப்ப கேட்டுட்டு இருந்த அவங்களுக்கு நிச்சயமா இதை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ அப்லாம் பண்ணணும், தொடர்ந்து அப்படி அந்த மெடிக்கேஷன் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத திரும்ப சொல்லிக்கிறோம். ஏன்னா நிகழ்ச்சியை கேட்க சொன்ன அவங்கள நானு. அடுத்ததான் மூன்றாவது அவங்க சித்தப்பா பத்தி பேசினாங்க. இருக்கும் போது நல்லவேளை நான் பாத்துட்டேன், அவர் இப்போ இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க.
0: இதை எப்பயுமே நம்ம வானொலியில பேசுவோம் போனா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா வந்துட்டு அதை தள்ளி போடாம அப்பயே மன்னிச்சுட்டு, ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில எதுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பேசாம போறது எல்லாம்? நம்மளுக்கு மனிதருக்கு நம்மளுக்கு நம்ம தான் உதவி செய்யணும்ல. அப்ப அந்த மாதிரி சமயத்துல அவங்க வந்து செஞ்ச ஒரு நல்ல விஷயம், அவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. அந்த துக்கத்திலயும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இனிப்பான விஷயம் என்னன்னாக்கா திருப்தி, அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி வந்து இருக்கு, மன நினைவோட அவங்க இருக்காங்க. சோ இதுதான் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்குள்ள வந்துட்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா கலந்து பேசுங்க. அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வந்து அந்த இஷ்யூ வந்து இன்னும் பெருசா தான் போகும் தவிர அதுக்கான சொல்யூஷன் இல்ல. நீங்க வந்து அதை விட்டு ஓடுறீங்களே தவிர அதுக்கான சொல்யூஷன் நீங்க தேடல.
1: கண்டிப்பா. சரி, ஆக அவங்களுடைய திருப்தி வந்து இருக்கும் போதே இருப்பவர்களை மதித்து அவங்கள்ட்ட அன்பு செலுத்துவோம் அப்படின்ற ஒரு அழகான விஷயம் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஷோமாஸ் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.
0: நன்றி.
1: வணக்கம். அவர்தான் ஷோமஸ் குமார், மனநல ஆலோசகர். நிச்சயமா இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கையை நல்லபடியா எல்லாரும் வாழ்வோம். இது அறிவுரைலாம் கிடையாது, நிறைய பேர் பேசுறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அழகாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு, அடுத்தவங்க அழகாக்க போறது கிடையாது. அதை நம்பிக்கையானவர்களிடம் மனம் விட்டு பேசுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 மலேசிய வருகை ஆண்டை ஒட்டி உள்ளூர் பாரம்பரியம், கலை, பண்பாடு ஆகியவற்றின் பன்முகத்தன்மையை மையப்படுத்தும் சித்ரவரணா நிகழ்ச்சி அடுத்த மாதம் 24 முதல் 26 வரை மிருடேகா சதுக்கத்தில் மீண்டும் களை கட்ட உள்ளது. இந்த கொண்டாட்டம் உள்ளூர் வெளியூர் பார்வையாளர்களின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டூரிசம் மலேசியா கூறியது. நீதித்துறையின் மிகவும் மதிப்புமிக்க சொத்தாக மக்களின் நம்பிக்கை திகழ்கிறது. எனவே உயர்நெறி, பொறுப்புடைமை, சீரான நடைமுறை ஆகியவற்றின் மூலம் அது பேணப்பட வேண்டும் என்று தேசிய தலைமை நீதிபதி துன்வான் அஹமத் ஃபாரித் வான்சாலி கூறினார். நீதித்துறை தலைவர்கள் கடினமான முடிவுகளை எடுக்க தயாராக இருக்க வேண்டும். அத்துடன் அடுத்த தலைமுறையினருக்கு அதிக நம்பிக்கை பெறும் வலிமையான அமைப்பை கட்டி எழுப்ப பாடாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சாங்லோனில் வாகனம் கழுவும் கடையை நடத்தி வருவதாக நம்பப்படும் ரோஹிங்யா ஆடவர் ஒருவரை சாலை போக்குவரத்து துறை JPJ கைது செய்துள்ளது. பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அந்த 49 வயது ஆடவருக்கு எதிராக 13 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கெடா JPJ இயக்குனர் ஸ்டீன் வென்லுத்தாம் தெரிவித்தார். ஹொர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் இன்று 25 வர்த்தக கப்பல்கள் அதனை கடந்து சென்றுள்ளன. ஏப்ரல் மத்திக்கு பிறகு இதுவே அதிகமான எண்ணிக்கை என்று கடல்சார் கண்காணிப்பு நிறுவனம் கூறியது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையின் கீழ் ஈரானும் அமெரிக்காவும் அந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை மீண்டும் திறக்க ஒப்புக்கொண்ட பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டது. யுக்ரைனுக்கு உளவு பார்த்த குற்றத்திற்காக ரொமேனிய நாட்டவருக்கு ரஷ்யா 15 சிறை தண்டனை விதித்துள்ளது. சோச்சியில் முக்கியமான வான் தற்காப்பு அமைப்புகளின் இருப்பிடத்தை கண்டறிய கேஃபுக்கு உதவிய குற்றத்திற்காக டேவிட் ஏட்ரியன் கெர்ச்சோவுக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் FSB பாதுகாப்பு சேவை நிறுவனம் தெரிவித்தது. விளையாட்டு பூப்பந்து. தேசிய ஆடவர் இரட்டையர் பிரிவில் செய்யப்படும் பெரும் மாற்றம் இடரை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்று தலைமை பயிற்றுநர் ஹேரி இமான் பேகாடி ஒப்புக்கொண்டார். இருந்தும் சிறந்த இணையினரை அடையாளம் காண இதுபோன்ற துணிச்சல் மிக்க நடவடிக்கை அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

2026 உலக கிண பெருவிழாவின் கோலாகலத்தில் உலகம் மூழ்கியிருக்கும் இந்த நேரத்தில் பன்னாட்டு அரசதந்திர அரங்கில் உலகின் புவிசார் அரசியல் போக்கை மறுவரையறை செய்யக்கூடிய மற்றொரு முக்கியமான விவகாரமும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. 110 நாள்களுக்கும் மேற்பட்டு நீடித்து வரும் நெடுநாள் பதற்றத்துக்கு முடிவு கட்டும் நோக்கில் நேற்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட 14 அம்ச வரைவு புரிந்துணர்வு உடன்பாட்டின் மீது உலகின் கவனம் இருந்தது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட நிலையில் அதன் செயலாக்கம் தொடர்பான தொடக்கநிலை பேச்சு இன்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டது ஒருபுறம் இருக்க அனைவரின் கவனத்தை ஈர்த்த கூறுகளும் உள்ளன. டிரம்ப் அந்த வரைவு புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டது வர்சாயல் அரண்மனையில். முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த 1919 வர்சாயல் உடன்படிக்கை கையெழுத்தான இடமாக உலக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட இடம்தான் வர்சாயல் அரண்மனை. போரில் தோற்ற நாடு என்ற வகையில் ஜெர்மனி ஒரு காலத்தில் கடுமையான நிபந்தனைகளை ஏற்க கட்டாயப்படுத்தப்பட்டதும் இதே அரண்மனையில். அந்த வரலாற்று சம்பவம் நடந்து 100 மேற்பட்ட காலத்திற்கு பிறகு வட்டார நிலைத்தன்மைக்கும் உலக பொருளாதார பாதுகாப்புக்கும் மிரட்டலாக இருந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு 14 லூயிஸ் மன்னர் வாழ்ந்த அந்த அரண்மனை மீண்டும் சாட்சியாக அமைந்துள்ளது. இது தற்செயலா எதிர்பாரா ஒன்றா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, ஈரானின் பொருளாதாரத்தை மீளமைக்கும் நோக்கில் குறைந்தது 300 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற உடன்பாடும் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் அடங்கியுள்ளது. இந்த பெரும் நிதி 20 போர்களுக்கு பிறகு ஐரோப்பாவில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார மீட்பு முயற்சிகளை பலரின் நினைவுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் இம்முறை அதன் நோக்கம் மாறுபட்டதாக உள்ளது. பொருளாதார நெருக்கடியையும் நீடித்த மோதலையும் எதிர்கொண்டுள்ள ஒரு நாட்டின் நிலைத்தன்மை மீட்டெடுக்கப்பட வேண்டும். சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை 60 நடைபெறும் கலந்தாய்வின் போது மேலும் முழுமையானதும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுமான இறுதி உடன்படிக்கையை உருவாக்கும் வாய்ப்பை அதிகமாக கொண்டுள்ளது. ஏனெனில் அடுத்த 5 அமெரிக்காவில் மத்திய தவணை தேர்தல் திட்டமிடப்பட்டுள்ளது. பில்லியன் கணக்கான டாலரை விழுங்கும் அந்த நெருக்கடி நீடித்து அது வாஷிங்டனின் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை எனில் டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி தனது பெரும்பான்மையை இழக்க நேரிடும். உண்மையில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலும் இந்த மோதலில் தோல்வியை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அதேவேளை தெஹ்ரானை அடிப்பணைய வைப்பதற்கான வழியை ஆராய முடியாமல் திணறி வருகின்றன. எனவே அமைதி உடன்படிக்கையை முன்வைப்பதே பாதுகாப்பான ஒரே வழி. மேற்காசியாவில் பெரும் மாற்றத்தின் தொடக்கத்தை உலகம் தற்போது காணக்கூடும் என்று பன்னாட்டு புவிசார் அரசியல் நிபுணர்கள் மேத்யூ கெய்னிக்கும் ஜோஷ் லிப்ஸ்கியும் கூறுகின்றனர். இருப்பினும் கையெழுத்திடப்பட்ட அந்த ஆவணம் வெறும் முதல்கட்ட நடவடிக்கையே ஆகும். இருதரப்பும் அந்த உடன்படிக்கையை களத்தில் செயல்படுத்தும் போதே உண்மையான வெற்றி மதிப்பிடப்பட வேண்டும். அரசியல் ஆய்வாளர்கள் பன்னாட்டு பார்வையாளர் ஆகியோரின் விளக்கங்கள் எதுவாக இருப்பினும் உலகளாவிய விநியோக நெருக்கடியால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உலக சமூகத்திற்கு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நிவாரணம் அளிக்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான சில முதன்மை சிக்கல்களை களைய இது வழிவகுத்துள்ளது. கலந்தாய்வு காலத்தில் ஈரான் மீதான சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை உலகின் முக்கிய ஆற்றல் தடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹார்மஸ் நீரிணையில் கடல் வர்த்தக போக்குவரத்தின் பாதுகாப்பிற்கு தெஹ்ரான் உத்தரவாதம் அளிக்கிறது. புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தில் இந்த முன்னேற்றம் உலகளாவிய எண்ணெய் விநியோக தடைகள் குறித்த அச்சங்களை தணிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இத்தகைய அச்சங்கள் முன்பு கணிக்கையலாத சந்தைத்தன்மையை உருவாக்கியதோடு உலக பொருளாதாரத்திற்கான இடர்களை அதிகரித்திருந்தன.
ஹார்மஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறப்பது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு மட்டுமின்றி அந்த வட்டாரம் முழுவதும் வர்த்தகம், ஆற்றல் ஆகிய பரிமாற்றங்களின் நிலைத்தன்மையை சார்ந்துள்ள உலக பொருளாதாரத்திற்கும் நன்மை அளிக்கும். இருந்தும் இது நிலைக்குமா? மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலின் மற்றொரு தற்காலிக முடிவாக மட்டும் அமையுமா என்பதை உலகம் உற்று நோக்கும் நிலையில் உண்மையான சவால்கள் காத்திருக்கின்றன. எவ்வாறாயினும் தற்போதைக்கு கணிக்க இயலாத உலகளாவிய சூழலுக்கு நடுவே அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை உலகம் புதிய நம்பிக்கையாக பார்க்கிறது. மேலும் பதற்றத்தை கையாளும் ஆற்றல் அரசு தந்திரத்துக்கு உள்ளது என்ற நம்பிக்கையும் பிறந்துள்ளது. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளோடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: உள்வாங்குவீங்க. ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆமாங்க, பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணும், உங்க பாசம் மட்டும் போதும் அப்படின்னு முழு பாசத்தோடு எங்களுக்காக அழைத்து கொண்டிருக்கும் உங்களுக்காக நாங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அங்க அழைக்கலாம், நீங்கள் பாட்டு கடையில பாடலை விரும்பி கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26. கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:26.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-97-21-19.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: புவனேஸ்வரன்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
4: நீலாய்.
2: சொல்லுங்க, நீலாயில மழையா?
4: நீலாயில மழை பெஞ்சு உற்று சென்றாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வேலை முடிஞ்சு.
2: அப்படிங்களா? சரி, பயணத்தோட என்ன பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு?
4: பயணத்தோட நிறைய பாட்டு கேட்கலாம், ஆனா எனக்கு தோன்ற பாட்டு வந்து இந்த கல்கி படத்துல இருந்து எழுதுகிறேன் ஒரு கடிதம்னு ஒரு பாட்டு வரல.
2: ஏன் அந்த பாட்டு?
4: அந்த பாட்டு ஏன்னா எங்களுக்கு பல வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்தது. சோ அந்த ஒரு ஏக்கம் வந்து அது மறக்க முடியாத அனுபவம்னால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: பொதுவாகவே தந்தைக்கு வாழ்த்துகள் சொல்றத விட தந்தையர்களோட உணர்வுகள் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க.
4: ரொம்ப நன்றி.
2: ஆக உங்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். எத்தனை பிள்ளைங்க?
4: ரொம்ப ஒரு பையன்
2: ஒருத்தர் இருக்கிறாரு. எப்ப பிறந்தாரு?
4: போன வருடம்.
2: போன வருஷமா? என்ன ரொம்ப செல்லமா என்ன?
4: நன்றி,
2: பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க.

0: அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சித்ரா பாடின ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு போனார் ஒருத்தர். ஆக நிறைய நேர்கள் அழிச்சிட்டு இருக்கிறாங்க, புதிய நேர்களையும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, தூரமாக உள்ளவங்க, வெளியிடங்களில் உள்ளவங்க, ஏன் வெளிநாடுகளில் உள்ளவங்களும் கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக ஏற்கனவே முயற்சி பண்ணுங்க, போன வாரம் தான் பேசினேன், 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனால் ஒன்று தான், உங்களுடைய எண்கள் நாங்கள் பார்க்கலாம், தாராளமாக வாங்க. பாட்டுக்கடை என்பது உங்களுக்கான ஒன்று, ஆனாலும் எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்றது தான். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க.
1: ஹலோ, வணக்கம். மின்னலத்தா நந்தினி பேசுறேன்.
0: நந்தினி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிரம்பான் பொண்ணு, ஆனா சிரம்பானுக்கு போய் கொண்டு இருக்கிறேன் வேலை முடிஞ்சு.
0: எங்க இருந்து எங்க போய்கிட்டு இருக்கீங்க?
1: கேரள இருந்து சிரம்பானுக்கு.
0: ஓ, தினமும் அப்படி பயணம் பண்றீங்களா?
1: ஆமா, தினமும் பயணம் பண்றேன்.
0: நல்லா சுவையா இருக்குமே பயணம்.
1: ஆமா, காலையில 2 hour டிராபிக்ல மாட்டுறது, மதியம் 2 hour.
0: கேட்கும் போதே எவ்வளவு இனிமையா இருக்கு போங்க. ஆனாலும் இந்த மாதிரி சூழ்நிலை கூப்பிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டே பேசுற உங்களுக்கு ஒரு 10 பாட்டாவது பாட்டுக்கடையில இருந்து குடுக்கணும். பரவாயில்ல, ஒண்ணுதான் கொடுக்க முடியும். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா குடுக்கறோம்.
1: டூயட் படத்துல இருந்து அஞ்சலி பாட்டு கூட போடலாம். ஆமா,
0: எஸ்பிபி குரல் வந்து எல்லா பாட்டுலயும் நல்லா இருக்கும்.
1: ஆமா, அவரோட குரும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும்
0: உண்மைதான், உண்மைதான். சரி, கண்டிப்பா எஸ்பிபி நினைவுபடுத்திட்டீங்க, வேற கண்டிப்பா அந்த பாடலை கேட்கலாங்க.
1: ரொம்ப நன்றி.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மனமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026 ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக, திரண்டு வருக.
6: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-9072-9199.
7: ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் போனா.
8: யார் பேசுறீங்க?
7: ராகா பேசுறேன்.
8: ராகா பேரு ராகா தானா உங்க பேரு?
7: ராகவேந்திரா, ஆனா எல்லாரும் ராகா ராகான்னு கூப்பிடுவாங்க.
8: சரி சொல்லுங்க ராகவேந்திரா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
7: இப்ப நான் கூச்சிங்ல இருக்கேன், ஹோம் டவுன் கேல்ல.
8: கூச்சிங்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்களா?
7: ஆமா.
8: ஓ, உங்களுக்கு வழிவிட்ட நம்ம நேயர்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு கூச்சிங்? நல்லா இருக்கா?
7: ஆக்சுவலி நானே ரொம்ப நாளா மினல் எஃப்எம்க்கு கால் பண்ணுவேன், ஆனா இந்த பாட்டு கடை எனக்கு கிடைச்சதே இல்ல. சீன்ஸ் இந்த நியூ ஷோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு.
8: சரி, ரொம்ப சந்தோஷங்க அங்கே இருந்து கூப்பிட்டதுக்கு. என்ன பாட்டு வேணும் அங்கிருந்து உங்களுக்கு?
7: போனா எனக்கு ஜோடியில இருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணி வேணும்.
8: சரி, அது ரெண்டு வெர்ஷன் இருக்கும்ல, ஹரியரன் பாடினது ஒண்ணு இருக்கும், ஸ்ரீனிவாஸ் இருக்கும். எது வேணும் உங்களுக்கு?
7: எனக்கு ஸ்ரீனிவாசன் அவரு பாடினது வேண்டும்.
8: ஆனா ஸ்ரீனிவாஸ் முடிச்சிட்டோனே பெண் குரல் வந்துரும, பரவாயில்லையா?
7: பரவாயில்ல போனா.
8: ஓ, ஹரியரன்னா ஆண்கள் பாடின பாட்டா இருக்கும், அது கேக்குறேன் உங்ககிட்ட.
7: எனக்கு ரெண்டு வெர்ஷனும் வேணும், ஐ மீன் மேலும் வேணும் ஃபீமேலும் வேணும்.
8: அப்ப ஸ்ரீனிவாசும் ஸ்ரீனிவாஸ் பாடின பாட்டு உங்களுக்கு கொண்டு வரலாமா?
7: ஆமா, ஓகே கேன்.
8: சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்கன்னா?
7: இல்ல இல்ல போனா, நானே கேட்டுக்கிறேன்.
8: ஒரு பரிதாபமான குரல் கடைசியா வந்துச்சு பாருங்க. சரி, சந்தோஷமா கேளுங்க. சரியா?
7: நன்றி போனா, தேங்க்யூ வெரி மச்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19.
1: ஹலோ, வணக்கம். டேவிட் பேசுறேன். மோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். பயணமோ?
1: ஆமா, இப்பதான் சைபேஜ் அல்லது பயணம் முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு ஏத்திட்டு போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு.
2: ராஜாங்கு, நிறைய பேர் பயணத்துல இருந்தா கேட்டு இருக்கீங்க. சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அமைதி அமைதி படையில இருந்து சொல்லி வீடு வெண்ணி நீலவே, அந்த பாடல்.
2: சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: அனைத்து தந்தைகளுக்காகவும்.
2: சொல்லி வீடு வெள்ளி நிலைவுக்கும் தந்தைகளுக்கும் சம்பந்தமே இல்லையே, என்னது இது? எங்கேயோ இடிக்குது.
1: சரி, யாரை அனைத்துக்கும் போடுங்க, அனைவருக்கும்.
2: அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி. சரி, பாட்டு தானே, பாட்டு கடைக்கு வந்தாச்சு. யாருக்காக இருந்தா என்ன, எல்லாருக்கும் போட்டோம். சரியா?
1: எல்லாருக்கும் போட்டோம்.
2: சரி, என்ன தந்தைகளுக்காக கேப்பமா? நன்றி.

தீனா இசை ஒரு நிறைவுக்கு வந்துருச்சுங்க. நிறைவு பாடலும் நம்ம கேட்க போறோம். கண்டிப்பா நிறைவு பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. இந்த அளவோடு உங்க எல்லாருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். புவனா வீரமோகன். அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துகள்.

ஆண்டு ஒத்துழைப்பை குறிக்கும் வகையில் உள்ளது என்று பிரதமர் அலுவலகம் கூறியது. சுகாதார அமைச்சு மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவதில் பயிற்சியையும் மேம்பாட்டு திட்டங்களையும் பாதிக்கும் நிர்வாக தடைகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை களையும் இறுதிக்கட்டத்தில் தற்போது உள்ளது. அந்த வகையில் அதிக நிபுணர்களை உருவாக்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதில் சில தடைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறினார். ஜோஹர் பாரு பண்டார் டத்தோன் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது எண்ணெயையும் சிவப்பு சாயத்தையும் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் தலைக்கவசம் அணிந்திருந்த இருவரை காவல்துறை தேடி வருகிறது. மறைக்காணி காட்சிகளின் அடிப்படையில் அந்த சந்தேக நபர்கள் இருவரும் பின்னிரவு மணி 3:34 உணவகத்திற்கு வந்தது தெரிய வந்துள்ளது என்று அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ராவ் சலாமட் கூறினார். இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி வரும் 21-22 அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனியை சிறுமைப்படுத்தும் வகையில் பேசியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் போரினால் ஏற்படும் செலவினத்தையும் பிற செலவுகளையும் ஈடுகட்ட $80 பில்லியன் அங்கீகரிக்குமாறு அமெரிக்க தற்காப்புத்துறை நாடாளுமன்றத்திடம் கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்தது. தற்காப்பு துணை அமைச்சர் ஸ்டீவன் ஃபென்பர்க் இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக அது மேலும் கூறியது. விளையாட்டு. மலேசிய தேசிய சைக்கிளோட்ட கூட்டமைப்பு PKBM நுட்ப இயக்குநர் ஜான் பீஸ்லி 2027 வரை அப்பதவியில் இருப்பார் என்று PKBM தலைவர் டத்து அமர்ஜித் சிங்கில் தெரிவித்துள்ளார். பீஸ்லி பதவி விலகுவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. ஏனெனில் நடப்பு ஒப்பந்தம் முடிந்த பிறகே அவர் பதவி விலக திட்டமிட்டுள்ளதாக டத்து அமர்ஜித் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸுக்கும் துர்க்மெனிஸ்தான் அதிகாரிகளுக்கும் இடையேயான வியூக ஒத்துழைப்பு, இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதாரம், ஆற்றல் ஆகிய உறவுகளில் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஃது இரு நாடுகளுக்கும் இடையேயான 30

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய தகவல்கள் பாடல்கள் எல்லாமே நாங்க கைவசம் வைத்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருந்து அனைத்தையும் கேளுங்க. இப்போ வாங்க தொடக்க பாடல் நாகூர் பாபு மற்றும் மது பாலகிருஷ்ணன் கொண்டு வரும் பாடலை நாம் கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.

மெஹுனா அப்படின்னு பாடலை முடிச்சிருந்தாரு. சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, ரணபாலியில் மம்மி வில்லனின் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குங்க. சரி, டாலிவுட் பக்கமா என்னதான் நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கலாம்னு உங்களுக்காகவும் கொண்டு வந்திருந்தோம். விஜய் தேவர் கொண்டா ராஷ்மிகா மந்தனா நடிக்கும் ரணபாலி அப்படின்ற தமிழ் தெலுங்கு உட்பட 5 மொழிகளில் உருவாகும் இந்த படத்தை ராகுல் சாகித்யன் இயக்கியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் மூலமா அவர் இந்தியாவில் அறிமுகமாகி இருக்காரு. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து வெளியிட்டுள்ள ராகுல் சங் கிருத்தியன் படத்தில் அவரின் தாக்கம் குறித்து பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த அவர் அப்படி பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா, த மம்மி அப்படின்ற ஹாலிவுட் படம் மூலமா பிரபலமான அர்னால்ட் அப்படின்றவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து தமிழ் திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்த காலத்துல மம்மி எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிச்ச படங்கள்ல ஒன்றாக இருந்தது. அதில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரமும் எனக்கு பிடிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக வில்லன் கதாபாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படமும் சரி, இந்திய திரையுலகுக்கு வருவதும் சரி, என் மனசுல ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அர்ஜென்டினா கேம் நடந்துச்சுல, அதுல வந்து மெஸ்ஸி வந்து மூணு கோல் அடிச்சு ஹேட்ரிக் ஆனாரு. கேமே பாக்காதவங்க எல்லாம் அவர் அப்படி விளையாண்டாரு இப்படி விளையாண்டாரு புகழ்ந்தாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேம் பாக்கும்போது அவருக்கு ஃபுல்லா பந்து அவர் கொடுக்கும் போது அவர் கோல் அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குது.
2: சரி, இப்ப அவங்க எல்லாம் பேசுறாங்களே கருத்து சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: பிரஷர் ஏறிடும். கேம் பாத்திருக்கேன் மோத இல்ல பாக்கல, பாக்காம எப்படி பேசுறீங்க? அந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்குல. நான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இப்ப கூட கால கேம் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா கேமும் விடாம பாத்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த பிளேயர் எப்படி ஆடுறாங்க. ஒரு அளவுக்கு பாக்குறோம், நம்மளும் ஃபுட்பால் ஃபேன், ஃபுட்பால் ஆடுறோம் அப்படின்னு சொல்றப்ப. பட் ஆனா அது பாக்காம இப்படி தான் அந்த டீம் த்ரோ இல்லாச்சு இவன் டீம் இல்லன்னு சொல்லும் போது நமக்கு எங்கேயோ இல்ல நான் கேம் பாருங்க அது அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த பிரஷர் வந்துடும்.
2: அப்படிப்பட்ட திடீர் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: தயவு செஞ்சு கொஞ்சம் கேம் பாருங்க,
3: பாத்துட்டு கருத்து சொல்லுங்கன்றீங்க.
1: பாத்துட்டு கருத்து சொல்லுங்க, இல்ல உங்க ஃபேவரட் டீமோட கேம் வச்சு பாருங்க. சில பேர் வந்து எனக்கு பிரேசில் ரொம்ப பிடிக்கும் ஆனா கேம் பாத்தீங்களா இல்ல தூங்கிட்டேன்னு வாங்க.
2: ரொம்ப ரொம்ப எதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கலாம். எங்க ஒரு மூணு விளையாட்டாளர்கள் பேர் சொல்லுங்க.
1: பழைய பேரா சொல்லுவாங்க, ரோபர்ட்டோ கார்லோஸ், ரோமாரியோ.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

தங்கும் விடுதிகள்ல பாத்தீங்கன்னா இந்த துண்டாலான இந்த அன்னங்களை வந்து மடிச்சு மடிச்சு வைத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எங்கேயாவது தங்க போகும்போது, கொஞ்சம் விலை உயர்ந்த இந்த தங்கும் விடுதிகளுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, நிச்சயமா இந்த அன்னத்தை வந்து துண்டால செய்து இந்த மெத்தையின் மேல் அழகுபடுத்தி இருக்கிறத நம்ம அதிகமா பார்த்திருப்போம். இதற்கு அழகுபடுத்துறது அப்படின்ற காரணம் இருந்தாலும் இதற்கு பின்னாடி சில அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்னங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அன்பு, அமைதி, வரவேற்பு, இதனுடைய குறியீடாக தான் கருதப்படுது இல்லையா. அதனால பல சொகுசு இந்த தங்கும் விடுதிகள்ல பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை அன்போடு வரவேற்க வந்து இந்த மாதிரி வடிவங்களை அறையில் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட அறையிலும் நீங்க வந்து துணிகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்த மாதிரி அழகுபடுத்தி வைத்துக் கொள்ளும் போது, நீங்க உங்களுடைய அறைக்கு திரும்ப வரும்போது உங்களுடைய தூக்கத்தின் அளவீடு, அதாவது சில சமயங்கள்ல தூங்குன மாதிரியே இல்லைங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி நமக்கு பிடிச்ச விஷயங்களால நம்ம அறைய அழகுபடுத்தும் போது நம்முடைய தூக்கம் கூட 20 விழுக்காடு இன்னும் அதிக சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன அன்னத்தை மடிக்கு வாங்க கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னம்தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கிற விஷயங்களை உங்க படுக்கை அறையில் வைக்கும் போது உங்க மனசுக்கு அமைதியா இருக்கும், நல்ல தூக்கமும் கிடைக்கும் என்று சொல்றாங்க.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க. அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். கார்த்திக் மற்றும் சாரலதா மணி அடுத்ததாக அடுத்த பாடலை கொண்டு வராங்க. அந்த பாடல்களை நாம கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகள், அதனைத் தொடர்ந்து பாடல்கள் தகவல்கள்னு சொல்லி எல்லாம் கேட்ட பிறகு 10 மணிக்கு மேல உங்களுக்காகவே தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியும் இன்றைக்கு ஒலிபரப்பாக உள்ளது. என்ன தலைப்பு அப்படின்றத செய்திகளுக்கு பிறகு சொல்றோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நாம அடுத்த பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

பெட்ரோனாஸ் துர்க்மெனிஸ்தான் வியூக ஒத்துழைப்பு பொருளாதாரம் ஆற்றல் உறவுகளில் புதிய தொடக்கம். ரஷ்ய சந்தை ஊடுருவல் மலேசியர்கள் அதிகபட்ச பலனடைய இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாசுக்கும் துர்க்மெனிஸ்தான் அதிகாரிகளுக்கும் இடையேயான வியூக ஒத்துழைப்பு, இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதாரம் ஆற்றல் ஆகிய உறவுகளில் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த உடன்படிக்கை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துர்க்மெனிஸ்தான் அதிபர் சர்தார் பிரடி முகமடோவ் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த அடைவு நிலை இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஆணிவீராக விளங்கும் ஆற்றல் துறையில் மலேசியாவுக்கு

0: துருக்மெனிஸ்தானுக்கும் இடையேயான 30 ஆண்டு ஒத்துழைப்பை குறிக்கும் வகையில் உள்ளது என்று பிரதமர் அலுவலகம் கூறியது. காசானில் எட்டப்பட்ட மலேசியா ரஷ்யா ஒத்துழைப்பு ஆற்றல், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், ஹலால் ஆகிய துறைகளின் விரிவாக்கத்தையும் உள்ளடக்கியுள்ளது. பன்னாட்டு அரங்கில் உள்ள ஒவ்வொரு இடமும் வாய்ப்பும் ஆராயப்பட்டு முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பலன்கள் மலேசியர்களுக்கு திரும்ப கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். தனது மோஸ்கோ பயணம் நாட்டிற்கு பலனளிக்கும் சில முக்கியமான வியூக சந்திப்பை உள்ளடக்கியிருந்ததாக நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பில் இரு தலைவர்களும் எரிபொருள் உள்ளிட்ட ஆற்றல் விநியோக பாதுகாப்பிற்கான நீண்டகால கடப்பாடு என இருதரப்பு வியூக ஒத்துழைப்பு குறித்து கலந்தாய்வு செய்தனர். மலேசிய ஊடக கிளப் கூட்டமைப்பு GKMM உறுப்பினராக உள்ள மாநில ஊடக கிளப் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு அமைச்சு 10,000 ரிங்கேட்டை நன்கொடையாக வழங்கியது. அதேவேளை ஊடகத்தார் நலன் தொடர்பான செயல்பாடுகளையும் திட்டங்களை மேற்கொள்வதற்காக GKMM-க்கு 30,000 ரிங்கேட் வழங்கப்படுவதாக அமைச்சர் டத்தோ ஃபமிஃபாடில் தெரிவித்தார். ஊடக பணியாளர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களை முன்னிலைப்படுத்துவதற்கும் நாட்டின் ஊடகத்துறையின் எதிர்காலம் குறித்த அவர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் GKMM முக்கிய தளமாக விளங்குகிறது. பினாங்கில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான மலேசிய ஊடக பயிற்சி முகாம் 2.0 நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். சுகாதார அமைச்சு மருத்துவ நிபுணர்களை உருவாக்குவதில் பயிற்சியையும் மேம்பாட்டு திட்டங்களையும் பாதிக்கும் நிர்வாக தடைகள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை களையும் இறுதிக்கட்டத்தில் தற்போது உள்ளது. அந்த வகையில் அதிக நிபுணர்களை உருவாக்கும் செயல்முறையை விரிவுபடுத்துவதில் சில தடைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் கூறினார். நாட்டில் சுமார் 11,000 சிறப்பு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுவது குறித்து அவர் கருத்துரைத்தார். இது மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதில் பொது சுகாதார அமைப்பின் திறன் குறித்த கவலையை தூண்டியது. மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் எம்டெக்கின் புதிய நிர்வாகம் சாரா தலைவராக புகழ்பெற்ற தொழில்நுட்ப தொழில் முனைவரும் MOL குளோபல் நிறுவனத்தின் தோற்றுநருமான கணேஷ்குமார் பங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்குதல், இலக்கவியல் தளங்களை விரிவுபடுத்துதல் போன்றவற்றில் கணேஷ்குமாருக்கு பரந்த அனுபவம் உள்ளது. எனவே அரசின் முன்னுரிமைகளை தொழில்துறை செயல்பாடுகளுடன் ஒன்றிணைக்கும் எம்டெக்கின் திறனை அவரது நியமனம் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார். கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் இயக்குநர் வாரிய உறுப்பினராகவும் இருந்து வரும் கணேஷ்குமார் பேனட் நிறுவனத்திலும் இதர நிறுவனங்களிலும் தற்போது வாரிய உறுப்பினராக உள்ளார். பன்னாட்டு பயணிகளின் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான வளர்ச்சி 2026 மலேசிய வருகை ஆண்டு இயக்கத்தின் கீழ் முதன்மை வட்டார நுழைவாயிலாக மலேசியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் MAHB தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA கடந்த மாதம் 3.6 மில்லியன் வெளியூர் பயணிகள் உள்ளிட்ட 4.9 மில்லியன் பயணிகளை பெற்றுள்ளதாக அது மேலும் கூறியது. இஃது 2025 இதே காலகட்டத்தில் 3.6 மில்லியனாக இருந்தது. அந்த மாதத்தில் மலேசிய விமான நிலையங்களின் வலையமைப்பு முழுவதும் மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 7.9 மில்லியனை எட்டியது. இதற்கு தொடர்ந்து வலுவாக இருக்கும் பன்னாட்டு விமான இணைப்பு பங்களித்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய மோதல் ஏற்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் எதிர்கொள்ள தெஹ்ரான் தயாராக உள்ளது. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சு நீடித்த போதிலும் வாஷிங்டன் மீது தங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்று ஈரானின் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை குழு ஊடக தொடர்பாளர் இப்ராஹிம் ரசாய் வலியுறுத்தினார். முந்தைய அனுபவம் காரணமாக எந்த ஓர் அரசு தந்திர உடன்படிக்கையை மதிப்பீடு செய்வதில் தெஹ்ரான் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் அமெரிக்காவுடனான பேச்சில் ஈரான் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் ரசாய் தெரிவித்தார். ஈரான் போரினால் ஏற்படும் செலவினத்தையும் பிற செலவுகளையும் ஈடுகட்ட $80 பில்லியன் அங்கீகரிக்குமாறு அமெரிக்க தற்காப்புத்துறை நாடாளுமன்றத்திடம் கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்தது. அமெரிக்காவில் எண்ணெய் விலைகளும் பணவீக்கமும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளன. இந்நிலையில் மேற்காசிய போருக்காக அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி செலுத்துவோரின் பில்லியன் கணக்கான டாலரை கொட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் அமெரிக்கரிடமிருந்து டிரம்ப் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளார். இவ்வேளை புதிய போர்க்கால செலவின சட்ட வரைவை நாடாளுமன்றம் நிறைவேற்றாவிட்டால் வரும் மாதங்களில் செயல்பாடுகளுக்கான நிதி தீர்ந்து போகும் அபாயம் உள்ளதாக பென்டகோன் தலைவர்கள் கூறினர். இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி June 21-22 அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி குறித்து அவதூறாக பேசியதைத் தொடர்ந்து அவர் அப்பயணத்தை ரத்து செய்திருப்பதாக கூறப்படுகிறது. G7 மாநாட்டின் போது மெலோனி தன்னிடம் நிழல் படம் எடுக்க கெஞ்சியதாகவும் அவர் மீது பரிதாபப்பட்டு ஒப்புக்கொண்டதாகவும் டிரம்ப் கூறினார். இந்நிலையில் தானும் இத்தாலியும் யாரிடமும் கெஞ்சியதில்லை என்று மெலோனி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆஸ்திரேலிய பெருநிலத்தில் சந்தேகத்திற்குரிய முதல் H5N1 பறவை காய்ச்சல் நிறுவு கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட இடம்பெயர்ந்த பறவை மீது தொடக்க சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பறவை காய்ச்சல் தொற்று இருக்கலாம் என சந்தேகப்படுவதாக தொடக்க முடிவு காட்டுவதாக மத்திய வேளாண் மீன்வள வனத்துறை அமைச்சர் ஜூலி கோலின்ஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விளையாட்டு கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM தேசிய அணியின் பயிற்சி ஊழியர்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதன் மூலம் சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள எடுத்த முடிவு உள்ளூர் கார்பந்து துறையில் பெரும் மாற்றத்தை குறிக்கும் மிக ஆக்ககர நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பு தற்போது பெரும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இந்த அதிரடி நடவடிக்கை குறிப்பதாக உள்ளூர் விளையாட்டு ஆய்வாளர் ஜக்கரியா ரஹீம் கூறினார். 26 உலகக்கிண்ண கார்பந்து. பெல்ஜியத்திற்கு எதிரான ஜி குழு ஆட்டத்தில் பங்கேற்பதற்கு அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபாவிடம் புகார் அளிக்க உள்ளது. ஆட்டம் தொடங்குவதற்கு 2 முன்பு லாஸ் ஏஞ்சலஸில் இருப்பதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட பிறகு அந்த அணி தற்போது மெக்சிகோ தியோனாவில் உள்ள பயிற்சி முகாமில் சிக்கியிருப்பதாக ஈரான் அணி பேச்சாளர் தெரிவித்தார். பல்வேறு அழுத்தங்கள் எதிர்கொண்ட போதிலும் அமீர் காலே நோய் தலைமையிலான அணி நியூசிலாந்துடனான ஆட்டத்தில் 2 எண்ணிக்கையில் சமம் கண்டதன் மூலம் உலக அரங்கில் சிறப்பாக செயல்பட்டது. பெட்ரோனாஸ் துர்க்மெனிஸ்தான் வியூக ஒத்துழைப்பு பொருளாதாரம் ஆற்றல் உறவுகளில் புதிய தொடக்கம். ரஷ்ய சந்தை ஊடுருவல் மலேசியர்கள் அதிகபட்ச பலனடைய இலக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 2007 இன்றைய நாளில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா ஹமாத் படாவி ரஷ்யா மோஸ்கோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மலேசிய ரஷ்யா வியூக கூட்டாண்மையை வெற்றிகரமாக முன்னெடுக்கவும் அதனுடன் தொடர்புடைய உடன்பாடுகளின் செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் இருநாட்டு கூட்டு ஆணையத்தை நிறுவுவதாக அறிவித்தார். இந்த ஆணையம் இரு அரசாங்கங்களும் எட்டியுள்ள முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஊக்குவிப்பு அமைப்பாக செயல்படும். இதன் உறுப்பினர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மலேசியா அல்லது ரஷ்யாவில் சந்தித்து ஆலோசனை நடத்துவர். இந்த வியூக கூட்டாண்மையின் மூலம் மலேசியாவும் ரஷ்யாவும் எண்ணெய் இயற்கை எரிவாயு ஆய்வு முதலீட்டு உத்தரவாதம் இரட்டை வரி விதிப்பு விலக்கு விளையாட்டுத்துறை மேம்பாடு போன்ற பல துறைகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெற்றன. இந்த ஆணைய உருவாக்கம் பிரதமர் டத்துஸ்ரீ அப்துல்லா ஹமாத் படாவி ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட 3 அலுவல் பயணத்தின் முக்கியமான விளை பயன்களுள் ஒன்றாக அமைந்தது. 2003 பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ரஷ்யாவுக்கு முதல் முறையாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பிற்கினிய நேர்களே, உலகில் வாழும் அனைத்து படைப்பினங்களுக்கும் அன்பும் இரக்கமும் இருக்கிறது. மனிதர்கள் முதல் பறவைகள், மிருகங்கள், சிறு எறும்பு வரை அனைத்து படைப்புகளும் தங்களுக்குள் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஜீவன்களாகத்தான் இருக்கிறது. இரத்த உறவு, திருமண உறவு, நட்பு இவைகள் மூலம், கல்வியின் மூலம் இப்படி அன்புக்கான காரணம் வேறுபடலாம். அன்பின் அளவு வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லோரிடத்திலும் அன்பு இருக்கிறது. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பு கிடைத்துவிடும், சிலருக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் உலகில் யாருடைய அன்பு நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீனுடைய அன்பு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இவ்வுலகில் மனிதர்களின் அன்பை பெறுவதை விட படைத்தவனின் அன்பை பெறுவது மிக மிக முக்கியமானது, பாக்கியமானது. உலகத்தில் எதையெதையோ இன்பம் என்று நினைக்கிறோம், மகிழ்ச்சி என்று கருதுகிறோம். ஆனால் அல்லாஹுவின் அன்பை விட மிகப்பெரிய இன்பமும் மகிழ்ச்சியும் இந்த உலகில் வேறேதும் இல்லை. அல்லாஹுவின் அன்பை தவிர வேறு எதையும் நாங்கள் இன்பமாக பார்க்கவில்லை என்று யஹ்யா பின் அபு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹுவின் அன்பு கிடைத்துவிட்டால் அதைவிட பாக்கியம் உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது. அவனுடைய அன்பை பெற்றுவிட்டால் உலகத்தில் எல்லாம் கிடைத்துவிடும். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே விரைவில் அவர் நேசிக்கிறார். பின்பு வானத்திலே மற்ற மலக்குமார்களை அழைத்து, இறைவன் இந்த மனிதரை நேசிக்கிறான், எனவே நீங்கள் நேசியுங்கள் என்று ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். வானத்தில் உள்ளவர்கள் அவரை நேசிக்கிறார்கள், பூமியில் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியானை கோபம் கொண்டால் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மனிதரை கோபம் கொண்டு விட்டேன், நீங்களும் அவர் மீது கோபம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதர் மீது கோபம் கொள்கிறார்கள். அவர்கள் பிற மலக்குகளை அழைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த மனிதரின் மீது கோபம் கொள்கிறான், எனவே நானும் கோபம் கொண்டு விட்டேன், நீங்களும் கோபம் கொள்ளுங்கள் என்று மற்ற மலக்குகளிடத்திலும் சொல்கிறார்கள். மற்ற மலக்குகளும் அவர்களின் மீது கோபம் கொள்கிறார்கள். பின்பு பூமியிலே அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தப்படுகிறது. அல்லாஹுவின் அன்பை ஒருவர் பெற்றுவிட்டாரா என்பதற்கான அளவுகோல் இதுதான். சமூகம் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்துவிட்டால், ஒருவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிட்டால், அவர் அல்லாஹுவின் அன்பை பெற்றுவிட்டார் என்று பொருள். சமூகம் ஒருவரை வெறுக்க ஆரம்பித்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் அவர் அல்லாஹுவின் அன்பை விட்டும் தூரமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான், உம் மீது என் பிரியத்தை நான் போட்டு விட்டேன் என்று அல் குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகிறான். அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே அவர்களின் மீது பிரியம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இது எனக்கு கண் குளிர்ச்சியான குழந்தை என்றார்கள். தன் ஆட்சிக்கும் தன் உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்து கொண்டிருந்த ஃபிரௌன் கூட அந்த குழந்தையை பார்த்தவுடன் ஏற்றுக்கொண்டான். மிஸ்ரில் இருந்தவர்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக வந்த செவிலி தாய்மார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என அத்தனை பேரும் விரும்பினார்கள். காரணம், அவர்களை அல்லாஹ் நேசித்தான். ஆகவே அல்லாஹுவின் நேசத்தை பெற்றவர்களுக்கு உலகத்தாருடைய அன்பு நிச்சயம் கிடைத்துவிடும். ஒருவருக்கு அல்லாஹுவின் அன்பு கிடைத்துவிட்டால் அவரின் உயர்வு என்ன என்பதை பின்வரும் ஹதீஸே குதிசி விவரிக்கிறது. திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. என் அடியான் கூடுதலான நஃபினான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக, அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் பற்றுகிற கையாக, அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக ஹதீஸே குதுசியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி கூறுகிறான். பெருமக்களே, நாம் அல்லாவின் செவியாக, அவன் பார்வையாக அவன் மாறிவிடுகிறான் என்பதற்கான பொருள், அல்லாஹுவின் விருப்பத்திற்கேற்ப அவனது செவியும் அவனது பார்வையும் அவனது கரமும் மாறிவிடுகிறது. அதாவது அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் கேட்கிறார், அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் பார்க்கிறார், அல்லாஹ் விரும்புவதைத்தான் அவர் கரத்தால் செய்கிறார், அல்லாஹ் விரும்பும் இடத்தை நோக்கித்தான் அவர் செல்கிறார். முழுக்க முழுக்க அவர் எண்ணமும் செயல்பாடுகளும் இறைவனுக்கு பொருத்தமானதாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிடுகிற காரணத்தினால்தான் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவரை தன் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறான். தன் நேசத்தை பெற்றவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படும் வெகுமதிதான் இவை. அன்பிற்கினிய நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.

0: அன்பிற்கினியவர்களே, நம்ரூத் மன்னன் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிய உத்தரவிட்டான். அவர்களை அதில் போடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வானவர்கள் வருகை புரிந்து, உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கேட்டபோது, இல்லை இல்லை, என் தேவை அல்லாஹ்விடத்தில்தான். என்னை இந்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய இறைவனே என்னை காப்பாற்றுவான், உங்கள் உதவி வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளிடத்திலே கூறிவிட்டார்கள். யாராவது நமக்கு உதவிக்கரம் நீட்ட வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உயிர் போகும் அந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு மிக பொருத்தமான அத்தனை மலக்குமார்களும் வந்து கேட்ட போதும் கூட, இறைவன் உதவிதான் எனக்கு வேண்டும், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற வலிமையும் மனப்பக்குவமும் துணிச்சலும் அவர்களுக்கு இருந்தது என்றால், இறைவன் மீது அவர்களுக்கு இருந்த அபாரமான நம்பிக்கையையும் தவக்கலையும் நமக்கு காட்டுகிறது. அதே சமயத்தில் இந்த நிகழ்வு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இறைவன் ஒருவரை தன் நேசத்திற்குரியவராக ஆக்கிவிட்டால் அவர் எத்தனை பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அவருக்கு தன் உதவிக்கரத்தை நீட்டுகிறான் என்பது இந்நிகழ்வு சொல்லுகிற அழுத்தமான செய்தி. அன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் பிரியப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய எல்லா நிலைகளும் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குட்பட்டதாக, அல்லாஹ்வுடைய திருத்துதருடைய பொருத்தத்திற்குட்பட்டதாக இருக்க வேண்டும். நபியினுடைய பிரியமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்திலும் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நம்முடைய வாழ்வு மிக செம்மையா இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டியே செய்வார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் போதும் அப்படித்தான். நாம் நம்முடைய வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் இவை அனைத்தும் அல்லாஹுவை முன்னிறுத்தி, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பிரியத்திற்காக நான் செய்கிறேன் என்று நாம் நம்முடைய வியாபாரத்தை தொடங்க வேண்டும். இதே போன்று நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி பிள்ளைகள் அத்துணை பேரையும் நாம் அல்லாஹுக்காகவே நேசிக்கிறோம், அல்லாஹுடைய நேசம் வேண்டும், அல்லாஹுடைய பிரியம் வேண்டும் என்றுதான் நாம் நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் நாம் உறவாட வேண்டும். இதற்கு மாறாக மாற்று கருத்து, அதாவது நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்திலே கோபப்படுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக நான் கோபப்பட்டேன். காரணம், அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களிலே நம்மளுடைய குடும்பத்தார்களோ, நம்முடைய சுற்றுப்புறத்தார்களோ, நம்மளுடைய நண்பர்களோ ஈடுபடும் போது இது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தும், இது அல்லாஹ்விற்கு பிரியத்தை ஏற்படுத்தாது என்று அந்த செயல்களுக்கு தவறாக இருந்தால் அதனை நாம் தட்டி கேட்க வேண்டும். அல்லாஹுடைய பிரியம் மட்டும்தான் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொண்டு எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய பிரியத்தை முன்னிறுத்தி நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்களே, ஒரு மனிதன் நம்மிடத்திலே உதவி தேடி வருகிறார். எப்படி கேட்கிறார்? அல்லாஹ்விற்காக இந்த உதவி எனக்கு நீங்கள் செய்து தாருங்கள் என்று கேட்டு வரும்போது, இது அவராக கேட்கவில்லை, அவருடைய கல்பிலே அல்லாஹ் உள்ளத்திலே போட்டு இந்நாளிடத்திலே சென்று உனக்கு தேவையான ஒரு சில உதவிகளை நீ தேடி பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் அனுப்புகிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ் அவர்களுடைய கல்விலை போட்டதனுடைய காரணம் என்ன? என்னுடைய அடியான் என் மீது உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறானா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக பிறரின் மூலமாக ஒரு உதவியை கேட்க சொல்லி அவர் கேட்ட உதவிக்கு நாம் உதவி செய்கிறோமா என்பதை அல்லாஹ் அந்த மனிதரை அனுப்பி நம்மை பார்க்கிறான். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹுவின் மீது பிரியம் கொள்கிறோம், அல்லாஹுவின் மீது பாசம் கொள்கிறோம் என்பதை அந்த உதவியின் மூலம் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். எனவே பெருமக்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் மீது அன்பு கொண்டு, அல்லாஹுவின் மீது பாசம் கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு நசீபே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை பேத்துக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: time.
1: Your service is temporarily disconnected.
2: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
3: அட, எதுக்காக எல்லாரும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
3: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
2: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
3: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
4: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

டிமான் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே 10 மணிக்கு மேல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக உள்ளதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா திருமண சடங்குகள் பத்தி பேச போறோம். திருமணத்தை பத்தியா எங்களுக்கு தெரியுங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க படார்னு. திருமணம் என்றது தேவையா? இதை செய்து கொள்ளாம வாழ முடியுமா? இதெல்லாம் எதற்கு பண்றாங்க? ஏன் இவ்வளவு சாங்கியங்கள்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். சுவாரஸ்யமா இருக்க போது இன்றைய தலைப்பு, அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: அர்ஜென்டினா கேம் நடந்துச்சுல, அதுல வந்து மெஸ்ஸி வந்து மூணு கோல் அடிச்சு ஹேட்ரிக் ஆனாரு. கேமே பாக்காதவங்க எல்லாம் அவர் அப்படி லாண்டாரு இப்படி லாண்டாரு புகழ்ந்தாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேம் பாக்கும்போது அவருக்கு ஃபுல்லா பந்து அவர் கொடுக்கும் போது அவர் கோல் அடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குது.
2: சரி, இப்ப அவங்க எல்லாம் பேசுறாங்களே, கருத்து சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: பிரஷர் ஏறிடும். கேம் பாத்திருக்கேன் மோத, இல்ல பாக்கல, பாக்காம எப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த ஒரு டென்ஷன் நம்மளுக்கு. நான் நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் கேம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட கால கேம் ஓடிட்டு இருக்குது. சோ எல்லா கேமும் விடாம பாத்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அந்த பிளேயர் எப்படி விளையாடுறாங்க. ஓரளவுக்கு பாக்குறோம், நம்மளும் ஃபுட்பால் ஃபேன், ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னு சொல்றப்ப. பட் ஆனா அது பாக்காம இப்படி விளையாடுறாங்க, அந்த டீம் த்ரோ அடிச்சு இவன் டீம் இப்படி சொல்லும் போது நம்மளுக்கு எங்கயோ இல்ல, நான் கேம் பாருங்க அது அப்ப தெரியும் அப்படி சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த பிரஷர் வந்துடும்.
2: அப்படிப்பட்ட திடீர் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: தயவு செஞ்சு கொஞ்சம் கேம் பாருங்க,
2: பாத்துட்டு கருத்து சொல்லுங்க.
0: மசாலை
3: உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
4: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
3: 90 ஆம்

ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சில அணிகள் வந்து போட்டியிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு முக்கியமான அணிகள் போட்டியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனடா கத்தாருடன் மோதி 6-0 அப்படின்ற கோல் கணக்கில் கனடா வெற்றி பெற்று இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மெக்சிகோவும் சவுத் கொரியாவும் மோதி 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தாங்க மெக்சிகோ அணியினர். இதனைத் தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ மற்றும் ஆஸ்திரேலியா வந்து போட்டியிடவிருக்காங்க. இது பலரும் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை காலை 8:30 பிரேசில் மற்றும் ஹைட்டி மோதவிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அணி வெற்றி பெற போறாங்கன்னு.

0: அப்பா அப்பா
1: சிரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. மகன் கிட்ட இருக்கிற அந்த கண்டிப்பு மக கிட்ட இருக்காது.
0: அப்பா அதிர்ந்து போனார். என்னது அவ்வளவு தூரமா? ஏமா இங்குள்ள ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாற்ற முடியாதா?
1: இந்த வாரம் சனிக்கிழமை தந்தையர் தின சிறப்பு சிறுகதை 7:15.
0: அப்பா பா.
2: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
3: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
2: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
3: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
2: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
3: அதிகமாவா? அதிகமானா
2: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
3: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
2: நினைவுகளுக்காக
3: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
2: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப
3: புரிஞ்சுக்கிட்டேன்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு துர்க்மெனிஸ்தான் அதிபர் மாளிகையில் அதிகாரப்படி வரவேற்பு நல்கப்பட்டது. பிரதமராக பதவியேற்ற பின்னர் மத்திய ஆசிய நாட்டிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்படி பயணமாக இது அமைந்துள்ளது. துர்க்மெனிஸ்தான் அதிபர் சர்டார் பர்டி முகமெடவ் பிரதமரை வரவேற்றார். இரு நாட்டு பண்களும் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பேராக்கில் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவது, சேவை அணுகலை விரிவுபடுத்துவது தொடர்பான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து மாநில ஆட்சியாளர் சுல்தான் நசீரின் ஷாவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. நேற்று அவரை சந்தித்த போது தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் இது குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் இணைய பாதுகாப்பு விவகாரமும் சுல்தான் நசீரினின் கவனத்தை ஈர்த்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். பேரா ஈப்போ அஞ்சோங் பர்சாமை சுற்றியுள்ள 7 குடியிருப்பு பகுதிகளில் இன்று பிற்பகல் வீசிய புயலால் 200 அதிகமான வீடுகள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணிக்க மலேசிய பொது தற்காப்பு படை APMன் 3 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். துப்புரவு பணிகளை மேற்கொள்ள ஈப்போ மாநகர மன்றம் MBI மாலை மணி 5:05 பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குழுவை அனுப்பியதாக அறிக்கையில் கூறியது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு தற்போது நிலையற்றதாக இருப்பதால் உலக எரிபொருள் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. பிரண்ட் கச்சா எண்ணெய் கலனுக்கு 0.64 விழுக்காடு உயர்ந்து $80.36 பதிவு செய்யப்பட்டுள்ள வேலை வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட்

1.7 விழுக்காடு அதிகரித்து 77.88 டாலராக உள்ளது. தென் தாய்லாந்தின் யாழா பகுதியில் நடந்த குண்டு தாக்குதலிலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலும் காவல்துறை அதிகாரிகள் இருவர் படுகாயமடைந்த நிலையில் நால்வர் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதற்காக யாழா பெர்தோங் முதன்மை சாலை தற்காலிகமாக மூடப்பட்டதாக உள்நாட்டு பாதுகாப்பு கட்டளை மையம் கூறியது. விளையாட்டு. ஈரார் 26 மலேசிய பொது தடகள போட்டி. நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் முகமது அசீம் முகமது ஃபாமி எதிர்பார்த்தபடியே 100 மீட்டர் பந்தயத்தில் தங்கம் வென்றார். மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பந்தயத்தில் பேராக்கைச் சேர்ந்த அசீம் 10.21 வினாடிகளில் ஓட்டத்தை நிறைவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: உங்கள் தேடலுக்கான தெளிவை நீங்கள் பெற காற்றின் மொழி அங்கத்தில் இப்ப தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சுங்க. மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் ஐயா. இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு திருமணம் பத்தி பேச போறோம் இல்லையா? இன்றைக்கு கேட்க போற கேள்விகளும் இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். டிக்டாக் பக்கமாவும் நேரலையா போயிட்டு இருக்கோம், அதனால மின்னல் எஃப்எம் நேயர்கள் நீங்க டிக்டாக் வாயிலாகவும் தாராளமா பார்க்கலாம். சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து திருமணம் அப்படின்ற ஒரு தலைப்பை ஒட்டி பேச போறோம். இப்ப இருக்கிற பலரும் கேட்கும் கேள்விகள், திருமணம் தேவைதானா? இப்ப இதை பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய நகைச்சுவையும் இருக்கு, நிதர்சனமான கேள்வியும் இருக்கு. நீங்க அதற்கு என்ன பதில் சொல்றீங்க? திருமணம் தேவைதானா?
1: அதாவது நீங்க சொன்னது போலதாங்க அஸ்வினி, எதுக்கு ஒரு ஆளை திருமணம் பண்ணி அந்த ஆளுக்கு துணி துவைச்சு போட்டு அந்த ஆளுக்கு சமைச்சு போட்டு வீட்டை கூட்டி பெருக்கி இதெல்லாம் செஞ்சு ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிந்திக்கணும்ங்களா? அதுவும் பெரியவர்னா ரொம்ப பெரியவர், உலக ஆசான் என்று சொல்கின்றவர் நம்முடைய திருவள்ளுவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் சொல்றத கேட்கணும் இல்லையா? சொல்றாரு, திருமணம் தேவையான ஒன்று, ஏன்னா அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறார். அப்போ அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருமணம் இருக்கின்றதே நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நல்லவரா வாழணும்னு நினைக்கிறீங்களா, அறம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப திருமணம் பண்ணிக்கணும்ங்கிறார்.
0: சரி,
1: அறம்னா என்னன்னா, இப்ப ரொம்ப பேர் தப்பா நினைச்சிட்டாங்க, பிள்ளைகளுக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னா பிச்சை போட விரும்புன்னு நினைக்கமா நினைச்சிட்டாங்க.
0: சரி,
1: அறம் என்றால் நன்மை செய்வது என்று பொருள். அப்போ அரண் எனதே அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, நல்லது செய்வதுதான் இல்வாழ்க்கைன்னு திருவள்ளுவர் சொல்றார்.
0: சரி,
1: அதனாலதான் நம்ம குணப்பாட்டின்னு சொல்ற பாட்டி சொல்றாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஆனா துறவரத்துல இருந்த ஔவையார் இல்லறத்தை பத்தி நல்லறம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? இந்த திருமணம் என்கின்ற சொல் இருக்கின்றதுங்களா அஸ்வினி, ரொம்ப அழகான சொல். திரு என்று சொன்னாலே அழகான மங்களமான செல்வமிக்க அருள்மிக்கன்னு பல பொருள் இருக்கின்றது. மனம் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த வாசம்ங்கிறத தமிழ்ல மனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப திருமணம் என்று சொன்னாலே அருள் மணக்கின்ற வாழ்க்கை அப்படின்னு பொருள் பாருங்க. இப்ப திருமணம்னா அருள் மணக்கின்ற வாழ்க்கை. ஏன் அருள் மணக்கின்ற வாழ்க்கை இல்வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அருள் எனப்பட்டது நன்மை செய்வது, பிறருக்கு நன்மை செய்வது. அதனால்தான் இறைவன் திருவருள் திருவருள் நம்ம பேசுறோம். அப்ப இறைவன் நமக்கு நன்மை செய்வதை தான் இறைவனுடைய திருவருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இல்வாழ்க்கை என்பது என்னன்னு சொன்னா, நன்மை செய்கின்ற அருள் பொதிந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க நன்மை செய்கின்ற அறம் செய்கின்ற அருள் பொதிந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணாமா அப்படின்னா, நம்ம எங்க போய் நிக்கிறோம்னா, துணி துவைச்சு போடுறதுலயும் சமைச்சு போடுறதுலயும் அங்க போய் நின்றுட்டோம். திருவள்ளுவர் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல ரொம்ப அருமையா சொல்றார். அவர் சொல்றாரு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிறார். இந்த திருமணம் பண்றவங்க, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அறம் செய்வது நன்மை செய்வது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, திருமணம் பண்ணி வாழ்கின்றவர்கள் அவர்களை மட்டும் எண்ணி வாழ்வதில்லை. இப்ப நம்ம துணி துவைச்சு போறது சமைக்கிறதெல்லாம் நம்மளை நினைச்சுக்கிட்டு சொல்றோம், ஆனால் பிறருக்கு நன்மை செய்வதற்கு தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்வதுதான் திருமணம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கைன்னு சொல்லி அதுல சொல்கின்ற போது, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் சொன்னார் இல்லைங்களா, அந்த மூவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் பண்ணி வாழ்கின்றவர்கள் அந்த வீட்டுல இன்னும் திருமணம் பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள காப்பாத்துற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு நன்மை செய்கின்ற பொறுப்பு. இப்ப ரொம்ப பேர் திருமணம் பண்ணவுடனே தம்பி தங்கச்சிலாம் பார்த்து பத்திரமா இருங்க, நான் திருமணம் ஆகி போச்சு, நான் வேற வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களாம் வாழ்படியா வந்துருங்க அப்படிங்கறது இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப முதன்மையான பொறுப்பு என்னன்னா, அவர்கள் தனியாக இருந்து இயற்ற முடியாத அறத்தை வாழ்க்கை துணை நலத்தோடு சேர்ந்து இருந்து தன்னுடைய திருமணமாகாத தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு ஆடவனுக்கும், அதே போன்று திருமணமாகாத தன்னுடைய தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கும் இந்த திருமணத்தின் மூலமாக ஒப்படைக்கப்படுகின்றது, நினைப்பிக்கப்படுகின்றதுன்னு சொல்றாங்க.
0: சரி,
1: அது ஒரு பிரிவினர். அப்படின்னா திருமணம், இதுவரைக்கும் நீங்க திருமணம் ஆகாம இருந்தீங்க, உங்களை யாரோ பாத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு, நீங்க இன்னும் திருமணம் ஆகாதவங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்றது. அப்ப பாருங்க, நலம் செய்ய போறீங்க, நன்மை செய்ய போறீங்க, அது ஒரு பிரிவினர். இயல்புடைய மூவர்னு திருவள்ளூர் சொன்னார் இல்லைங்களா. ரெண்டாவது பிரிவினர் யாருன்னா, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இல்லற வாழ்க்கையே வேண்டாம், துறவரமே சிறந்தது அப்படின்னு வாழ்க்கையை துறவரமாக கொண்டவர்கள். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அப்படின்னா இந்த துறவிகள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய பெருமையை சொல்ல வேணும்னா இதுவரைக்கும் உலகத்துல இறந்தவர்கள் எத்தனை பேர்னு எண்ண முடியுங்களா அப்படிங்கிறார். அப்ப துறவு ரொம்ப சிறப்பு. ஆனா இந்த துறவிகளையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, திருமணம் பண்ணி வாழ்கின்றவர்களுக்கு இருக்கா. ஒரு வீட்டில் போய் நின்னா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கறது யாருக்குரிய பொறுப்பு? இந்த துறவரத்தில் இருந்து அறம் செய்வதை காட்டிலும் இல்லறத்தில் இருந்து அறம் செய்வது சிறப்புன்றாங்க. அப்ப துறவிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால், இந்த இல்லறத்தாருக்கு இருக்கின்றது. அதனால தான் இல் அறம்ன்றாங்க. இல்லத்தில் அறம் செய்கின்ற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு பிரிவு வந்துடும் இல்லைங்களா. இயல்புடைய மூவர்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஒன்று பார்த்தோம், இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சிகளை காப்பாற்றுற பொறுப்பு. இன்னொன்று, துறவு வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொறுப்பு. மூன்றாவது பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இல்லறத்தார்கள் தான் மற்ற நன்மை செய்கின்ற இல்லத்தாருக்கு துணையாக இருக்கணும். மற்ற இல்லத்தார்கள் யாருன்னா நம்முடைய உறவினர்கள். இப்போ திருமணம் பண்ணி நம்ம அண்ணன் இருக்காரு, திருமணம் பண்ணி நம்ம அக்கா இருக்காங்க, திருமணம் பண்ணி தம்பி தங்கைகள்லாம் இருக்க மாட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னு சொன்னால், திருமணம் செய்து கொள்ற நமக்கு இருக்கா. அதனால தான் இதை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னாரு. இதை எங்கே செய்ய முடியும்? நீ தனியாக இருந்தால் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. தன்னுடைய துணையோடு இருந்து செய்கின்ற போது தான் அந்த அறம் நிறைவு பெறும்ன்றாங்க. இப்போ தனியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வருவாங்க, வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது சாப்பிடுவாங்க, எப்படி எப்படிலாம் இருப்பாங்க. வீட்டில் ஒரு மனைவி இருந்து சமைக்கும் போது, இல்லை ஒரு கணவன் மனைவிக்காக சமைத்து வைத்திருக்கின்ற போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. அவங்க கையால் வாங்கி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுங்க, இந்தாங்க கத்திரிக்காய் அவங்களுக்கு பிடிக்குமே, வெண்டைக்காய் பிடிக்குமே அப்படின்னு சாப்பிடணுமா. அப்படி சாப்பிடும்போது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு. அப்போ கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள் சிமிண்டி குலைக்கிற மாதிரி சாப்பிடுவாருங்க சார், அந்த மிச்சத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த மனைவி இருக்கின்றாலே அவ பக்கத்துல இருந்து இது கொஞ்சம் வைக்கட்டுமா இந்தாங்க. இந்த மனைவிக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னாங்க அஸ்வினி, அவங்க உணவு பரிமாறும்போது, இப்போ ரொம்ப பேர் பரிமாறுறதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்து அவள் பரிமாறுகின்ற போது அவளுக்கு தெரியுமா எதை விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு நோட்டம் விடுவாங்களாம். நோட்டம் விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா, இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா அப்படின்னு அவங்க அன்போட கேட்பாங்களாம். உனக்கு இருக்கான்னு அவர் கேட்கணுமா, எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டாருன்னு சொன்னா என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்படி இருந்து பரிமாறுகின்ற ஒன்று, அதற்குத்தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொன்னார்கள். அடுத்த தாய் அவள்தான். நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு காலத்தில் வயதாக போய் இறந்துருவாங்க அஸ்வினி, ஆமாம் தானுங்களே. ஒரு குறிப்பிட்ட வயது நம்ம திருமண வயதுக்கு வந்துட்டா அதை தாண்டி அவர்கள் இருப்பதே பெருமானுடைய திருவருள் தான். ஒரு அளவு இப்போ நம்ம என்னன்னோ, பெரும்பாலும் நம்ம திருமண வயதுக்கு வந்துட்டா நம்ம பெற்றோர்கள் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படிலாம் போயிடும். அடுத்து நம்மை தாயை போன்று காப்பாற்றுகின்ற, நம் தந்தையை போன்று காப்பாற்றுகின்ற ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. அப்போ நம்ம இன்னைக்கெல்லாம் இப்போ நாளைக்கு மறுநாள் தந்தையர் தினம் வரப்போகுது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்கை என்ன அப்பாவை போல கிடையாதுன்னு ஒரே அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்குது. நாளைக்கு அந்த அப்பா இல்லைன்னு ஏங்குகிற போது, என் அப்பாவிற்கு நிகராக என் கணவர் இருக்கின்றார்னு சொல்கின்ற போது எவ்வளவு ஒரு துணை நமக்கு. இதற்கு தான் வாழ்க்கை துணை நலம்னாரு. என் அம்மா இல்லாத போது என் அம்மாவிடத்தை நிரப்புகின்ற என் மனைவி இருக்கின்றாளே அப்படின்னு நினைக்கின்ற போது அதான் வாழ்க்கை துணை நலம். அதை நாம் வந்து துணி துவைச்சு போடுறது, சாப்பாடு சமைச்சு போடுறது, ஒரு தொல்லை ஒரு பாரம் ஒரு சுமை அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னால் அதனுடைய உண்மையான தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளாதனால தான். அப்ப அதனால தான் சொல்றாங்க, அறம் செய்வதற்கு ஒரு அருமையான வாழ்க்கை இல்வாழ்க்கை. அதை தான் சொன்னாரு, இல்வாழ்க்கை அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் மற்றவர்கள் பழி இல்லாமல் வாழ்வது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாரு. அடுத்து இயல்புடைய மூவருக்கும் அருள் செய்வதுன்னு சொன்னாரு. அடுத்து நாம ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் மற்றவற்றெல்லாம் சிந்திக்கலாங்க.
0: நிச்சயமாய்யா, திருமணம் அப்படின்ற தலைப்பை ஒட்டி பேசிட்டு இருக்கோம். திருமணம் அப்படின்னு சொன்னாலே இந்த பாடல் நிச்சயமா எல்லார் மனசுக்கும் வரும். அப்படி ஒரு பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: இன்றைக்கு திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. திருமணம் சார்ந்து பேசிட்டு இருக்கோம் ஐயா. எதுக்கு திருமணம், இது தேவைதானா அப்படின்றதற்கு நீங்க ரொம்ப அருமையான பதில் கொடுத்திருந்தீங்க. அந்த வகையில இப்ப திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ முடியாதா, அதுக்கு திருமணம்னு ஒன்னு இருந்துதான் ஆகணுமா, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன்.
1: நல்ல கேள்விதான். இப்போ நம்முடைய நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், இப்போ புதிய ஜென்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில், அப்படி சேர்ந்து திருமணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்வதை பற்றி சிந்திக்கின்றார்கள். அது நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நாம் எடுத்தோடனே தீமைன்னு சொல்லிட்டோம்னா இவங்களாம் பழையவாதிகள் இப்படி தான் சிந்திப்பாங்க அப்படின்னு இன்றைய தலைமுறை நினைத்து விடுவார்கள். அப்போ நம்ம பொதுவாக இருந்து தான் இதை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. வழக்கமாக என்ன சொல்கிறாங்க, இப்படி சேர்ந்து வாழ்கின்றவர்கள் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டையை போட்டு பார்த்து தான் வாங்குகிறோம், அது சரியாக இருக்கா, அழகாக இருக்கா, பொருத்தமாக இருக்கா, எனக்கு எடுப்பாக இருக்கா, இப்படிலாம் சிந்திக்கிறீங்களா. அப்போ ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்கின்ற போது அதை எப்படி நாம் இப்படி அது எத்தகையது நமக்கு பொருத்தமாக இருக்குன்னு தெரிந்து கொள்ளாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல திடீர்னு நாம் திருமணம் செய்து கொள்வது, அதற்காக நாம் ஓராண்டோ ஈராண்டோ சேர்ந்து வாழ்ந்து விட்ட பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது, ஒன்றாவது புரிதல் இருக்கின்றதா, அவர் என்னை புரிந்து கொள்கின்றாரா, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தயார் நிலையில் இருக்கின்றாரா. சிலர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாயிட்டா கூட இன்னும் உள்ள அடிப்படையில் குழந்தையா இருப்பாங்க, அவங்களே ஒரு குழந்தையா இருப்பாங்க.
0: சரி,
1: அவங்கள எப்படி நம்ம திருமணம் பண்ணி இல்லைங்களா, இல்லை பையன் வந்து இன்னும் முதிர்ச்சி பெறாமல் இருப்பாரு, அவர் ஒரு குழந்தையா இருப்பாரு, திருமணம் பண்ணி இவன் நம்மளை பார்த்துக்குவான்னு சொன்னா அவனை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்க அப்படின்னு இன்று கிளைஞர்கள் இதெல்லாம் சொல்றாங்க. சில பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆண்களாகவே இருக்கிறதுல, அவர் இன்னும் குழந்தையா இருக்கு, அம்மா பையனா இருக்கிறாரு, அவரை எப்படி நம்ம திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் அம்மா பையன் தெரிஞ்சு நாம என்ன நம்ம வாழ்க்கை வீணா போயிரும் இல்லையா அப்படின்னு எண்ணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துல கட்டுப்படுத்துவாரா என்ன, அவர் இந்த காதல் பண்ணும்போது எல்லாம் அழகா இருக்கும், திருமணம் பண்ணி ஒரு ரெண்டு ஆண்டுகள் அவங்களோட வாழ்ந்த பிறகுதான் ஓ இப்படிப்பட்ட ஆளா இந்த ஆளு அப்படின்னு தெரிய வரும், கட்டுப்படுத்துகிற ஆளா இல்லை எனக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஆளா அப்படின்னு சிந்திக்கிறத பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பேசுகிறோம், துணி துவைச்சு போகிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதையெல்லாம் பெண்கள் தான் செய்யணும்னு விட்டுருவாரா, இல்லை அவரும் பகிர்ந்து கொள்வாரா இல்லைங்களா, இல்லை அந்த பெண் வந்து எல்லாவற்றையும் விவிட்ட கொடுத்துருவார, கொடுத்துட்டு இல்லை எனக்கு இந்த வேலைகள் தான் தெரியும், வீட்டு வேலைகள்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து படிச்சுட்டு உடனே திருமணம் பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுமா அப்படின்னு இரு தரப்பினரும் என்ன செய்றாங்க, இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஓராண்டோ ஈராண்டோ தேவை அப்படின்னு, லிவிங் டுகெதர் சேர்ந்து வாழுதல் திருமணம் தேவையில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம், சில வேளையில் திருமணம் பண்ணாமலே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. இது ஏற்புடைய கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நம்ம அதை வச்சு மட்டும் பார்த்துட முடியுமா என்ன, நம்ம பெரியவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஓராண்டு காலத்து பயிர் இல்லை ஆயிரங்காலத்து பயிர் என்று சொன்னால், அதில் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இப்போ நாம் இதுதான் சரி இது சரின்னு சொல்ல வரல, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நம்ம நடுநிலையாக சொல்ல போகிறோம். சரி, இப்போ சேர்ந்து வாழலாம் என்று சொல்கிறவர்கள் பற்றி காரணங்களை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு அவர்கள் என்ன காரணங்களை முன்வைக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற போது, ஒன்றாவது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம் பண்ணாமல் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்கின்ற போது இது ஒரு சட்டை மாதிரி இல்லை, சட்டையை போட்டு பார்த்துட்டு கலற்ற மாதிரி இல்லை, இது வந்து உடலும் உள்ளமும் இணையக்கூடிய ஒன்று, நீங்கள் என்ன தான் லிவிங் டுகெதர்னு சேர்ந்து வாழ்ந்தாலும் உடல் மட்டும் அதில் ஈடுபடுவதை தாண்டி உள்ளமும் ஈடுபடுகின்ற ஒன்று என்பது வந்துவிடும், பின்னால ஒரு பிரிதல்னு ஏற்பட்டுட்டா அந்த வடு என்பது இருந்து கொண்டே இருக்கும், அதை காலத்தால் நாம் மறக்க முடியாது. சட்டை என்ன போட்டு பார்த்துட்டு கழட்டிட்டு திரும்ப அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம். ஆனா உள்ளத்தை பரிமாறி கொண்டவர்கள் மாற்றி கொள்ள முடியாது, அதை போட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, குமுகாய பார்வை இப்படி திருமணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்வதை எப்படி பார்க்கின்றது அப்படின்னா, அது நம்முடைய பண்பாட்டிற்கு இன்னும் ஏற்புடையதா இல்லை. ஒருவேளை மேலை நாடுகளில் அதெல்லாம் இயல்பாக இருக்கலாம். இப்போ மேலை நாட்டில் போய் படித்து வருகின்றவர்கள் நம்மவர்கள் நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க அதை பார்த்துட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நமக்கு ஏற்புடையதாக சிந்திக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கூட இப்போ மனவிளக்கெலாம் வாங்கிட்டவர்கள்லாம் இருக்காங்க. இதுதான் என்னுடைய பழைய கணவர், இதுதான் என்னுடைய பழைய மனைவி அப்படின்னு இன்றைக்கு நம்மளுடைய குமுகாயத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனவிளக்கெலாம் அப்படி இயல்பாக பிரிஞ்சு போகிறவங்க கிடையாது. ஒரு பெரிய போராட்டம் நடந்து அதை பண்ணி வழக்கு போட்டு அது இதெல்லாம் முடிஞ்சு தான் வரும். அப்போது நம்முடைய பண்பாட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆண்டு சேர்ந்துருந்தோம், இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த துணிவு இருக்கின்றதா இல்லைங்களா. இவள் தான் என் முன்னாள் காதலி, இவளை நான் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள மனைவி கிட்ட ஒரு கணவர் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு துணிவு இருக்கின்றதா அப்படின்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா. அப்ப சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய பண்பாட்டிற்கு அது இன்னும் ஏற்புடையதா இருக்கின்றதா, அதுக்கு மேல இன்னொன்னு சிந்திக்க வேணும். இப்ப ரெண்டு பேரும் இணைந்திருந்தாங்க, பிறகு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சிட்ட பிறகு ஓராண்டு இன்னொரு ஆடவனோட வாழ்ந்த அந்த பெண் இன்னொரு ஆடவனை தேடுகின்ற போது, அந்த ஆடவன் ஓராண்டு இன்னொரு பெண்ணோட வாழ்ந்த ஆடவனையோ பெண்ணையோ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றானா அப்படின்னு. இன்றைக்கு நடைமுறையில் உங்களுக்கு தெரியுங்க அஸ்வினி, கணவன் எழுந்த பெண்ணை கூட மறுமணம் செய்து கொள்வதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது நல்ல ஒன்று, ஏன்னா கணவன் எழுந்துட்டாங்க அவங்க மறுமணம் பண்ணிக்கொள்ளலாம். அதை தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பண்ணிக்கொள்ளலாம், எந்த தவறும் இல்லைன்னு. ஆனால் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்முடைய குமுகாயத்தில் ஓ கணவனை இழந்தவங்களா, மனவிளக்கு ஆகி போச்சா, அவங்கள போய் எப்படி ரெண்டாம் தரமாக திருமணம் பண்ணிக்கிறது அப்படிலாம் யோசிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ சேர்ந்து வாழ்ந்தவர்களை இன்னொரு சேர்ந்து வாழ்ந்த இணையர்கள் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்குங்களா. அந்த மனப்பக்குவமுடைய இன்னொருத்தரை நீங்கள் தேடணும். ஏற்கனவே இன்னொரு பையனோட சேர்ந்து வாழ்ந்த பெண்ணு தான் இது, பரவாயில்லை நானும் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தேன், நாம் இருவரும் சேர்ந்து திருமணம் பண்ணி கொள்ளலாம்னு ஒரு மனப்பக்கு வரணும் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு மேல இன்னொன்று இருக்கின்றது. என்ன இருக்கின்றது என்று சொன்னால், இவருடைய இணைவில் ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. சட்டப்படி யார் அவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்ட சிக்கல் வரும், சொத்து சட்ட சிக்கல் வரும். இப்போ இணைந்திருக்கின்ற போது திடீர்னு ஒரு இறப்போ இல்லை ஏதோ ஒன்று ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்போ சட்ட சிக்கல் நிறைய வரும் இதில். அப்போ அதனால தான் நம்ம அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இந்த இணைந்து வாழ்கின்றோம் சேர்ந்து வாழ்கின்றோம் என்பது நம்முடைய பண்பாட்டிற்கு ஒத்து வராதுன்னு சொல்லி, அதோட நம்முடைய குமுகாய பார்வையே அதை சரியாக பார்ப்பது கிடையாது. பெரியவர்கள்ட்ட போய் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஓராண்டு இருக்க போகிறோம், பழக போகிறோம், ஒரு வீட்டில் வாழ போகிறோம், பிறகு நாங்கள் வேணான்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம பெரிய வீட்டுக்கு சொல்லி பாருங்களேன், அவங்க என்னடா பழக்கம் இதெல்லாம், இந்த காலத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா, ஏற்றுக்குவாங்களா, எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. இந்த பையன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டாலும் மருமகள்னு இன்னொரு வீட்டுக்கு போகிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ ரெண்டு பேரும் இணையர்களாக இருந்தாங்க, திருமணம் பள்ளிக்குள்ளாமல் பிரிஞ்சிட்டாங்க. சரி, இன்னொரு ஆடவன் வந்து இந்த பெண்ணை இன்னொரு பையனோடு வாழ்ந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொள்றாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு அவங்க வீட்டுக்கு நுழையணுமே. அப்போ இவர்களோடு முடியறது இல்லை, இது குடும்பம் சார்ந்தும் இருக்குது. அப்போ இந்த பையனோட அம்மா கேட்பாங்கல்ல, இந்த பெண்ணு மாமியார் கேட்பாங்க, ஏண்டே திருமணத்துக்கு முன்னாடி இன்னொரு பையனோட இருந்தியாமே. ஆமாம் ஆமாம் மாமி, நாங்கள்லாம் வந்து திறந்த உள்ளம் திறந்த எண்ணம் கொண்டவர்கள், இப்போ நான் உங்கள் பையனை திருமணம் பண்ணிக்கோட்டேன், அந்த பையனை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. அப்போ எவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்போ இந்த சிக்கலையெல்லாம் எதிர்நோக்கக்கூடிய துணிவும் மனப்பக்குவமும் திடமும் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த சேர்ந்து வாழ்கின்ற லிவிங் டுகெதருங்கிறதுக்குள்ளே நுழைய முடியும். அப்போ இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நாம் இது சரியாக தப்பாக நம்ம ஒரு முடிவு சொல்லலை. இதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் என்ன இதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கின்றது. அதனால தான் நம்ம அவங்க சொன்னாங்க இந்த திருமணம்ங்கிறது. இன்னொரு செய்தி இருக்கின்றதுங்க அஸ்வினி, நம்முடைய நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டோம், முன்னேறிட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம், இந்த பால் வேறுபாடு என்பது நமக்கு இல்லை. ஆணுக்கு ஒரு நியதி, பெண்ணுக்கு ஒரு நியதி என்பது இல்லைன்னு நீ பேசி கொண்டிருக்கோம். ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பொம்பளை பிள்ளை, இன்னும் ஆம்பளை பையன். நீங்களே வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒழுங்கா பொம்பளை பிள்ளை யாருக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் பொம்பளை பிள்ளையா இல்லையா? அப்போ நம்ம ஏன் இவங்க ஒழுங்கா பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு, ஆம்பளை பையன் 1000 இடத்துக்கு போவான், வருவான், சுற்றுவான் சொன்னோம், நீ ஒழுங்கா பொம்பளை பிள்ளையார் அப்படின்னா இந்த குமுகாயம் எப்படி யோசிக்குதுன்னா, ஆம்பளைன்னா பரவாயில்ல, பெண்கள்னா முடியாது அப்படின்னு இருக்கு. அந்த சிந்தனை அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்களான்னு இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கின்ற போது, வம்புக்கு போவாம
0: திருமணமே பண்ணிக்கொண்டால்
1: இந்த சிக்கல் எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று நம்ம பொதுவா சொல்றோம். அவங்க தவற, நேயர்கள் தவறா நினைச்சு கொள்ள கூடாது, நம்ம முடிவை சொல்லிட்டோம்னு இருக்கக்கூடாது. அது அவர் அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் துணிவுக்கும் சூழலுக்கும் ஏற்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த வேளையில் நம்ம தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: இன்றைய தேடலும் தடிமும் அங்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து திருமணம் சார்ந்து பேசியிருந்தோம். திருமணம் தேவைதானா, திருமணம் ஆகாமல் வாழ முடியாது, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம வந்து கேட்டிருந்தோம். திருமணங்கள் வகைப்படக்கூடுமா, இத்தனை வகையான திருமணங்கள் இருக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு இருக்குமா, இல்ல திருமணம்னாலே கல்யாணம் தானே, இதுல என்ன வகை இருக்கு அப்படின்றீங்களா?
1: நல்ல கேள்வி கேட்டுறீங்க அஸ்வினி. எனக்கும் வியப்பா இருக்கும் சில வேளையில எப்படிலாம் ரொம்ப அருமையான கேள்வி எல்லாம் கேக்குறீங்களேன்னு சொல்லி.
0: எல்லாம் உங்க உதவியில தான் ஐயா.
1: அதாவது ரொம்ப பேருக்கு அவங்க திருமணம் என்ன முறையில நடக்கிறதுனே ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல. அப்புறம் அந்த திருமணம் வந்து நம்முடைய தமிழர் பண்பாடு சார்ந்து நடக்கின்றதா, அல்லது வேறு ஏதோ ஒரு பண்பாட்டை அவர்கள் பெரிது அல்லது பெருமையானது என்று அது அந்த பக்கம் தாவி கொண்டிருக்கின்றார்களான்னு தெரியல. இப்போ அதனால தான் இன்றைக்கு திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த கார்டன் திருமணம், அப்புறம் ரிசார்ட் திருமணம், அதெல்லாம் அது நடக்கின்ற இடத்தை வைத்து அப்படியாக சொல்கின்றார்கள் இல்லைங்களா.
0: இப்போ கோவிலில் மட்டும்தான் பண்ணணுன்றீங்களா?
1: அப்படின்னு இல்லை, அப்படி நடக்கின்ற திருமணங்களில் எது முதன்மைப்படுத்தப்படுகின்றதும் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு அடையாளம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு திருமணத்துக்கும்.
0: நிச்சயமா.
1: இப்போ மலாய்க்காரர்கள் திருமணம்னா பூங்கா மங்கார் இருக்கணும்.
0: ஆமா.
1: நம்ம திருமணம்னா வாழைமரம் இருக்கணும்.
0: ஆமா.
1: ஆமா தானுங்களா?
0: நிச்சயமா.
1: அது நம்முடைய அடையாளம். அதே போன்று இந்த திருமண சடங்குகளுக்கும் அடையாளங்கள் இருக்கின்றன. இப்போ அப்படி பார்க்க போனா மலேசியாவில் ஒரு 5 வகையான திருமணங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம்.
0: சரி.
1: இந்த அர்ச்சனை தாலி கட்டுறதுங்கிற அதெல்லாம் வேற. இப்போ முறையாக சடங்குகள் படி வைத்து செய்யக்கூடிய திருமணங்களை தான் நம்ம பேச போகிறோம். 1வது வகை திருமணம் வந்து வைதீக அடிப்படையில் செய்கின்ற திருமணம்னு சொல்கிறது. இப்போ வைதீக அடிப்படை திருமணமா அப்படின்னா என்னன்னு நீங்கள் சிந்திக்கக்கூடும். அப்படின்னா வேத மந்திரங்கள் ஓதி, வேள்வி வளர்த்து, கன்னிகாதானம் செய்து, தாரை வார்த்து கொடுத்து, என்ன பொறியெல்லாம் ஏறி தூவி காசிக்கு போகிற சடங்கு வரைக்கும் இப்படி செய்வதை நாம் வைதீக திருமணம்னு சொல்கிறோம். 1, வைதீக திருமணத்தில் வேத மந்திரங்கள் சொல்லப்படும்னு சொன்னோம். 2வது, வேள்வி வளர்க்கப்படும்னு சொன்னோம். 3வது, ஆரிய பண்பாட்டு வழக்கங்கள் அதில் இருக்கும். இப்போ ஆரிய பண்பாட்டு வழக்கத்தில் தான் தாரை வார்த்து கொடுத்தல், கன்னிகாதானம் செய்தல்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழர் பண்பாட்டில் கன்னியை தானம் செய்வதில்லை, தாரை வார்த்து கொடுப்பு. தாரை வார்த்துன்னா கையில் தண்ணி விட்டு இனி அவள் உங்களுக்கு உரிமையாகி விட்டாள்னு கொடுத்துறது மாதிரி. நம்ம தமிழர் பண்பாட்டில் நம்ம எப்பொழுதும் நம்ம மகள் நம்ம மகள் தான், அவள் நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அதெல்லாம் சேர்ந்து கொடுத்துறதில்ல, அப்படி இருக்கின்றது. நம்ம பிறகு ஒன்று ஒன்றாக பார்த்து கொள்வோம். அங்கே முழுக்க முழுக்க வேத மந்திரங்கள் சொல்லி, அதனால தான் ரொம்ப பேருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் என்ன திருமணம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம பார்த்த வகையில் அதை தான் பார்த்துருப்போம். வேள்வி வளர்த்து குருமார்கள் உட்கார்ந்து சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி, தாலிப்பு கட்டும் போது கூட சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் சொல்லி அது வேத அடிப்படையில் செய்யப்படுவது. அதை பலரும் செய்து கொள்கின்றார்கள். அப்போ திருமணத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளி கம்பியில் பூணூல் போடுவாங்க. இதெல்லாம் வைதீக முறையில் செய்கின்ற திருமணம் அப்படின்னு. அப்போ இப்போவே கொஞ்சம் பேருக்கு மனத்தில் கேள்வி எழும்பியிருக்கும், ஓ அப்போ தமிழ் பண்பாட்டு திருமணம்னு ஒன்று இருக்கோ அப்படின்னு. ஆமாம் தானுங்களே?
0: ஏன்னா
1: ஆரிய பண்பாட்டு திருமணம் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் கூட சொல்லணுங்க அஸ்வினி, இந்த ஆரிய பண்பாட்டு திருமணம் நல்ல வேலை இப்போலாம் நம்ம அதை அந்த அந்த பகுதியெல்லாம் இப்போ ஒரு கலவையாக இருக்குது. இப்போ நம்முடைய திருமணம் வேத முறைப்படி ஆரிய முறையும் தமிழ் முறையும் கலந்து இருக்கு. ஆரிய முறையில் பார்த்தீங்கன்னா பெண்ணை மடியில் உட்கார வச்சு தான் திருமணம் செய்து கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா பிடிச்சிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி, முந்தி காலத்தில் 4 வயதுலேருந்து 10 வயதுக்குள்ளே திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளை எழுந்துச்சு ஓடி போயிடும் சொல்லி அப்பா மடியில் உட்கார கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தாலி கட்டுறது. நம்ம போன வாரத்தில் பூ பெய்தல் பழகிட்டீங்களா? பெண்கள் பூ பெய்தறதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து கொடுக்க வழக்கம்லாம் இருந்தது. பிறகு ஆங்கிலேயர் வந்த பிறகு தான் 10 வயதுக்கு மேலே திருமணம்னு சொல்லி திருமணம்லாம் பண்ணி அந்த பிள்ளை பூ பெய்துவதற்கு முன்னாடி கூட சின்ன பையனுக்கு 1-7 வயது இப்படிலாம் திருமணம் பண்ணியிருக்காங்க. குழந்தை திருமணம்லாம் இருந்திருக்குன்றது இல்லைங்களா? அப்போ இது வைதிக திருமணம் ஆரிய பண்பாட்டோட மடியில. அது பின்னால வந்து எப்படி ஆயிப்போச்சுன்னா, ஆரிய பண்பாட்டு படி அப்பா மடியில உட்காந்து தான் தாலி கட்டணும் அப்படிங்கிறபடியா ஆயிப்போச்சு. அது ஒன்று இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருக்குறள் திருமணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நாட்டில் ரொம்ப அருமையா திருக்குறள் திருமணம் செய்து வைக்கின்றவர்கள்லாம் இருக்கின்றாங்க. அதில் ஐயா செந்தமிழ் முரசுன்னு சொல்லக்கூடிய ஐயா திருமாவளவன் ரொம்ப அருமையாக நம்ம நாட்டில் ரொம்ப நல்ல ஒரு தமிழறிஞர், அவர் திருக்குறள் திருமணம் செய்து வைப்பார். சரி, இந்த வைதிக திருமணத்துக்கும் திருக்குறள் திருமணத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பலர் சிந்திக்கக்கூடும் இல்லைங்களா? எப்படி வைதிக திருமணத்தில் இந்த வேத மந்திரங்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட்டதோ, அதுபோல இங்கு திருக்குறளை முன்னிலைப்படுத்தி திருமணம் நடைபெறும். இந்த சடங்குகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரிய சடங்குகள் இல்லாமல் நம்ம தமிழர் பண்பாட்டு சடங்குகள் வரும். இந்த பெண் அழைப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஞ்சி போடுறது, மச்சா மிஞ்சி மோதம் போடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா பாதபூசனை, திருவடி துளக்குதல், அப்புறம் உறுதிமொழி எடுத்தல், திருக்குறளை வாசித்தல். இப்படி திருக்குறளை முன்னிலைப்படுத்தியே எல்லா சடங்குகளும் செய்யப்படும். இது முழுக்க முழுக்க தமிழர் பண்பாடு, ஆனால் திருக்குறளை முன்னிறுத்தி செய்யப்படும். இங்கு இறை வழிபாடு என்பது திருக்குறள் படியாக நடக்கும். ஆனால் இறை வழிபாடு பூசனையோ மந்திரங்களோ அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது.
0: சரி,
1: இது திருக்குறளையும் தமிழர் பண்பாட்டையும் வைத்து நடத்தக்கூடிய இரண்டாவது திருமணம் திருக்குறள் திருமணம் என்று சொல்வது. நிறைய பேர் நம் நாட்டில் இப்போ செய்கிறாங்க. மூன்றாவது திருமணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுறை திருமணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் சூர்யா ஜோதிகா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திருமுறை திருமணம் தான் செய்து கொண்டாங்க.
0: சரி,
1: இந்த திருமுறை திருமணத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. திருமுறை திருமணம்ங்கிறது எப்படின்னா, நம்ம வைதிக திருமணத்தில் எப்படி வேத மந்திரங்களை சொல்லி திருமணம் அந்த சடங்குகள் எல்லாம் செய்து நடத்தினார்களோ, இந்த திருமுறை திருமணத்தில் அதே சடங்குகளை செய்து அதற்கு இந்த வேத மந்திரங்களுக்கு பதிலாக திருமுறைகளை ஓதுவார்கள். திருமுறைகள் ஓதுவார்கள், வேள்வியும் வளர்ப்பார்கள். ஆனால் அங்கு சிவவேள்வி வளர்ப்பார்கள், அங்கு அக்னி வேள்வி. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னி சாட்சியாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அக்னி இல்லாமல் எப்படி அப்படின்னு அங்கே வைதிக திருமணத்தில் செய்வார்கள். இங்கு இந்த திருமுறை திருமணத்தில் வேள்வி வளர்த்து திருமுறை திருமணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த வேள்வியை சிவவேள்வி வளர்த்து திருமுறை திருமணத்தை செய்வார்கள். எல்லா சடங்குகளும் அந்த வைதிகத்தில் செய்யக்கூடிய சடங்குகளாக செய்வார்கள், தமிழ் பண்பாட்டை சார்ந்து செய்வார்கள். இது வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த சைவ நெறியில் இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் இந்த வேள்வி வளர்த்து திருமுறை திருமணம் செய்கின்றதை செய்வார்கள். இந்த திருமுறை திருமணத்தில் இன்னொரு வகை திருமணம் இருக்கின்றது. அது வேள்வி வளர்க்காமல் திருமுறைகளை ஓதி தமிழர் பண்பாட்டோடு தமிழர்த்த பண்பாட்டு சடங்குகளை செய்து செய்கின்ற ஒரு திருமணம் இருக்கின்றது. இப்போ இந்த திருமுறை திருமணங்கள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. இது நான்காவது வகை சொல்லிட்டோம், வைதிக திருமணம் சொல்லிட்டோம், திருக்குறள் திருமணம் சொல்லிட்டோம், திருமுறை திருமணத்தில் ரெண்டு வகை சொல்லிட்டோம், அப்போ நம்ம நான்கு வகை சொல்லிட்டோம். அதற்கு மேலே அடுத்து ஒரு திருமணம் இருக்குது, தமிழர் பொதுநெறி திருமணம் என்று ஒன்று இருக்கின்றது.
0: சரி,
1: அதை வந்து ஒளி திருமணம் என்று சொல்கின்றார், ஒளிநெறி திருமணம் என்று சொல்கின்றார்கள். அங்கு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இருக்கும், இந்த சடங்குகள் எல்லாம் இருக்கும் இருக்கும் தமிழர் பண்பாட்டை சார்ந்தே தான் எல்லாம் இருக்கும். அங்கு ஒளி ஏற்றி வைத்து அந்த ஒளியை இறைவனாக பாவனை செய்து இந்த சடங்குகள்லாம் நடக்கும். அது எந்த சமயத்தையும் சார்ந்து இல்லாமல் பொதுவாக வள்ளலார்ப்பு ஒளி நெறி கொண்டிருந்தார் இல்லைங்களா, அந்த வகையில் தமிழர் பொது நெறி திருமணம் என்று ஒரு திருமணம் நடக்கும். நம்ம நாட்டில் அருமையாக ஐயா திருச்செல்வனார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் நல்லா செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு இதற்கு முன்பாடி தமிழ் குயில் கலிய பெருமாள்னு ஒரு ஐயா பெரியவங்க இருந்தாங்க, அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி அதை செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்து இன்னொன்று இருக்கின்றது, அதான் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு அவங்களை சொல்லுவாங்க. எல்லாருமே பகுத்தறிவாளர்கள் தான், அவங்க அவங்கள பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறாங்க. அந்த திருமணத்தை வந்து திராவிட கழக திருமணம்னு சொல்லுவாங்க, திராவிட திருமணம்னு. இப்போ புரியாதவங்க நீங்கள் பார்த்து திருமுறை திருமணத்தை கூட பல பேர் என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா நீங்களான்னு சொல்லுவாங்க.
0: இப்போ
1: திருமுறை திருமணத்தில் திருமுறை ஓதி திருமணம் பண்ணால் அது இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற திருமணம் தானே. பலர் வந்து இப்போ அக்னி விளக்கலைங்களா, அக்னி விளக்கலன்னா அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது இந்த வேறுபாடுகள் எல்லாம் பலருக்கு தெரியாது. இப்போ இந்த திராவிடர் கழக திருமணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்க மாலை மட்டும் மாற்றிக்கொள்வாங்க, இந்த சடங்கெல்லாம் இருக்காது. மாலை மாற்றிக்கொண்டு அவங்க அவங்களுடைய கழக கொள்கை உரையை ஒருத்தவங்க வாசிப்பாங்க, பிறகு வாழ்த்துறை வாசிப்பாங்க. இப்படியாகத்தான் நமக்கு ஐந்து வகையான திருமணங்கள் இருக்கின்றன. அப்போ அதில் நமக்கு அவரவருக்கு பிடித்த வகையில் அவர்கள் பண்ணிக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை இந்த வாழைமரம், தோரணம், மாயிலை இதெல்லாம் நம்முடைய அடையாளம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. வாழைமரத்தை காணலை, தென்னங்குருத்தை காணலை, தென்னங்கூந்தல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது காணலை, பச்சை மட்டை காணலை, பந்தல் காணலை இல்லைங்களா. நான் கூட பார்த்தேன், முகூர்த்த கால் வந்து இந்த மின் கம்பம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட சேர்த்து கட்டி வச்சு, அதாவது இந்த முகூர்த்த கால் ஊன்றது முன்பு பார்த்தீங்கன்னா பந்தல் போடுறதுக்காக முதல் கால் ஊன்றதை தான் இறை வழிபாட்டுன்னு, இறைவனை வழிபட்டு அந்த பந்தல் போடுறதுக்கு முதல் காலை அந்த காலை ஊனி நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த கால் ஊன்றுறதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு தான் நம்ம பந்தலே போடுறதில்ல, கெனோப்பியில் போடுறோம், எல்லாம் கொண்டு வந்து போடுறோம் இல்லைங்களா. இருந்தாலும் அந்த பழக்கம் இன்னும் இருக்கின்றது என்பதற்காக இந்த முகூர்த்த கால் ஊன்வது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் ஒரு நான் கூட பார்த்துருந்தேன், துணுக்காடியில் ஒருத்தர் மலாய்க்கார் போட்டிருந்தார், இந்த மின் கம்பத்தில் ஒருத்தவங்க தமிழவங்க வந்து கொண்டு போய் இந்த பந்தல் காலை சேர்த்து கட்டி போட்டிருக்காங்களே, இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா, இல்லை அங்கே புதிதாக ஒரு கோயில் கட்ட போகிறாங்களா அப்படிலாம் கூட அவர் கேட்டிருந்தார். அப்போது இந்த எந்த வகை திருமணம் செய்தாலும் நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது, குறிப்பாக தமிழர்கள் இந்த தமிழர் பண்பாட்டை தொலைத்து விடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பாடலை கேட்டுட்டு இன்னும் மேற்கொண்டு மற்ற செய்திகளை எல்லாம் பேசலாங்க.

0: பறக்கும் பாவை திரைப்படத்தில இருந்து அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து நம்ம திருமணம் சார்ந்து பேசியிருந்தோம், இப்ப நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. சில கேள்விகள் எல்லாம் டிக்டாக் நேரலி பக்கமா கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதோ சட்டம் ஏதோ இருக்குதா, பொண்ணு வந்து மாப்பிள்ளைய விட வயசு குறைவாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்குதா அப்படின்னு அம்மு வந்து கேட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா?
1: சட்டம் ஒன்றும் இல்லை, அதாவது அறிவியல் அடிப்படையும் உளவியல் அடிப்படையிலும் குறைவாக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. வயது கூட உள்ள பெண்ணை திருமணம் செய்வது சங்க இலக்கியத்தில் கூட பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தா திணைன்னு கூட சொல்லுவாங்க.
0: சரி,
1: ஏன் இந்த பெண்களுக்கு வயது குறைவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப குறைவாக இல்லாமல் ஒரு 5 வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணும், குறைந்தா ஒரு 5 வயதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் வியப்படைவீங்க அஸ்வினி. இயல்பாகவே பெண்களுக்கு அறிவு கூடவா, அதனால் ஆண்களை நம்ம குறைச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. பெண்கள் வந்து இயல்பாகவே ஆண்களை விட அவங்களுடைய அறிவாற்றல் கூட இருக்கிறதுனால அது ரெண்டு பேருக்கும் பொருந்தி வரணும் அப்படின்னு சொன்னால், 5 வயதிற்குள்ள குறைவாக இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொண்டால்தான் இவருடைய அறிவாற்றலும் அவங்களுடைய அறிவாற்றலும் பொருந்தி வரும்னு சொல்கிறதுனால தான் நல் அமைச்சுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்னோட நீ ரொம்ப அறிவாளியா அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப ஒருவரா இருந்து ஒன்றை சிந்தித்து செயல்படுவதற்கு பதிலாக இருவரா இருந்தால் அது இரட்டிப்பாக ஆகும் இல்லையா? இப்ப திருவள்ளுவரா தான் சொல்றாரு, ஒரு அரசன் என்று சொன்னால் அமைச்சர் எப்படி இருக்கணும், மந்திரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது போல பெண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும், மனை வைத்துக் கொள்ள வேண்டும், அதான் நல் அமைச்சுங்கிறார். அப்போ ஒரு அரசன் எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அரசனை விட அறிவாளியா இருப்பாரு. ஆனால் இருந்தாலும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார். பெண்கள் ஆண்களை விட அறிவாளியாக இருந்தாலும், அதனால்தான் பெண் புத்தி பின் புத்தின்வாங்க. பின் புத்தின்னா கணவனுக்கு பின்னால் இருந்து தன்னுடைய அறிவை கொடுத்து கணவனை இன்னும் மேம்படுத்துகின்ற ஆற்றலுடைய பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அவர்கள் திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. அதனால்தான் வாழ்க்கை துணை நலம்னாரு. அதனால இது எல்லா இடத்துலையும் பொருந்தி வரும்னு சொல்ல முடியாது. சில வேளையில் பார்த்தீங்கன்னா பெண்ணை விட ஆண் ரொம்ப கூட இருப்பார். அப்போ யார் அவங்க அவருடைய சூழலுக்கு ஏற்ப உளவியல் அடிப்படையிலும் அவருடைய சூழலுக்கு அடிப்படையிலும் ஒருவர் ஒருவர் அதை பெற்றுக்கொண்டு சிறப்புற வாழ்க்கை இல்லறத்தை நடத்துவதுதானே சிறப்பு. அதுக்காகத்தான் ஆனால் பொதுவான ஒரு சென்ஸ்னா பெண்களுக்கு வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்.
0: திருமணம் ஆகும்போது முதல்ல உங்க வயசு எத்தனைன்னு கேட்டிருந்தோம்.
1: சில வேளையில ஓரிரு அகவை ஆண்டுகள் கூட கூட இருக்கும். ஆனால் அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அவங்க தயாராயிட்டாங்கன்னா சரிதான்.
0: நிச்சயமா ஐயா. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 60ஆம் கல்யாணம் இதை பத்தி கொஞ்சம் சொல்வீங்களான்னு கேட்டிருக்காங்க.
1: இந்த 60ஆம் கல்யாணம்ங்கிறது இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப பேர் அதை புரிஞ்சு கொள்ளாம மறுபடியும் இந்த 60 வயது ஆன பெரியவரையும் முதியவரையும் அந்த அம்மாவையும் என்ன பண்றாங்கன்னா, என்ன புதிதா திருமணம் செய்து கொள்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது உள்ளபடி அப்படி இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 60ஆம் திருமணம்ங்கிறது அவங்க வந்து 60 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அவங்களுடைய நிலையில, இப்போ எப்படின்னு சொன்னால், இறைவனும் இறைவியும் போல பக்குவமடைந்த 2 ஒரு இணையர்களாக அவங்கள நம்ம பார்க்குறோம். எப்படின்னா சிவமும் சக்தியும் போல அவர்களுடைய பட்டறிவு இருக்கின்றதே, அந்த பட்டறிவாகப்பட்டது அருள் நிறைந்த ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சும்மா வயது மட்டும் 60 ஆகி போய் 60ஆம் கல்யாணம் பண்ணி சிவனும் பார்வதியும் போலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்குரிய தகுதியும் முதிர்ச்சியும் பக்குவமும் அறிவும் ஆற்றலும் அருளும் அவர்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா. அந்த அருளையும் ஆற்றலையும் பக்குவத்தையும் அவர்களுடைய புரிதலையும் நாம் பெற வேண்டும் என்று அவர்களிடத்திலிருந்து வாழ்த்து பெறுவதற்காக அவர்களை இணையர்களாக வைத்து அவர்களிடத்தில் வாழ்த்து பெறுவது 60ஆம் கல்யாணம். அப்ப எல்லாரும் அல்லையாரங்க 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல புதிதா தாலி வாங்கி போடுவாரு, இல்ல மாப்பிள்ள மாலை மாட்டி கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கு இல்ல. எல்லாரும் இப்ப என்னமோ அவங்களுக்கு, நாங்களாம் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சோம், எங்க அப்பா அவங்க கல்யாணம் பண்ணதுதான் நம்ம பாக்கல, இப்ப நாங்க கண்ணால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவது போல 60ஆம் வயது கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படின்னா அவர்கள் இனி இந்த உலக வாழ்க்கையில் உள்ளவர்கள் போல் அல்ல, எல்லாவற்றையும் துறந்த நிலையில் இருக்கின்ற இறைவன் எப்படி நமக்கெல்லாம் அருள் புரிகின்றார்களோ அப்படி அருள் புரிகின்ற நிலையில் இருக்கின்றவர்களை அவர்களை உயர்த்தி பார்த்து அவர்களிடத்தில் வாழ்த்து பெறுவதுதான் அறுபதாம் கல்யாணம்.
0: அப்ப யாருக்கு தான் வந்து அறுபதாம் கல்யாணம் செய்வாங்க?
1: அறுபதாம் கல்யாணம் செய்யலாம், அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கின்றதா என்று பெரியவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி சொன்னா ரொம்ப பேர் சண்டைக்கு வருவாங்க. அவரவர் சிந்தித்து பார்த்தா அவரவருடைய நிலைக்கு நாம அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து.
0: நிச்சயமா ஐயா, இன்னும் வரும் வாரங்கள்ல நம்ம திருமணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். வரும் வாரங்கள்ல இந்த திருமணம் சார்ந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அது சுருக்கமா சொல்லிருங்க.
1: கண்டிப்பா நம்ம நிறைய பேச போறோம் அஸ்வினி. நம்ம பின்புலம் ஆராய்தல், திருமண உறுதி செய்தல், பரிசம், அப்புறம் பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு, இன்னும் மற்ற எல்லா சடங்குகளையும் ஆழ்ந்து சிந்திக்க போறோம். ஏன் நம்ம பெரியவங்க இப்படிலாம் வகுத்து வச்சிருங்க? இன்றைக்கு பலருக்கு பரிசத்துக்கும் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய உறுதிக்குமே தெரியல வேறுபாடு. சிலர் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பரிசம் போல நடத்துறாங்க, பரிசத்தை திருமணம் போல நடத்துறாங்க, இப்படி எல்லாம் மாறி போயிருக்கின்ற காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசெல்லாம் சில பேர் திருமணம் மாதிரியே முழுக்க திருமணம் நடத்திட்ட மாதிரியே நடத்துறாங்க. அப்ப அதெல்லாம் அந்த பொருத்தம் பார்த்தலுங்கிறது எப்படி பொருத்தம் பாக்குறாங்க, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களை தொடர்ந்து சிந்திக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி, இன்றைக்கு நிலை நிறைய தெளிவு கொடுத்திருந்தீங்க. டிக்டாக் பக்கமாவும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னும் வரும் வாரங்கள்ல நம்ம அது எல்லாத்துக்கும் தெளிவு கேட்கலாம்.
1: கண்டிப்பா நம்ம சொல்லுவோம்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, வணக்கம்.

ஐஷ்காபாட்டுக்கு முதல் முறையாக சென்றுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை துருக்மெனிஸ்தான் அதிபர் சர்டர் பர்டே முகமெடவ் வரவேற்றார். இரு தலைவர்களும் நடத்திய சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்து ஆலோசித்தனர். நேற்று தொடங்கிய இந்த இருநாள் அலுவல் பயணம் பிரதமராக டாக்டர் ஸ்ரீ அன்வார் துருக்மெனிஸ்தானுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி உடன்படிக்கை நாட்டின் எரிபொருள் விலைகளில் ஆக்ககர தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் அதன் கையிருப்பு வழக்கு நிலைக்கு திரும்புவதற்கு அவகாசம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய எரிபொருள் விலை நிலைத்தன்மையை உடனடியாக அடைய முடியாது என்று நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனீம் தெரிவித்தார். அந்த மீட்சியில் தளவாட செலவுகள், போக்குவரத்து, காப்புறுதி ஆகியவையும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன என்றார் அவர். செரம்பானில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் 4 படிவ மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் வன்பகடை தொடர்பான எந்த கூறுகளும் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவத்திற்கு முன்பு அந்த மாணவி நல்ல நிலையில் இருந்ததாகவும் வழக்கத்திற்கு மாறான எந்த அறிகுறிகளும் அவரிடம் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டதாகவும் கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹமட் அசாம் அஹமட் கூறினார். இலங்கை பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டெங்கி பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அங்கு ஜனவரி தொடக்கம் இதுவரை 44,000 டெங்கி நிகழ்வுகள் பதிவாகி உள்ளன. 28 பேர் உயிரிழந்தனர் என்று அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. இதனைத் தொடர்ந்து பொது மருத்துவமனைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் தடை செய்ய நோர்வே அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வரையப்பட்டுள்ள சட்ட வரைவு 3 கலந்து ஆலோசனைக்கு உட்படுத்தப்படும் என வெளியுறவு அமைச்சர் எஸ்பன் பட் ஏடி கூறினார். நிறைவாக

ஈரார் 25, ஈரார் 26 பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பின் நாடுகளுக்கிடையிலான போட்டி. தேசிய ஆடவர் அணி 5ம் 6ம் நிலையை நிர்ணயிக்கும் சுற்றுக்கு முன்னேறியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்துல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை நாங்க ஒளிபரப்புவோம். அந்த வகையில இந்த வாரம் முனைவர் கிருஷ்ணன் மணியம் அவர்களோடு தான் நம்ம பேச போறோம். அவருடைய வாழ்க்கை பயணம், அவருக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில கேட்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் போல நம்ம இவ்வாறு பிரமுகரோடு பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பல அனுபவங்களை வாழ்க்கையில் சேமித்த டாக்டர் கிருஷ்ணன் மணியம் அவர்களோடு தான் நாம பேச போறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கமா, ரொம்ப நல்லா இருக்கிறேன், நன்றி என்னை அழைத்தமைக்கு.
0: நிச்சயமாக ஐயா. சரி, இன்றைக்கு உங்களை சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய சிறுபிள்ளை நினைவுகளும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அங்கிருந்து வருவோம். சின்ன பிள்ளையில எந்த பள்ளிக்கூடத்துல படித்தீங்க, ஏது உங்க சொந்த ஊர், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நான் வந்து மலாக்கா இருக்கக்கூடிய புக்கிதாசகான் தோட்டத்துல பக்கத்துல ஓசிங்சான் என்ற ஒரு சீனர் தோட்டத்துல பிறந்து வளர்ந்தேன். புக்கிதாசகான் தமிழ் பள்ளியில நான் வந்து என்னுடைய முதல் வகுப்பை தொடங்கினேன். அங்க எங்களுக்கு வந்து மிக அருமையான ஆசிரியர்கள் அமைந்தார்கள். உதாரணத்துக்கு தலைமை ஆசிரியர் திரு பொன்னையா அவர்கள், திரு நாகராஜ் சார் அவர்கள், திரு சுப்பையா அவர்கள், திரு மாரியப்பன் அவர்கள், காசி விஸ்வநாதன் அவர்கள், ஜெயராஜ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல ஆசிரியர்கள் நீங்கள் கூட எங்களுடைய பள்ளி வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலுக்கு இட்டு சென்றது. இதுல ரொம்ப குறிப்பா நாங்க என்ன சொல்லணும்னா, ஆர்டிஎம் வாழ்நாள் சாதனையாளர் பட்டம் பெற்ற வி ஆறுமுகம் என்னுடைய இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகுப்பு ஆசிரியராக எங்களுக்கு கல்வி கற்றுக்
0: கொடுத்தார்.
1: அவர் தான் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஆர்வத்தை ஊட்டியவர்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து நாட்டுப்பற்று பாடல்கள்னு நள்ளிரவுல ஆர்டிஎம் ஒளிபரப்போம். அதை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து மறுநாள் வகுப்புல அதை ஒழிக்க செய்து எங்களையும் சேர்த்து பாட சொல்லி அந்த நாட்டுப்பற்ற பாடல்கள் உள்ள கருத்துக்களை சொல்லி எங்களை நாட்டுப்பற்றுடன் வளர்ப்பதற்கும் தமிழ் மொழியின் மேல் ஆர்வம் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது.
0: இங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. எங்களுக்குமே அவர் ஒரு தமிழ் மொழியில் நிறைய முன்னோடியா இருந்திருக்காங்க. அந்த வகையில அவர் வந்து உங்களுக்கு ஆசிரியரா இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும்ல.
1: கண்டிப்பா.
0: இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களில் எந்த பாடலை தொடக்கமாக கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ரோஜா மலரி ராஜகுமாரி என்ற ஒரு பாடல். இதுல ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சமத்துவம், அதாவது ஏழை பணக்காரன் அப்படின்றது இல்லாம ஒரு சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் காதல் வயப்படும் பொழுதுதான் இருக்கும் அப்படின்றத கவிஞர் மிக சிறந்த முறையில கொண்டு வந்திருக்காரு. அதுலயும் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரோஜா மலர் ஒரு சிறந்த மலர் என்று சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப இசையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா.
0: நிச்சயம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகள் அங்கத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு யார் பேசிட்டு இருக்காங்க? டாக்டர் கிருஷ்ணன் மணியம் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, நீங்க வந்து ஆசிரியராக தொடங்கி பேராசிரியராக உயர்ந்த இந்த பயணத்துல மறக்க முடியாத அனுபவம் எது? எப்படி ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள வந்தது?
1: முதல்ல நான் வந்து என்ன தற்காலிக தமிழ் ஆசிரியரா ஜாசின் லாலாங் தோட்ட தமிழ் பள்ளியில தொடங்கினேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஃபார்ம் சிக்ஸ் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன் தற்காலிக ஆசிரியரை வர்றதுக்கு. அப்புறகு நம்ம மலையப்பழக்கத்தில் இடம் கிடைச்சோடனே நாம இங்க படிக்க வந்துட்டுன்னு வச்சுக்கோமே. எனக்கு முதல்ல வந்து ஆசிரியர் தொழில் மேல எனக்கு எப்ப பற்றுதல் ரொம்ப வந்துச்சுன்னு சொன்னா, நான் வந்து தற்காலிக ஆசிரியரா இருக்கும் பொழுது ரொம்ப ஆர்வத்தோட பிள்ளைங்களுக்கு படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்தா நடியெல்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். அப்ப ஒரு தடவை வந்து நானு பாத்ரூம்ல இருக்கும் பொழுது, பக்கத்து பாத்ரூம்ல தமிழ் பள்ளியில பக்கத்து பக்கத்துல தான் மாணவருக்கும் ஆசிரியருக்கும், பக்கத்து பாத்ரூம்ல ரெண்டு மாணவிகள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆறாம் வகுப்பு மாணவி வந்து என்னுடைய வகுப்பு நாலாம் வகுப்பு, அத வந்து சொல்றாங்க உங்க ஆசிரியர் ரொம்ப அடிக்கிறாரு உங்களதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னுடைய மாணவி தற்காத்து சொல்றாங்க, எங்க சார் வந்து சும்மா அடிக்க மாட்டாரு, பல தடவை சொல்லி கொடுத்து தெரியலன்னா தான் ஒரு தண்டனை மாதிரி கொடுப்பாரு. அந்த வகையில அவரு சொல்லி கொடுக்கறதுனால அவர் அடிக்கிறதுனால நாங்க வந்து சோட போல நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது. சோ அப்ப எனக்கு ஒரு மனசுல பட்டது, ஆசிரியர் தொழில் என்பது நம்ம வருங்கால சமுதாயத்தை உருவாக்குற ஒரு இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது முதல்ல என்னுடைய மனசுல தோன்றியது. அப்புறம் நான் பல்கலைக்கழகம் வந்த பிறகு, இங்க பல்கலைக்கழகத்துல எங்களுக்கு விரிவராளராக அமைந்தவர்கள் அத்தனை பேரும் இலக்கிய புலிகள்னு தான் சொல்லணும். எல்லா வகையிலையும் வந்து மிக சிறந்த தமிழகத்திலிருந்து வந்து எங்களுக்கு போதித்தார்கள். உதாரணத்துக்கு நவீன இலக்கியத்துல வந்து டாக்டர் தண்டாயுதம், பிறகு சங்க இலக்கியத்துல டாக்டர் சோனா கந்தசாமி, நாவி ஜெயராமன், பிறகு இலக்கணத்துல வந்து தென்னப்பன் அவர்கள், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தமிழகத்திலிருந்து கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் வந்து கற்று தந்தாங்க. குறிப்பாக டாக்டர் தண்டாயத்து கூட எனக்கு மிகுந்த ஈடுபாடு. அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, பள்ளி அதாவது வகுப்பறையில நாங்க எங்களுக்கு கூட படிச்சு கொடுக்கறாரு சரி, எங்களுக்கு கூட பழகுறாரு சரி, அதையும் மீறி ஒரு நட்புறவரோட பழகுவாரு. பிறகு அவர் போகக்கூடிய இலக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போவாரு. அங்க அவர் இலக்கிய பொழிவுகள் செய்யும் பொழுதும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வரும் பொழுதுதான் நான் வந்து நானும் ஒரு பேராசிரியராக வந்து பல மாணவர்களுக்கு ஒரு
0: முன்னோடியா
1: அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுமா.
0: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா அந்த ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு முன்னோடின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒரு பேராசிரியர் ஆகும் வரையிலும் உங்க வாழ்க்கையில ஒரு நபரை முன்னிறுத்தி எப்போதும் இவங்களை உதாரணமா பாத்துக்குவேன்னா யாரு சொல்வீங்க?
1: இப்ப வந்து துன் சாமிவேலு வந்து நான் என்னுடைய இடைநிலை பள்ளியில நான் படிக்கும் பொழுதே நான் அறிவேன். ஏன்னா நான் தமிழ் இளைஞர் மொழி மன்றத்தில் இருந்தேன். அப்ப வந்து எங்களுடைய பகுதியில தமிழ் இளைஞர் மணி மன்றத்துடைய ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார் 1974. அந்த பேச்சு அவருடைய உரை என்னை வந்து ரொம்ப ஆழமாக கவர்ந்தது. சோ அவர் போல வரணும் அப்படின்றது அப்பயே என்னுடைய மனசுல தோன்றியது. அதுக்கு பிறகு 1981 வந்து நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு தத்தசரி சாமிவேலு அவர்களை நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சி கலைச்சிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் அறிவிப்பாளர். சோ நான் வந்து பேசினது என்னுடைய தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னை அருகில கூப்பிட்டு பாராட்டினாரு. அதற்கு பிறகு வந்து அவருக்கு எதிர்க்க நான் வந்து ஒரு அரசியல்வாதி வேடம் போட்டு ஒரு நாடகமும் நடிச்சேன் தமிழ் பேரவையில கலை நிகழ்ச்சியின் போது. பயங்கர கிண்டல் பண்ணும், அதாவது ஒரு அரசியல்வாதிய, ஆனா ஒரு மயம்தான். ஆனா மேடையில போய் அவர்கிட்ட நினைவு பரிசு வாங்கும் பொழுது, வாங்க அரசியல்வாதி அப்படின்னாரு. வகையில அவர் தட்டி கொடுத்து அரவணைக்க கூடிய ஒரு நட்பா இருந்தது. தொடர்ந்து அதுக்கு பிறகு ஒரு ஒரு நட்பு அப்படின்ற அடிப்படையில அவருடைய இறுதி காலம் வரை நான் நட்பாக அவர்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது எனக்கு வந்து அவரை ரோல் மாடலா எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பையும் அவர்கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன்.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததாக எந்த விருப்ப பாடலை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்த பாடல் வந்து பால் வண்ணம் பருவம் கண்டேன் அப்படின்ற அந்த ஒரு பாடல். இது வந்து எம்ஜிஆருக்காக பிபி சீனிவாஸ் பாடின ஒரு பாடல், ஒரே பாடல்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இது என்னன்னு சொன்னா ராமாயணத்தை வந்து நம்மகிட்ட காமிக்குது. கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன் அப்படின்ற அந்த ராமாயண வரிகளை கொண்டு கவிஞர் இதை வந்து புனைஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தெரிகிறது. ஸோ அதனால அதுவும் இல்லாம இந்த பாடல் ரொம்ப மெலோடியா, ரொம்ப வழக்கமான எம்ஜிஆர் பாடல் மாதிரி இல்லாம இது ரொம்ப சிறந்த ஒரு காதல் பாடலாகும்.
0: சரிங்க, அடுத்ததாக இந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க உங்களுடைய நினைவுகள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, நீங்க பேராசிரியரான அந்த அனுபவத்தையும் சொல்லியிருந்தீங்க. மலேசிய தமிழ் இலக்கியம் மற்றும் சமூக வரலாற்று ஆய்வுல ஈடுபட உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஊக்கமளித்தது அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: உதாரணத்துக்கு என்னுடைய அந்த துறையை வந்து நவீன இலக்கியம். அப்ப நவீன இலக்கியத்தை துறையில நான் வந்து ஆய்வுகள் செய்யும் பொழுது மலேசிய தமிழ் இலக்கியத்தை நான் இயற்கையாவே ஆய்வு செய்தேன். அது இல்லாம நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான நூலாய்வுகளை செய்திருக்கிறேன். பல எழுத்தாளர்களுடைய வெளியீட்டு நிகழ்வுகளுக்கு நான் நூலாய்வு செய்திருக்கிறேன். அந்த வகையில வந்து இந்த இலக்கிய வளர்ச்சியை நான் துல்லிதமாக என்னால குறிப்பிட முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த மலேசிய தமிழ் இலக்கிய வளர்ச்சி என்பது 1960s-70s வந்து ஒரு அசுர பாய்ச்சல் இருந்தது. அது 80s-களுக்கு பிறகு அப்படியே மெதுவாக தொய்வு கொண்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே நேரத்துல இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு காலகட்டத்துல இந்த எழுத்தாளர்களை கொண்டாடி மகிழ்ந்தோம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனி திறமையெல்லாம் பத்தி பேசி அவர்களை உயர்த்தி அவங்களுக்கு பதக்கங்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து கேடையெல்லாம் கொடுத்து எல்லாமே உயர்த்தி செய்தோம். ஆனா இப்ப ஒரு எழுத்தாளனை வந்து யாரும் மதிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். இது வந்து இது ஏதோ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மாதிரி எனக்கு படுது.
0: அதாவது இந்த தொழில்நுட்பம் அதிகரித்த காலகட்டத்துல இந்த எழுதுவது, இந்த மாதிரி வாசிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, இருக்கலாம். ஏன் கேட்டா ஒரு சிறுகதை அப்படின்றது மாதிரி இப்ப ஒரு பக்க கதை, ஒரு நொடி கதை, அந்த மாதிரி எல்லாம் வேற வந்துருச்சு. அதனால வந்து அதாவது என்னன்னா, உண்மையிலே வந்து இந்த இலக்கியத்தை விட்டு வெளியே போகும் பொழுதுதான் ஒரு சமுதாயம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கோ இயலாமல் போய்விடுகிறது. அந்த சுய பரிசோதனை இலக்கியங்கள் மூலமா தான் நடக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, 70s-களில் அல்லது 80s-கள் தொடக்கத்தில் கூட சொல்லலாம், எல்லாம் எழுதப்பட்ட பல்வேறு சிறுகதைகள் வந்து நம்ம நாட்டு வரலாற்று, அதாவது இந்திய சமுதாயத்துடைய வரலாற்றை அங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுல படிச்சாவே அவங்கள பத்தி தெரியும். இந்த இலக்கியத்துல நம்ம சரியா இடம் பெற்றிருக்கோம். ஏன்னு கேட்டா அது நாமளே நம்ம பற்றி படைத்த இலக்கியங்கள். சோ உதாரணத்திற்கு இப்ப ஆவண பிரச்சனைகள் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை வந்து இந்த ஆவண பிரச்சனைகள் இப்ப எம்ஏ இளஞ்செழியன், பிறகு சி முத்துசாமி இவங்க போன்ற அந்த எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து இதை எடுத்து எழுதியிருக்காங்க. பிறகு நம்ம வந்து இந்த ஒரு தோட்டப்புற சிக்கல்கள்ல மாட்டியிருக்கோம். என்ன மாட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிர்வாக கட்டமைப்பு தோட்டப்புறத்துல இருக்கும், துறை, பிறகு வந்து கங்காணி, அதுக்கப்புறம் தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எப்பொழுதுமே வந்து நம்ம அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தோட்டப்புற நிர்வாக சிக்கல் அடக்குமுறை அடிப்படையில இருக்கின்றது. இத இந்த சிறுகதைகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஆனா நம்ம தான் வந்து அது சரியா எடுத்து பேசி கவனிக்காம விட்டுட்டோம்.
0: இந்த ஒரு எழுதுறது எழுத்தாளர்களுடைய அந்த ஒரு திறமை அப்படின்றத இப்படியே நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாமா, கண்டிப்பா.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு விஷயமும் கூட. இப்போ உள்ள இளைஞர்கள் இதை யோசிச்சே ஆகணும். இதை பத்தி மேலும் நாம பேசலாம். ஆனா அதற்கு முன்னதாக என்ன பாடலை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க ஐயா?
1: இப்ப வந்து நம்ம தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்திலும் குறைந்துமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஒரு நல்ல பாகப்பிரிவினை பாடல்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த பாடல் எழுதியிருக்காரு. சோ அது ரொம்ப ஒரு யதார்த்தமான உண்மைய ரொம்ப சுலபமா சொல்லியிருக்காரு பாருங்க. தங்கத்துல ஒரு குறை இருந்தா அதோட தரத்துல வந்து குறையே இருக்காது. அதே போல இந்த மலேசிய இந்திய சமுதாயத்தினுடைய குறைகள் எல்லாமே வந்து தரத்துல இல்ல, பார்வையில தான் இருக்குது. சோ அதனால இந்த பாடல் நம்ம இப்ப கேட்கலாம்.

0: வகையா மலரும் நினைவுகளில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா, இன்றைக்கு எங்களோட நிறைய விஷயங்கள் பேசி இருந்தீங்க, நிறைய அனுபவங்களையும் பகிர்ந்திருந்தீங்க. அதே சமயம் இப்ப இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்து துறையில் ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இதனை வளர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. இப்போ டாக்டர் கிருஷ்ணன் மணியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேராசிரியர், நீங்க இதை எப்படி வளர்க்கலாம்னு சொல்றீங்க?
1: சரிம்மா, இது நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா இது எனக்கே வந்து சில சமயத்துல ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் நூற்றுக்கணக்கான இளம் பட்டதாரிகளுக்கு நவீன இலக்கியத்தை பத்தியும், நவீன இலக்கிய விமர்சனத்தை பத்தியும், நவீன இலக்கிய திறனாய்வு பத்தியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பல்கலைக்கழகத்துல இருக்கும் பொழுது அவங்க எழுதியிருக்காங்க, ஆனா வெளியே போன பிறகு அவங்க வந்து அந்த எழுத்து துறையிலேயே இருக்கிறதுல ஒரு சில மாணவர்கள் மிக சிறந்த முறையில இன்னும் இருக்காங்க. நான் சொல்லணும்னா உமான்னு நினைக்கிறேன், உமா வீராசாமி. அவங்க வந்து பல போட்டிகள்ல வந்து நல்ல பரிசுகள் பெற்றுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவங்க என்னுடைய மாணவி தான். இன்னும் மற்றவர்களும் வந்து இது மாதிரி இருக்காங்க. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து எழுதுறது அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் விட்டுறாங்க. இன்னொரு ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க 60கள் 70கள்லாம் நிறைய பேர் நல்ல தமிழாசிரியர்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. எழுத்தாளர் நான் ஒவ்வொருத்தரையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னா எல்லாரும் ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்களா தான் இருந்தாங்க. ஆனா இன்றைய தமிழ் ஆசிரியர்கள் எழுதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து அந்த 60கள் 70கள்லாம் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து 51% தமிழ் பள்ளியில, பிறகு தேசிய பள்ளியில் 49% என்ற ஒரு நிலை இல்லாம முழுக்க முழுக்க 90-95% தமிழ் பள்ளியில படிச்சோம். ஆனா இப்ப ஏறக்குறைய பாதிக்கு பாதி வந்து மலாய் பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறோம். சோ அந்த வகையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு இலக்கிய ஈடுபாடுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா இதை வந்து நம்ம குறையே சொல்லிக்கிட்டு இருந்தமா முடியாது. தன்னார்வ இயக்கங்கள் மற்றும் வந்து இலக்கிய இயக்கங்கள் இவங்கெல்லாமே வந்து ஒரு எழுத்து துறைக்கு நம்ம ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து அவரு நவீன் சொல்லிட்டு நல்ல எழுத்தாளர் இருக்காரு, அவர் வந்து சொந்த முயற்சியில பல வேறு இந்த இலக்கிய அங்கங்கள்லாம் செய்து, அல்லது இந்தியாவில இருந்து எழுத்தாளர்கள்லாம் வர சொல்லி பேசி அவர்கள் அனுபவத்துல இருந்து பயன்பெறக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பரவலா செய்ய வேண்டும். சோ பல இடங்கள்ல செய்து எழுத்து பரம்பரையை உருவாக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துல எழுத்து பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல இருந்தது. உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும்னா ஆரம்ப காலத்துல தமிழ்நேசன்ல இருந்து கு அழகிரி சாமி காலத்துல கு அழகிரி சாமி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. பிறகு வந்து பவுன் பரிசு கதைகள் எழுதக்கூடிய அந்த ஒரு சூழல் இருந்தது. அதற்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பேரவை, மலாய பல்கலைக்கழக இந்திய அறிவு துறையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பேரவையின் மூலமாக அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தமிழ் சிறுகதை பேரவை கதைகள் சிறுகதையின் மூலமாக ஒரு எழுத்தாளர் பட்டாளம் உருவாக்கியது. சிலர் எழுதிட்டு அதோட மறந்துடுறாங்க. சோ அதெல்லாம் இல்லாம ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். இப்ப தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தன்னுடைய அறநிதி அதன் மூலமாக பல போட்டிகள் நடத்துறாங்க. மாணவர் பிரிவுக்காகவே சிறுகதைகள் போட்டிகள் நடத்துறாங்க. இந்த போட்டிகள்ல வந்து கலந்து கொள்வதற்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். ஏன்னா ஆசிரியர்கள் அதை தயார்படுத்தி அவர்களை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய எழுத்து கூட்டம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, உங்க குடும்பத்தினரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய மனைவி பெயர் ரோஸ் மேரி. அவங்க வந்து நான் பல்கலைக்கழகத்துல தான் சந்திச்சேன். உங்களை சொன்னேன் இல்லையா, ரோஜா மலரி ராஜகுமாரி, அவங்க பேரு ரோஸ் மேரினாலேயே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து எனக்கு 3 பையன்கள், ஷெமான், எலிச, எஜரா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நல்ல சூழ்நிலையில் இருக்காங்க. பெரியவர் வந்து உணவுத்துறையில இருக்காரு, 2வது வந்து பிசிக்ஸ்ல மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு, 3வது வந்து மருத்துவரா இருக்காரு, 2 பேர பிள்ளைகள். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன குடும்பமாக இருந்தாலும் அன்றாலும் நம்ம வந்து அந்த பேர பிள்ளைகளுடைய அந்த சிரிப்பும் அந்த கும்மாளம் தொழிலும் கூடிய ஒரு நல்ல ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாமா.
0: நீங்க அதை ரசிச்சு சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா.
1: நிறைவாக கேட்கணும் அப்படின்னு சொன்னா கேஷுவலா எம்ஜிஆர் பாடக்கூடிய ஒரு பாட்டு, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேட்டா நான் இது ரொம்ப பெரிய தத்துவங்கள்லாம் நம்ம வந்து கேட்டு கேட்டு ஒரு இதமா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எம்ஜிஆரோட அன்பேவா படமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வகையில இந்த எம்ஜிஆர் பாட்டை நம்ம கேட்டு நிறைவாக நல்ல ஒரு நாளை கழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக உறங்கலாம்.
0: நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
1: ஓகே, நன்றிமா, நன்றிமா.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹும். அன்பிற்குரிய நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் படைத்தவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், அவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவன் என்ற நம்பிக்கை வந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஏற்பட வேண்டும். இதயங்கள், அதாவது உள்ளங்கள் இருக்கின்றதே, இது மனிதனுடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் இடமாக இருப்பதை பார்க்கிறோம். நல்ல வழியில நடப்பதற்கு, அல்லாஹுவை அவங்க இபாதத்து செய்வதற்கு, அவனது உதவியை நாடுவதற்கு, அவனது கையில உள்ள தனது உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மனிதனுடைய தேகத்தில உள்ள மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அங்கமாக இந்த உள்ளம் இருக்கிறத பாக்குறோம். எவருடைய உள்ளத்துல வந்து உயிரோட்டமுள்ள உள்ளமாக இருக்குதோ அது உயிரோட்டமுள்ள மனிதனாக மாறும். எவருடைய உள்ளம் மரித்த நிலையில் இருக்குதோ மரணித்த மனிதனாகவும் கருதப்படுகிறது. நிச்சயமாக ஒரு முஸ்லீமின் மீது சீர்திருத்த வேண்டிய மற்றும் கவனம் செலுத்துவதற்கு மிக உரித்தான விடயமாக தனது இரு விழாப்புறத்திற்கு மத்தியில் உள்ள தன்னுடைய உள்ளத்தை தான் குறிக்கும். ஏனென்று சொன்னா, திட்டமாக உள்ளம்தான் அமல்களில அடிப்படையாக இருக்கின்றது. மேலும் உடல் அசைவுகளின் அடிப்படையாகவும் இருக்குது. அதற்கு தனது படையின் மீது ஒரு அரசனுக்குள்ள அந்தஸ்தில் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைந்தால் உடல் தூய்மை அடையும், மேலும் அது கெட்டுவிடாமல் அது பாதுகாக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கருவேலை இலையால பதனிடப்பட்ட தோல் பை ஒன்று, மண் அகற்றப்படாத சிறிய தங்க கட்டி ஒன்றை யமனிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேர் இடத்துல வந்து பங்கு வைக்கிறாங்க. உயானா பின் பத்ர் ரதியல்லாஹுங்க, அக்ரா பின் ஹாஃபிஸ் ரதியல்லாஹு, ஜைத் அல் கைஸ் ரதியல்லாஹுங்க, 4வது அல்கமா ரதியல்லாஹுங்க, அடுத்து ஆமீர் பின் ஜுபைர் ரதியல்லாஹுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வந்து இதை பெறுவதற்கு இவரை விட தகுதியானவங்க தாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேறொரு தோழர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த 4 பேரை விட இதை பெறுவதற்கு தகுதியானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு போய் சேருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வானத்தில் உள்ளவனின் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாமா? காலையிலும் மாலையிலும் எனக்கு வானத்தின் செய்திகள் வந்த மண்ணும் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் நேர்மையான முறையிலே, நியாயமான முறையிலே தான் செய்வாங்க என்பதை அவங்க சொல்றாங்க. அப்போது கண்கள் பஞ்சமடைந்த, கன்னங்கள் தடித்திருந்த, நெற்றி உயர்ந்திருந்த, அடர்த்தியான தாடி கொண்ட, தலைமுடி மலிக்கப்பட்டிருந்த, கீழாடை வரித்து கட்டிய மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல எழுந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உனக்கு என்ன கேடு? பூமியில் இருப்பவர்களின் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நான் அல்லவா மிகவும் அருகதை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த மனிதர் வந்து திரும்பி போறாரு. அப்ப அங்கிருந்த ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருடைய தலையை வெட்டி விடட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை கொல்ல வேண்டாம், அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எத்தனையோ தொழிலாளிகள் இஸ்லாத்தை நாவிலே மொழிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுடைய இதயத்தை துளையிட்டு பார்க்கவோ அல்லது வயிற்றை

0: உள்ளத்துல உடைய இருக்கக்கூடிய இஹ்லாசை வந்து யாருமே அறிந்து வைக்க முடியாது. அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக ஒரு மனிதனை நாம் வந்து வெளிரங்கத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, யாரையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. காரணம், அவனுடைய உள்ளத்துடைய நிலை என்ன என்பதை வந்து அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒருவனே அறிந்தவனாக இருக்கின்றான். ஆக நாம் உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளம் அல்லாவின் கையில் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து நாம் என்ன செய்யணும், அல்லாவிடத்திலே நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்துமாறு அல்லாவிடத்திலே நாம் எப்போதும் துவா செய்து அதற்கான முயற்சியை இந்த நேரம் மேற்கொண்டு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், பாவத்தை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், குஃபிரில் எங்களை சோதித்து விடாதே. ஷிர்கில் எங்களை தள்ளி விடாதே. நயவஞ்சகத்தில் எங்களை சேர்த்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய நஃப்ஸை எங்கள் மீது சாட்டி விடாதே. ஷைத்தானுக்கு எங்கள் மீது ஆதிக்கத்தை கொடுத்து விடாதே. எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின்னர் எங்கள் உள்ளங்களை தடம்புரளி செய்து விடாதே ரஹ்மானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒளிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மினலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ்.

உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் அஃபேர்.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
0: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சு உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டா.
3: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
4: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துர்க்மானிஸ்தானுக்கான தமது அலுவல் பயணம் அதன் நோக்கத்தை எட்டியதாக கூறியுள்ளார். இரு நாட்டு நட்புறவையும் வியூக ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் இலக்கு எட்டப்பட்டுள்ளது. அதோடு இருதரப்புக்கும் பயன் தரும் பல்வேறு துறைகளில் இருவழி ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் புதிய கட்டத்தையும் அப்பயணம் தொடக்கி வைத்துள்ளது என பிரதமர் கூறினார். இதனிடையே மலேசியா துர்க்மானிஸ்தானுக்கு இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தம் வணிக தேவைகளை தாண்டிய நீண்டகால ஒத்துழைப்புக்கான கடப்பாட்டினை காட்டுகிறது என பிரதமர் கூறினார். பெட்ரோநாஸ் நிறுவனம் 1996 முதல் துர்க்மானிஸ்தானில் செயல்படும் நிலையில் இரு நாட்டுக்கும் பயன் தரும் வகையில் நம்பகமான பங்குதாரராக அந்நிறுவனம் செயல்படும் என துர்க்மானிஸ்தான் அதிபர் சர்டார் பர்டி முஹாடெஃப் மிடம் கூறியதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கோள் காட்டினார். பினாங்கு பீகா அட் அரினா பட்டுவட் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 ரியோ பி ஹவானா நிகழ்ச்சிக்கு கிடைத்த வரவேற்பு தமக்கு திருப்தி அளித்திருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் கூறினார். 2026 தேசிய ஊடகத்தார் நாளை முன்னிட்டு நடைபெறும் இவ்விழா உள்ளூர் கலைஞர்கள் தொழில் முனைவோர் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் தளமாக விளங்குகிறது என அவர் கூறினார். இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் சண்டை நிறுத்தத்திற்கு செயல்படுத்த இணக்கம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இருதரப்பும் சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறி 2வது நாளிலேயே கடும் சண்டையை தொடர்ந்தன. இவ்வேளை சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது.

நகரின் வடக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்ஃபோர்ட் அருகே மதியம் நிகழ்ந்த இந்த ரயில் விபத்தில் லண்டனை நோக்கிச் சென்ற இரு ரயில்கள் மோதின. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை 2-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. கேமரன் பர்கேஸும் அலெக்ஸ் ஃப்ரீமனும் அமெரிக்காவுக்கான 2 கோல்களை புகுத்தினர். இவ்வளை ஸ்காட்லாந்தும் மொரோக்கோவும் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: நிறம் காலிமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, பிள்ளைகளின் வளர்ப்பு பெற்றோர் பொறுப்பு. இன்றைய நிகழ்வுகள் நாளைய வரலாறு, இன்றைய விழுதுகள் நாளைய விருச்சங்கள், இன்றைய வித்து நாளைய நந்தவனம். அது போன்றுதான் இன்றைய சிறியோர்களும் இளையோர்களும் நாளைய தலைவர்கள், உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். உண்மைதான், ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி வாழ்வில் உயர்ந்த இலட்சியத்துடன் ஒவ்வொரு மனிதரும் முன்னேற வேண்டும். அதற்காக தன் சிறு வயதிலிருந்தே அயராது முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்களிடம் அன்புடனும் பணிவுடனும் நடந்து அவர்களின் ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் பெற வேண்டும். அதே நேரத்தில் பொறுப்பான மனிதர்களாக உருவாக அவர்களை பொறுப்புடன் வளர்ப்பதும் பெற்றோர்களின் கடமையாகும். இன்றைய இணையதள காலத்தில் பிள்ளைகளின் நடைமுறைகளால் பெற்றோர்கள் மனம் வாடுகின்றனர். ஒரு நிலையில் பிள்ளைகளின் அலட்சிய போக்கால் சில பெற்றோர்கள் தங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்கின்றனர் என செய்திகள் கூறுகின்றன. நெஞ்சம் வேதனை அடைகின்றது.

அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் பற்றி இறைவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். இறை விசுவாசிகளே, உங்கள் செல்வமும் உங்கள் பிள்ளைகளும் இறை நினைவிலிருந்து உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம். எவரேனும் அப்படி செய்தால் அவர்கள் நஷ்டவாளிகள் என்கிறது அல் குர்ஆன். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படும். ஒரு தலைவர் தன் மக்களுக்கு பொறுப்பாளர், ஒரு கணவர் தன் குடும்பத்தின் பொறுப்பாளர், ஒரு பெற்றோர் தம் பிள்ளைகளின் பொறுப்பாளர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.

அன்பானவர்களே, பிள்ளைகளின் எதிர்காலம் பெற்றோர் கரங்களில். ஒரு நாள் தோழர் ஒருவரிடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, உங்கள் பெற்றோரை நீங்கள் திட்டுதல் பெரும் குற்றம் என்றார்கள். நாயகமே, தம் பெற்றோரை திட்டுவதற்கு எவருக்கும் மனம் வராதே என்று அவர்கள் கூறிய பொழுது, ஒருவர் இன்னொருவரின் பெற்றோரை திட்டினால் அவர் இவரின் பெற்றோரை திட்டுவார், அதுவும் பெரும் குற்றம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிள்ளைகளும் பெற்றோரிடம் பண்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளிடம் அன்பாகவும் கனிவுடனும் நடப்பதுடன், குறிப்பாக கவனமுடன் நட்பண்புகளுடன் அவர்களை உருவாக்கி உயர்ந்த மனிதர்களாக ஆக்க வேண்டும். மக்களே, பிள்ளைகள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய பெரும் செல்வமாகும். அவர்களிடம் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நேர்மையான விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். நேர்மையான துணிவுகளையும் முயற்சிகளையும் உருவாக்கி நற்பண்புகளுடன் அவர்களை வளரச் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே என்பது போல, ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நற்கிருபை செய்வானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
3: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, சனிக்கிழமை இணைகின்றோம் மறக்கும் மின்னலில். வாரம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு இன்று ஒரு சிறிய இடைவேளை, கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் சிறப்பு, நிறைய மகிழ்ச்சி. ஆமா, இன்றைய நாளை ஒரு அழகான எண்ணத்தோடு வாங்க ஆரம்பிக்கலாம். மகிழ்ச்சி என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ந்த பிறகு வருவது அல்ல, எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க தெரிந்த மனதில் தான் அது பிறக்கிறது. அதனால ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், சிரிப்பேன் அப்படின்னா கிடையாது. நடப்பதற்கு முன்னதாகவே அந்த மகிழ்ச்சியை, அந்த நம்பிக்கை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது தானா நடந்துடும். அடுத்த சில மணி நேரங்கள் உங்கள் மனதை இலகுவாக்கும் இனிய பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள். ஆமாங்க, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் அதிகாலை 3 மணிக்கு பிறகு தற்போது இன்னொரு ஆட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்காட்லாந்து மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான ஆட்டம். ஆட்டம் தொடங்கி 30 வினாடிகளில் மொரோக்கோ 1 கோலை புகுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் அங்கு கடைசி நிலவரங்களை. இணைகின்றேன் உங்களோடு, உங்கள் நான் த்ரேசா லசாரு. திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 6ஆம் நாள், 2026 ஜூன் 20 சனிக்கிழமை இன்று.

தினாயஸ் வணக்கம். மின்னலில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். மலேசிய நண்பர் நாளிதழில் முதல் பக்கத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தியும் கூட, பல மக்கள் உலக மக்கள் அனைவருமே இது ஒரு நாளுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையில நம்பிக்கையில காத்திருந்தோம் இல்லையா. ஆமாங்க, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது, இந்த செய்தி தான் வந்திருக்கு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தத்தில் அதிபர் ட்ரம்ப் ஈரான் அதிபர் பஷக்கியான் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து மேற்கத்திய போர் முடிவுக்கு வருகின்றது என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. எனவே உலகத்தில் நடக்கும் இந்த போர்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும், உலக மக்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாம பிரார்த்திக்கலாம். அடுத்ததாக மக்கள் ஓசை நாளிதழில் வெளிவந்த செய்தியை பார்க்கலாம். ஜோஹர் நகர் சிம்ரான் சட்டமன்ற தேர்தல்கள் போதுமான அளவில் பொருள் விநியோகம் அமைச்சு உறுதி, இதை பற்றிய செய்தி தாங்க. ஜோஹர் நகர் சிம்ரான் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் சமயத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகமும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் விநியோகமும் போதுமான அளவில் இருக்கும் என்று உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை துணை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த பொருட்களின் விநியோகத்தை அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகின்றது. இந்த இரண்டு மாநிலங்களிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களும் உணவுப் பொருட்களும் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய அணுக்கமான கண்காணிப்பு நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதோடு உலக கிண்ணம் இதை பற்றிய செய்திகள் நிறைய வெளிவந்திருக்கின்றன. பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு இப்போ என்ன நிலவரம், உலக கிண்ணம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டம், ஸ்காட்லாந்து மொரோக்கோ இடையிலான ஆட்டத்தை பற்றியும் பார்க்கலாம்.

உலகக்கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிக்கான ஆட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுல இஸ்மாயில் சப்ரி ஆட்டத்தின் இரண்டாவது நிமிடத்துல முதல் கோலை புகுத்தியிருக்கின்றார். அதாவது மொரோக்கோ அணியின் உலக கிண்ணம் இந்த கார்பந்து போட்டியின் வரலாற்றில் மிக முன்கூட்டியே வேகமான ஒரு கோலை புகுத்திய ஒரு கார்பந்தாட்ட வீரர் என்ற ஒரு பெருமை இஸ்மாயில் சப்ரி அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிச்சயமா தற்போது ஆட்டம் நீங்க பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு தெரியும், மிக கடுமையான போட்டி ஸ்காட்லாந்து மொரோக்கோ அணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து முதல் பாதி ஆட்டம் முடிவடைந்து விட்டது. இன்னொரு பாதி ஆட்டத்துக்கு இடையே தான் இப்போ இருக்கிறாங்க. ஸ்காட்லாந்து மொரோக்கோ அணிக்கான ஆட்டம் தற்போது நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு காலை 8:30 பிரேசில் ஹைட்டி அணிக்கான போட்டியும், 11:00 துருக்கிய பராகுவே அணிக்கான போட்டியும் நடைபெறும். எனவே இதை பற்றியாக கடைசி நிலவரங்கள், புள்ளி நிலவரங்கள் உங்களுக்காக ஆர்டிஎம்இன் வானொலி தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒருவேளை நீங்க வெளியே இருக்கீங்க, இந்த ஆட்டங்களை நேரலையாக பார்க்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்குங்க. ஆர்டிஎம் கிளிக் கிளிக் பண்ணி முழு நேரலையை நீங்களும் எங்கிருந்தாலும் பார்க்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

பிரதமரின் துர்க்மெனிஸ்தானுக்கான பயணம் அதன் இலக்கை எட்டியது. உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகளில் ஒன்றை பெற்று பெட்ரோநாஸ் சாதனை. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டச்சுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துர்க்மெனிஸ்தானுக்கான தமது அலுவல் பயணம் அதன் நோக்கத்தை எட்டியுள்ளதாக கூறியுள்ளார். இரு நாட்டின் நட்புறவையும் வியூக ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் இலக்கு எட்டப்பட்டுள்ளது. அதோடு இரு நாடுகளுக்கு பயன் தரும் பல்வேறு துறைகளில், குறிப்பாக ஆற்றல் துறையில் இருவழி ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் புதிய கட்டத்தையும் அப்பயணம் தொடக்கி வைத்துள்ளது என்றார் அவர். இந்நிலையில் மலேசிய தூதரக குழுவுக்கு சிறந்த வரவேற்பை துர்க்மெனிஸ்தான் அதிபர் சர்தார் பர்டி முகமதோஃபுக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புக்கும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே மலேசியா துர்க்மெனிஸ்தானுக்கு இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தம் வணிக தேவைகளை தாண்டிய நீண்டகால ஒத்துழைப்புக்கான கடப்பாட்டினை காட்டுகிறது என பிரதமர் கூறினார். பெட்ரோநாஸ் நிறுவனம் 1996 முதல் துர்க்மெனிஸ்தானில் செயல்படும் நிலையில் இரு நாடுகளுக்கும் பயன் தரும் வகையில் நம்பகமான பங்குதாரராக அந்நிறுவனம் செயல்படும் என துர்க்மெனிஸ்தான் அதிபர் சர்தார் பர்டி முகமதோஃபிடம் கூறியதை பிரதமர் மேற்கோள் காட்டினார். 21 மலேசிய நிறுவனங்கள், 20 துர்க்மெனிஸ்தான் நிறுவனங்கள், 8 பன்னாட்டு நிறுவனங்கள் உட்பட 8 உள்ளூர் அரசாங்க நிறுவனங்கள் கலந்து கொண்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான எண்ணெய் எரிவாயு துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான மாநாட்டில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார். அதில் பெட்ரோநாசுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் இடையில் 3 ஒப்பந்தங்களும், அஷ்காபாட்டில் நீர்க்கரிமங்கள் ஹைட்ரோ கார்பன்ஸ் வள மேம்பாடு தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கட்டமைப்பு ஒப்பந்தமும் கையெழுத்தாகின. மேலும் பேசிய பிரதமர், துர்க்மெனிஸ்தானுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வாயிலாக உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகளில் ஒன்றை பெட்ரோநாஸ் நிறுவனம் பெற்றது பன்னாட்டு தொழில்துறை மத்தியில் நாட்டின் எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தை நிலைபெறச் செய்துள்ளது. இது உள்நாட்டு எரிவாயு விநியோக பற்றாக்குறை குறித்த கவலையை குறைக்கும் வேளை, ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகளுக்கு எரிவாயுவை ஏற்றுமதி செய்யும் பெட்ரோநாஸின் திறன்

0: டி மொஹமடெஃப் உயர் நம்பிக்கை அந்நிறுவனத்துக்கு உயர் வருவாயை ஈட்டி தரும் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். ஆசியான் முழுவதும் உள்ள ஊடகத்தினர் துல்லியமான தகவலை வழங்குவதை ஊக்குவிக்கவும் தவறான தகவல்களின் பரவலை தடுக்கவும் எல்லை கடந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த வலியுறுத்தப்படுகின்றனர். வட்டார ஊடக சமூகத்தினரிடையே அணுக்கமான ஒத்துழைப்பை வளர்ப்பது, அறிவை பகிர்வது, சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வது வட்டார அமைதி நிலைத்தன்மை வளத்தை மேம்படுத்த முக்கிய பங்கு வகிக்கின்றன என தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் கூறினார். ஆகவே உண்மை, நேர்மை, பொறுப்புணர்வு தகவல் வழங்கலின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என அவர் பினாங்கு யாங்டி பிரதுவ துன் ரம்லிங்கா தாலிபுடனான இரவு விருந்தில் கலந்து கொண்ட போது கூறினார். இவ்வேளை பினாங்கு PICCA அட் அரேனா பட்டோபட் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 ரியோ PI ஹவானா நிகழ்ச்சிக்கு கிடைத்த வரவேற்பு தமக்கு திருப்தி அளிப்பதாக தொடர்பு அமைச்சர் கூறினார். 2026 தேசிய ஊடகத்தார் தினத்தை முன்னிட்டு நடைபெறும் அவ்விழா உள்ளூர் கலைஞர்கள், தொழில் முனைவோர் தங்கள் திறனை வெளிப்படுத்த சிறந்த தளமாக விளங்குகிறது. PICCA மாநாட்டு மையத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் அதன் சீரான ஏற்பாடு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் நாளை வரை நடைபெறும் அவ்விழாவில் பினாங்கு வாழ் மக்கள் மட்டுமல்லாது அனைவரும் கலந்து கொள்ளுமாறு டத்துஃபாமி ஃபடேல் அழைப்பு விடுத்தார். நேற்று காலையில் நெகிரிசம்பிலானில் பள்ளி ஒன்றில் மரணமடைந்த 16 வயது மாணவியின் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு கல்வி அமைச்சர் ஃபலினா சீடே கேட்டுக் கொண்டார். அதோடு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். அச்சம்பவம் குறித்து காவல்துறை தற்போது விசாரணை நடத்தி வரும் வேளையில் அதற்கு அமைச்சு அதன் முழு ஒத்துழைப்பை வழங்கும். அதேவேளையில் மாணவியின் குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவையான உதவிகளை வழங்குவதில் தற்போது கவனம் செலுத்தப்படும் வதாக ஃபட்லினா சிடேக் முகநூலில் பதிவிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இஸ்ரேலும் ஹெஸ்போல்லாவும் சண்டை நிறுத்தத்தை செயல்படுத்த இணக்கம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இருதரப்பும் சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறி 2வது நாளிலேயே கடும் சண்டையை தொடர்ந்தன. இவ்வேளை சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நீடித்த அமைதிக்கான முயற்சிகளை எடுப்பது, உடன்பாட்டை வரைவது குறித்து இதில் பேசப்படவிருந்தது. இந்நிலையில் தொலைபேசி வாயிலாக உரையாடிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ லெபனான் அதிபர் ஜோசப் அவுனும் அடுத்த சுற்று கலந்துரையாடலை இம்மாதம் 23 முதல் 25 தேதி வரை நடத்த முன்மொழிந்துள்ளனர். இந்த சந்திப்பு வாஷிங்டனில் திட்டமிடப்பட்டுள்ளது. அங்சாங் சூச்சி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என மியான்மாருக்கான ஐநா சிறப்பு தூதர் ஜூலி பிஷப் அழைப்பு விடுத்துள்ளார். 2020 நவம்பரில் மீண்டும் மியான்மரின் அரசாங்க ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்சாங் சூச்சி ராணுவ ஆட்சியில் கடும் தண்டனையை எதிர்நோக்கியுள்ளதை நபிடாவிடம் பலமுறை எடுத்துரைத்துள்ளதாக ஜூலி கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக அவரது அண்மைய சூழல் குறித்த அதிகாரப்படி தகவல்கள் எதுவும் வெளிவராத நிலையில் இன்று அவரது 81வது பிறந்த நாளில் அங்சாங் சூச்சியை விடுதலை செய்ய கோரிக்கையை முன்வைக்க அனைவருக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமது தாயார் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான சான்றுகளை வழங்கும்படி அங்சாங் சூச்சியின் மகன் கிம் ஹாரிஸும் மியான்மர் ராணுவத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். குவாட்டமாலாவின் 36 ஆண்டு போரில் காணாமல் போன 45,000 மக்களை கண்டுபிடிப்பதற்காக அதிபர் மெர்னாண்டோ அரிவாலோ புதிய அணுகுமுறையை அறிவித்துள்ளார். உள்நாட்டு ஆயுத மோதலின் போது காணாமல் போனவர்களை தேடும் மனிதநேய திட்டத்தை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதில் பொதுக்கழகங்களும் மனிதநேய கழகங்களும் இணைந்துள்ளன. காணாமல் போனவர்களை தேடி மீட்பதற்கும் நீண்ட காலமாக நீடிக்கும் இந்த வரலாற்று நிகழ்வுக்கு முடிவை எட்டவும் இந்த முனைப்பு எடுக்க பட்டுள்ளதாக அரிவாலு கூறினார். பிரிட்டன் லண்டன் பெட்ஃபோர்ட் அருகே இரு பயணிகள் ரயில் மோதி

0: இதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். அவர்களுள் 11 பேர் பலத்த காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக பிரிட்டன் அவசர சேவை தெரிவித்தது. பிரிட்டன் தலைநகரின் வடக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்ஃபோர்ட் அருகே மதியம் நிகழ்ந்த இந்த ரயில் விபத்தில் லண்டனை நோக்கிச் சென்ற இரு ரயில்களும் மோதிக்கொண்டன. இரு ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளதாக பிரதமர் கேஸ்தாமா கூறியுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு காயமடைந்தோர் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக அவர் கூறினார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை 2-0 என்ற கோல்களை வெற்றி கொண்டு நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கேமரன் பர்கீஸும் அலெக்ஸ் ஃப்ரீமனும் அமெரிக்காவுக்கான இரு கோல்களை புகுத்தினர். இந்த போட்டி ஏற்பாட்டாளரான மெக்சிகோ முதன்முறையாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருந்த நிலையில் அமெரிக்காவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. இன்று நடைபெறும் டி குழு நிலையிலான ஆட்டத்தில் துருக்கி பராகுவாவை வெற்றி கொள்ள தவறினால் அமெரிக்கா டி குழுவில் முன்னணி வகிக்கும். இதனிடையே சி குழுவில் மொரோக்கோவும் ஸ்காட்லாந்தும் விளையாடுகின்றன. முதல் பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள வேளை மொரோக்கோ ஒரு கோல் அடித்துள்ளது. போட்டி தொடங்கிய 2வது நிமிடத்தில் இஸ்மாயில் சைபாரி இந்த கோலை புகுத்தினார். இவ்வேளை காலை 8:30 பிரேசிலும் ஹெய்தியும் களமிறங்கும் வேளை காலை 11 துருக்கி பராகுவேவை சந்திக்கிறது. பிரதமரின் துர்க்மெனிஸ்தானுக்கான பயணம் அதன் இலக்கை எட்டியது. உலகிலே மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகளில் ஒன்றை பெற்று பெட்ரோநாஸ் சாதனை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் பேரா ராஜா டி ஹிலேர் ராஜா ஜஹ்வார் பின் ராஜா முடா பட்டத்து இளவரசராக நியமிக்கப்படுவதாக சுல்தான் நஸ்ரின் முயிசுடின் ஷா குவாலா கங்சார் நகரில் அறிவித்தார். இந்த நியமனம் 2014 ஆண்டு மே 29 மாநில ஆட்சியாளராக பதவியேற்ற சுல்தான் நஸ்ரின் முயிசுடின் ஷா அவர்களின் இடத்தை நிரப்புவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. ராஜா டத்தோக்சர் இஸ்கண்டர் டி சுல்கார்னைன் சுல்தான் இட்ரிஸ் ஷா ராஜா டி ஹிலேராகவும் ராஜா அஸ்லான் முசாஃபர் ஷா ராஜா கச்சில்பசராகவும் நியமிக்கப்படுவதாக சுல்தான் அறிவித்தார். இந்த நியமனங்கள் திவான் நகரா பேராக்கின் 159 கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த கூட்டத்திற்கு சுல்தான் நஸ்ரின் முயிசுடின் ஷா அவர்கள் முதல் முறையாக தலைமையேற்றார். அதேவேளை பேரா சுல்தானின் அதிகாரப்படியான பிறந்த நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 27 கொண்டாடப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: சனிக்கிழமை வணக்க மின்னலில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. சரி, நிச்சயமா எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் பரபரப்பா இந்த ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க. முதல் பாதி முடிவடைந்து விட்டது, இப்போது இரண்டாம் பாதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸ்காட்லாந்து மொரோக்கோ சுழியம் ஒன்று என்ற கோல் எண்ணிக்கையில் தான் இருக்கு. கடுமையான ஒரு அனல் பறக்கும் போட்டி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா இதுல முன்னேறும் அணிகள் தான் அடுத்த கட்டம் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறும். எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு பிறகு ஏறக்குறைய 8:30 எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அணிக்கான மோதல் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: மின்னலின் வானொலி நாடகம், எழுத்து விஜயா பன்னீர்செல்வம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 உயிர் எழுத்து.
1: என் கூட சண்டை போற சத்தம் எதுவுமே இனி நம்ம வீட்டுல கேட்காது.
2: கொண்டாட்டி, நாங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வந்தவங்க தானே, அப்ப உனக்கு தோணலையோ உன் மாமனாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பாருன்னு?
3: நான் போகலப்பா, நான் உங்க கூடவே இருந்துட்டேன்.
4: மகனை பத்தி பேசினா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துரும்.
3: தன்னை பத்தி என்னைக்குமே யோசிச்சு பாக்காத சுயநலம் இல்லாத ஒரே மனிதர்னா அது அப்பாதான்.
5: செல்ல பிள்ளை, என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி, ஆரிய

0: எழுத்து. புத்ரா பல்கலைக்கழகத்துல பயிலும் குணப்ரியா இந்த வாரம் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க காத்திருக்காங்க.
1: இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இந்த அழகான உணர்வோடு கேட்போம் யுவன் சங்கர் ராஜா இசையில். எனக்கு இசை இசை
2: எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிற சுவாமி,
3: இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது?
2: எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
0: ஞாயிற்றுக்கிழமை 2:15 ஒரு நேயரின் குரல்.
4: அப்பா பா
5: சிரம்பான் பூவுளி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
6: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
5: தோன்றினாள்.
4: அப்பா பா
5: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்
7: பல கனவு

0: இன்று மாலை திராயி செய்யும்.
1: அப்பா கண்டிப்பானவர் தான், ஆனா அவருக்குள்ளும் குறும்புகளும் சேட்டைகளும் இருக்கத்தான் செய்யுது.
2: பாக்குறவங்களுக்கு அமைதியா தெரிவாங்க, ஆனா வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு பொண்ணு பையன் எல்லாருமே ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை பார்ப்பாங்க, நாங்க எது செஞ்சுட்டாலும் ஹியாமியான்னு கூப்பிடுவாங்க. அது அவரோட ட்ரேட் மார்க். அந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறது வோகேபுலரி தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமா பாத்துட்டு உடனே சொல்லுவாங்க, போச்சு ஐயா வந்து ஹியாமியா வேலை பண்ணிட்டாங்க.
3: எங்க அப்பா வந்துட்டு என்னைய எழுப்பி விட மாட்டாரு, பட் அவரு லவுடா பேசியே லைக் அப்பதான் வந்து கதவு திறப்பாரு, ஜாமா கீழே போடுவாரு, அந்த ஜாமா திருவாரு மேல வைப்பாரு, அதுல நான் எஞ்சிருவேன்.
4: எங்க அப்பா வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரு பேரு வைப்பாரு, அவருக்கு எப்படி ஈஸியா அதை மனப்பாடம் பண்ணிக்க முடியும். அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து பஞ்சாங், ரொம்ப வளர்த்தியா இருப்பாரு. எங்க அப்பா ரொம்ப கட்டியா இருப்பாரு, டேய் பஞ்சாங் சினி மாதிரி அப்படின்னு அவரு ஒண்ணு சொல்ல முடியாது. அவங்களுமே
1: மின்னல் எஃப்எம் தந்து இருதின வாழ்த்து.

2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட ஃபாசா இரண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கா? தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் இப்போது அழைக்கின்றது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், அதாவது RFP ஆவணங்களை பெற ஜூன் 10 முதல் ஜூன் 30 வரை www.rtm.gov.my நீங்கள் நாடலாம். வழங்கல் பதிவை பெற்றுக்கொள்ள www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 03-2288-7819 என்ற எண்ணை அழைத்து நீங்களும் பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட செய்யலாம். இணைந்தீர்கள். இது வணக்கம் என்றால் 2026 உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிலையம் RTM. சொல்லுங்க, உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு இந்த முறை 2026 உலக கிண்ணத்தை கைப்பற்ற போகும் அணி எந்த அணியாக இருக்கக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க, கணிக்கிறீங்க என்பதை கூட அழைத்து எங்களோடு பேசலாம். 3-2282-5733 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: ஹலோ
1: ஹலோப்பா.
0: ஆ சொல்லு.
1: சாப்பிட்டீங்களா?
0: ம், சாப்பிட்டாச்சு.
1: பா, உன்னை சொல்லணும்.
0: ம்,
1: ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க காரணம் நீங்கள் தான்.
0: ஓகே, பை. சரி,
1: ஓகே ஓகே.
0: ம், சாப்பிட்டு போய்.
2: அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பா.
3: உணர்வுகளை வெளிக்காட்டாத குரல் இவர். குரல் கேட்டால் புது தைரியம் பிறக்கும். மினல ஃபேமிலி தந்தையர் தின வாழ்த்து.
4: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா 2026
1: இசை தமிழ் நீ செய்த
0: ஜூன் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜாலானி போ செட்டியார் மண்டபத்தில் சிறப்புரை கண்ணதாசன் தந்த தரிசனங்கள் என்ற தலைப்பில் பாரதி பாஸ்கர், சிறகுகள் தந்தவன் என்ற தலைப்பில் செந்தமிழ் சுடர் கி சிவகுமார், இலக்கிய சுடர் த ராமலிங்கம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசன் படைப்புகளில் ஓங்கி நிற்பது காதலே தத்துவமே அனுபவமே பட்டிமன்றமும் இடம்பெறும். தமிழ் அமுதம் பருக திரண்டு வருக,
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்,
4: கேளுங்க ரசிங்க,
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

டெரி ஷெக்குரலில் ஒழித்த உள்ளூர் பாடல் தான் அது. வணக்கம், மின்னலில் நாம் இணைந்து இருக்கின்றோம். ஸ்காட்லாந்து மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான இரண்டாம் பாதி ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 82 நிமிடங்கள் போஸ்டன் ஸ்டேடியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து எப்படியாவது கோல் புகுத்திவிட வேண்டும் என்று கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், மொரோக்கோ ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் சுழியத்துக்கு 1-1 என ஆட்டம் சமநிலை காண போகின்றதா என்பதை பற்றி.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: அப்பா பா
5: சரம்பான் பூவிழி சுந்தரசாரன் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. அந்த மகளுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க, இந்த அப்பாக்கள் இருக்காங்களே அவங்கள கையில தாங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க நெஞ்சில சுமப்பாங்க. அப்படி ஒரு அப்பா மகளின் கதையை தான் இன்றைக்கு உங்களுக்காக நாங்க வழங்க போறோம்.
6: கந்தனுக்கு தன் மகள் 27 வயதை தொட்டு விட்டாள் என்பதை நம்பவே முடியவில்லை. அவள் இன்னும் சிறு குழந்தை போலவே மனதில்
5: தோன்றினாள்.
4: அப்பா பா
7: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
8: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
7: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
8: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
7: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
8: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
7: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
9: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM. I love you. I love you. I love you. I love you.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: மூளைக்குள்ள 1000 வேல இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கா.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அமைதி உடன்படிக்கை நாட்டின் எரிபொருள் விலை மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் எண்ணெய் விநியோகம் மீட்சி பெற நீண்ட காலம் எடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிதியமைச்சின் அரசாங்க ஆலோசகர் முகமது காமில் அப்துல் முனிம் தெரிவித்துள்ளார். இவ்வேளை புதிமடானி ரோண்டோ 105 முனைப்புக்கான மாத ஒதுக்கீடு 200 லிட்டராக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்து பேசிய அவர், அந்த அளவை ஏற்றுவது குறைப்பது அல்லது நிலைநிறுத்துவது குறித்த எந்தவொரு முடிவும் உலக எரிபொருள் சந்தையின் அண்மைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாட்டின் வெளி வாணிகம் கடந்த 4 ஆண்டுகளில் முதன்முறையாக துரித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதென முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு கடந்த மாதம் 184 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்து புதிய அடைவு நிலையை பதிவு செய்தது. ஏப்ரலை காட்டிலும் 45.3 விழுக்காட்டு உயர்வை இது பிரதிபலிக்கிறது. அத்துடன் 11 மாதங்களாக தொடர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு வழங்கப்பட்ட உயர் விருதினை மீட்டுக் கொள்வதாக போலந்து அதிபர் கேரல் நவ்ரோக்கி அறிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கி 2ஆம் உலகப் போரின் போது போலந்து மக்களுக்கு எதிரான படுகொலைகளில் பங்கேற்ற தேசியவாத கிளர்ச்சி ராணுவத்தின் பெயரை உக்ரைன் ராணுவ துருப்புக்கு இட்டார். இதனைத் தொடர்ந்து வார்சாவுக்கும் கியேவுக்கும் இடையே பதற்ற நிலை தொடர்கிறது. கியூபா அறிவித்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மேலோட்டமான மறைமுக குறிப்புகள் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் சாடியுள்ளது. இந்த கட்டம் கட்டமான சீர்திருத்தங்கள் மிதமான நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளனவை என வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். முன்னதாக அமெரிக்க எண்ணெய் தடையிலிருந்து அந்நாட்டை காப்பாற்றும் முயற்சியாக கியூபா நாடாளுமன்றம் சுமார் 200 தளர்வான சந்தை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து சி குழு நிலையிலான ஆட்டத்தில் மொரோக்கோவும் ஸ்காட்லாந்தும் தற்போது பொருதுகின்றன. இதுவரை மொரோக்கோ 1-க்கு சுழியம் என முதன்மை வகிக்கிறது. போட்டி தொடங்கிய 2வது நிமிடத்தில் இஸ்மாயில் சைபாரி இந்த கோலை புகுத்தினார். அடுத்து காலை 8:30 பிரேசிலும் ஹெய்த்தியும் களமிறங்குகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகீஸ்வரி கோபி. வணக்கம்.